நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 அஸ்வின மாதம் 10ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 2ஆம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு தொடங்குகிறது. நேரம் 5:49 நொடி.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேரம் 5:52 48 நொடி. நாளொரு குரல். ஒப்பிரவினால் வரும் கேடியனின் அக்துருவன் விற்று கோல் தக்கது உடைத்து. ஒப்புரவு அறிதல் என்ற அதிகாரத்தில் 220வது குரல் இது. இதன் பொருள், ஒப்புரவால் கேடு வரும் என்றால் அக்கேடு ஒருவன் தன்னை விற்றாவது வாங்கிக் கொள்ளும் தகுதி உடையதாகும். இதைத்தான் திருவள்ளுவர் ஒப்புரவினால் வரும் கேடியனின் அக்தொருவன் விற்று கோல் தக்கது உடைத்து என்கிறார். நாளொரு குரல் கேட்போம், அதன்படி நடப்போம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 5:53:37 வருவது நிகழ்ச்சி நிரல். இன்று நமது முதன்மை அலைவரிசையில் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க அன்பிற் சிறந்த தவமில்லை வழங்குபவர் KS கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி, நிகழ்ச்சி சென்னேஞ்சல். 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பாரம்பரிய நெல் சிவன் சம்பா சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். வளமான மண் வழங்குபவர் முனைவர் எம். நந்திவர்மன் அவர்கள். 7:00 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமையில் வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலில் இருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, மார்பக புற்றுநோய்க்கான வழக்கமான பரிசோதனைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். கலை 7:35 நகர்வுலா 8:00 வறியவர்களின் துயர் துடைத்த காந்தி மகான் மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குகிறார் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. கலை 8:30 தகவல் தளம், 9:00 அரங்கிசை. காஞ்சிபுரம் எம். கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். மேல்சனன்குப்பம் எஸ். கஜேந்திரன் அவர்கள் தவி, நிகழ்ச்சி சென்னேஞ்சல். 10:02 ஜப்பானில்

நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த நிலவரம். 10:22 கேட்டாலேனிக்கு முகநூல் வழி நேர்வேற்பும், 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். மனதை மயக்கும் மணிமேகலையின் நிறைவு பகுதி. சிறப்பு விருந்தினர் முனைவர் த டான் ஸ்டோனி அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன் சந்திரன் அவர்கள். படிப்பு ஆகாஷ்வாணி சென்னை. பகல் 12 மணிக்கு உயர்ந்த உள்ளங்கள் நாடகம், எழுதியவர் கல்லை வி கோவிந்தராஜன் என்கிற வி கோவிந்தராஜுலு அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலையில் புரசை இ அருணகிரி அவர்கள் பாடியுள்ள அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்கலாம். 12:50 புதினப்பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். இன்று பகல் 1 மணிக்கு மகளிர் நேரத்தில் தேசப்பிதாவாம் அண்ணல் காந்தியடிகளின் நினைவு தினமான இன்று காந்தியம் குறித்து விரிவாக பேசுகிறார் பேராசிரியர் சித்ரா பாலசுப்ரமணியன் அவர்கள். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜி பவானி. 2:15 என்று மினைவை, 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி சென்னை அஞ்சல், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பராமரிப்பு பணிகள் காரணமாக முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் தற்காலிகமாக பிற்பகல் 3:10 முதல் நிறுத்தப்பட்டு மீண்டும் மாலை 5 மணிக்கு தொடங்கும். மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது ஓசை என்கிற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 6 மணி முதல் 6:10 வரை, பின்னர் இரவு 7 மணி முதல் 7:15 வரையிலும், 8 மணி முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சிகள், இரவு 7:25 குழுவலுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம். சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள் தயாரித்தல் குறித்து புதுச்சேரி பெருந்தலைவர் காமராசர் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் துறை வல்லுநராக பணியாற்றி ஓய்வு பெற்ற முனைவர் ஆர் விஜயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 முதல் 10 மணி வரை சங்கீத வானிலை, 10:00 முதல் 10:20 வரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல், 10:20 முதல் 10:55 வரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 25 ஆண்டு காலம் பொது சேவையில் நிறைவு செய்வதையொட்டி சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. 11 மணிக்கு நிகழ்ச்சிகள் வானிலை அறிக்கை, 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 10 மணி, 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். இவையாவும் நமது முதன்மை அலைவரிசையில் இன்று.

இனி 102.8 எஃப்எம் ரெயின்போவில் இன்று ஒலிபரப்புள்ள நிகழ்ச்சிகள் சில. காலை 7:30 வணக்க மக்களை 8:02 8:30 நம்ம புதுவை நேரலில் இணைகிறார் ஆர்ஜி சோனியா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:02 இணைய வழி நேர்விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:00 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இரண்டு. இவையாவும் 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகளில் சில. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனையடுத்து ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லி அஞ்சல். அதனையடுத்து எனைத்தானும் நல்லவை கேட்க சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் கே எஸ் கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள்.
1: ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் என வள்ளல் பெருமான் இறைவனிடம் வேண்டுகிறார். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்பது தாயுமானவர் வேண்டுதல். ஒவ்வொருவரும் தாம் இன்புற்று வாழ விழைவது இயல்பு. மகான்கள் அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ விழைகிறார்கள். அன்பின் பரிமாற்றமே அனைவரும் இன்புற்று வாழ வகை செய்கிறது. பரந்த அன்பு எல்லா உயிர்களையும் நேசித்து அரவணைக்கும் பண்பின் ஆணிவேராக அமைகிறது. சக மனிதர்களின் துன்பங்களை களைந்து அவர்கள் இன்புற்று வாழ உலகில் உறுதுணை நின்ற தலைவர்கள் பலருள்ளும் மகாத்மா காந்தி மகத்துவமான தலைவராக போற்றப்படுகிறார். அவர் அன்பின் வழி நின்று அகிம்சை என்னும் அறத்தை அறிமுகம் செய்தார். அத்தனை அடக்குமுறைகளையும் தன் அகிம்சை என்னும் அன்பு வடிவான ஆயுதத்தாலேயே எதிர்கொண்டார். உரிமைகளுக்காக போராடிய பல நாடுகளும் போரிட்டு இரத்தம் சிந்தியே தங்கள் உரிமைகளை மீட்டெடுத்ததாக வரலாறு பறைசாற்றுகிறது. இந்திய சுதந்திரமோ கத்தியின்றி இரத்தமின்றி அகிம்சை என்னும் மரவழியில் வென்றெடுக்கப்பட்டது. உலகமே வியந்து பார்த்தது. பிறரை துன்புறுத்தாது சகிப்புத்தன்மையுடன் அன்பு காட்டி தங்கள் உரிமைகளை வென்றெடுக்க முடியும் என்பதை காந்தியடிகள் உலகிற்கு உணர்த்தினார். அன்பில் முகிழ்த்து அருளில் திளைக்கும் அகிம்சை உலகெங்கும் நிலை பெறுமானால் போர் என்பதே நிகழாது. உலகம் அமைதியுறும். உயிர்கள் இன்புற்று வாழும். போரினால் விளையும் இன்னல்கள்தான் எத்தனை. இன்றைய சூழலில் ஏதோ இரு நாடுகளுக்கிடையே போர் என்றாலும் உலகம் முழுவதும் அதன் தாக்கம் பல்வேறு வடிவங்களில் துன்பங்களை விளைவிக்கின்றன. பரந்துபட்ட உலகில் ஒவ்வொரு நாடும் ஏதோ ஒரு வகையில் பிற நாடுகளை சார்ந்தே தன்னிறைவு பெறுகின்றன. அன்பு என்னும் உன்னத பண்பு உள்ளத்தில் இடம்பெறுமானால் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற உணர்வு உயர்ந்தோங்கும். பிரிதின் துயர் தன் துயரென கொள்ளும் மனிதநேயம் மாண்புறும். சரித்திரத்தை சற்று பின்னோக்கி பார்ப்போமேயானால் அன்று ஜப்பான் நாட்டில் விழுந்த அணுகுண்டு எத்தனை அப்பாவி உயிர்களை பலிகொண்டது. பிழைத்து நின்றவர்களையும் கதிர்வீச்சு சொல்லனா துயரில் ஆழ்த்தி அவலம் கண்ட அகிலுமே கலங்கியது. இன்றும் புல்பூண்டுகள் வளராத களமாக காட்சியளித்து அணு ஆயுதத்தின் விபரீத விளைவை பறைசாற்றி கொண்டிருக்கிறது. எத்தனை அறிவியல் வளர்ச்சிகள் பெருகி வளர்ந்த போதும் மனித நேயம் மங்குமேயானால் அவை அனைத்தும் உலக மக்களிடையே அச்சத்தை விளைவிக்கும் அவல நிலையே நிலவும். ஐன்ஸ்டீனும் இலக்கிய மேதை பிரட்ரன் ரசலும் இருவருமாக கூட்டாக ரசல் ஐன்ஸ்டீன் மேனிஃபெஸ்டோ என்ற அறிக்கையை வெளியிட்டனர். அதில் அவர்கள் உலகுக்கு விடுத்த செய்தி, மனிதர்களாகிய நாங்கள் மனிதர்களிடம் வேண்டுகோள் விடுக்கிறோம், உங்கள் மனித நேய நினைவில் கொள்ளுங்கள், மற்ற அனைத்தையும் மறந்து விடுங்கள். வி அப்பீல் ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் டு ஹியூமன் பீயிங்ஸ், ரிமெம்பர் யுவர் ஹியூமனிட்டி அண்ட் ஃபர்கெட் த ரெஸ்ட். நமது கம்பரும் தனது கம்பராமாயண காவியத்தில் வசிட்டர் வாயிலாக ராமனுக்கு கூறுவதாக உலக உணர்த்தும் செய்தி, யாரோடும் பகை கொள்ளலன் என்றபின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்பதே. ஆம், யாரிடமும் பகைமை பாராட்டாத பண்பு அன்பின் வழியதே. அதுவே போரில்லா உலகம் அமைய வழிவகுக்கும். பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே, பகைவனுக்கு அருள்வாய் என பாரதி வலியுறுத்துகிறார். ஊனுடலே வருத்தாதீர் உணவு இயற்கை கொடுக்கும், உமக்கு தொழிலுங்கு அன்பு செய்தில் கண்டீர் என மனித நேயத்தை உயர்த்தி பிடித்த மகாகவி, செய்கதவம் செய்கதவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். வையகத்தில் அன்பிற் சிறந்த தவமில்லை, அன்புற்றார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என அன்பின் மகத்துவத்தை அகிலம் உணர உரைக்கின்றார். அண்ணல் காந்தி கண்ட அன்பில் விளைந்த அகிம்சையை போற்றுவோம், உலகை இன்பக் கேணியாக மாற்றுவோம்.
0: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் கே எஸ் கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி

நேரம் 6:15. மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது. வருவ

അത് ദൈവീകരാഗം. இன்றைய தெய்வீக ராகத்தின் தொடக்கமாக பி. சுசீலா பாடிய பாடல்.

நேயர்களே, சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குனர் சேவை செய்திகள் பிரிவு ஆகாஷ்வாணி இந்திரா நகர் புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். அல்லது airpandi@gmail.com என்ற மின்னஞ்சலில் அனுப்பலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி மத்தியலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை இது. இன்று திருவள்ளூர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 15 நாள் வெள்ளிக்கிழமை. நேரம் 6:35. வருவது உழவர்களுக்கான செய்திகள். இதில் இன்று பாரம்பரிய நெல் சிவன் சம்பா சாகுபடி முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: தொண்டமா, காத்த முத்து வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். பாரம்பரிய அரிசி கொடுத்தாரு, அது நம்ம பசங்க சாப்பிட மாட்டேதுங்க. சரி, வேற எதனா அரிசி வச்சிருந்தாலும் நான் போய் கேட்டேன். அப்படியே கொல்லைக்கு போயிட்டு வரமா.
1: சைக்கிள் எங்கிறது? அது இருக்கு, அது இருக்கு. அப்பாடா, காத்த முத்து வீடு வந்து சேர்ந்துட்டோம்.
0: வீட்டில் இருக்கிறாரா இல்லை கொள்ளைக்கு போகிறாரு தெரியல. அது பெல் அடிச்சு பார்ப்போம். காத்த முத்தா,
2: யாரு? கருத்த முத்தா.
0: ஆ, அங்க பாருப்பா, கேட்டில் நின்னுற பாருப்பா. ஓ, மாடியில் இருக்கிறியா?
2: ஆமாப்பா, ஆமாப்பா, அப்படியே மாடி ஏறி வாப்பா.
0: அதோ வரேன், அதோ வரேன் காத்த முத்தா. என்னப்பா பண்ற மாடியில?
2: இந்த நாலஞ்சு தொட்டியில் வேலைக்கீரை இருக்குல்ல, அதை அப்படியே ஆஞ்சிக்கிட்டு இருந்தேன்ப்பா.
0: என்னது வேலைக்கீரையா?
2: ஆமாப்பா, வேலையை காட்டி கொடுக்கும் கீரையும். வேலைன்னா இந்த காலை நேரம், மதியான நேரம், சாயந்தர நேரம்னு சொல்கிறோம் இல்லையா? பகல் நேரத்தில் கொஞ்சம் வாடி இருக்கும், சாயந்தரம் ஆனோம்னா அப்படியே ரொம்ப தெளிவாகிடுவார் இந்த கீரை.
0: ஓஹோ,
2: அதனால் இந்த மாலை வேலையை காட்டி கொடுக்கக்கூடிய கீரை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதனால் வேலைக்கீரை அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்கு.
0: ஓஹோ, இந்த கீரை நான் பார்த்தேன்ப்பா, எங்கே காட்டா?
2: இந்த பாருப்பா, அஞ்சு இலை ஒரு காம்பில் இருக்க மாதிரி இருக்கும்ப்பா.
0: ஓஹோ,
2: ஒரு இலையை அஞ்சாக பிரிஞ்சிருக்கும்.
0: ஆமாம்,
2: இந்த வேலைக்கீரையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நாலஞ்சு மிளகு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள்,
0: ஓஹோ,
2: இதை சேர்த்து அரைச்சி காலையில் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா,
0: ஓஹோ,
2: இந்த வயிற்றில் புழுலாம் சொல்கிறாங்கல்ல,
0: ஆமாம்,
2: அதெல்லாம் சரியாயிடும்ப்பா.
0: ஓஹோ,
2: பசி நல்லா எடுக்கும். பசிய தூண்டக்கூடிய கீரைப்பா இது வேலைக்கீரை. அப்புறம் வாத நோய்க்கு நல்ல மருந்து. இது போக உடல் பருமன் இருக்குல்ல,
0: அதை
2: குறைக்கக்கூடியது. கல்லீரல் வீக்கம் இருக்கும் சில பேருக்கு, அவங்க என்ன செய்யணும், இந்த வேலைக்கீரை கீழாநெல்லி ரெண்டையும் சம அளவு எடுத்து அரைச்சி நம்ம அதிகாலை வேலையில நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா இந்த கல்லீரல் வீக்கம் குறையும்.
0: ஓஹோ,
2: நெஞ்சு வலிய கூட இல்லாம செய்யக்கூடியது இந்த வேலைக்கீரை. வாயு கோளாறு சில பேருக்கு இருக்கும், அவங்க ஒரு 10 கிராம் வேலைக்கீரை, ஒரு 5 கிராம் ஓமம், இதை சேர்த்து அரைச்சி சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அந்த வாயு கோளாறுலாம் நீங்கும்பா.
0: ஓ சரி,
2: முழுமையாக மருத்துவ குணம் உடையதுப்பா இந்த வேலைக்கீரை.
0: பரவாயில்ல, இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது காத்தமுத்தா இந்த வேலைக்கீரையில். காத்தமுத்தா, இது மாடி தோட்டத்தில் தான் இருக்குமா இல்லை வாய்க்கா வரப்பு வரும் ஏறி ஓடையிலலாம் இருக்குமா?
2: எப்பா, இந்த கீரை ஒரு காட்டுக்கீரை மாதிரி, இது எல்லா இடத்துலயும் முளைச்சு கிடக்கும்.
0: ஓ சரி சரி,
2: இது 1 வருஷத்து பயிரா இருக்கும்பா. அதனால மாடியிலையும் ஒரு 4-5 தொட்டியில வச்சு தேவைப்படும் போது பறிச்சு அதை நம்ம வதக்கி கூட சாப்பிடலாம், எப்படி வேணாலும் சாப்பிடலாம்ப்பா.
0: ஓ சரி கர்த்தமுத்தா.
2: கர்த்தமுத்தா, என்ன தேடி மாடி வரைக்கும் வந்திய? என்ன விஷயம் காலையிலே உனக்கு?
0: ஆட போப்பாண்ணியா, இந்த பாரம்பரிய அரிசி கொடுத்தேன்ல இன்னியா?
2: ஆமா, மாப்பிள்ள செம்பா கொடுத்தேன்.
0: பசங்க ஏதோ அரிசியெல்லாம் பார்த்துட்டு ஏதோ கரட முடாது, குட்டி குட்டி ஆகுதுன்னு சாப்பிட மாட்டேது அதெல்லாம்.
2: ஓஹோ, அப்படியா?
0: வேற எதனா அரிசி வச்சிருக்கியா?
2: எப்பா, சிவன் சம்பா அரிசி வச்சிருக்கேன்.
0: அப்படியா?
2: அது விதை நெல்லு கூட வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன்ப்பா.
0: சரி,
2: ஏன்னா அந்த சிவன் சம்பாவை சாப்பிட்ட பிறகு இதை நாம விதைச்சி நாம அறுவடை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையே வந்து போச்சுப்பா எனக்கு.
0: பரவாயில்ல காத்தமுத்தா. ஏன்
2: ஒன்னும் இல்லப்பா, நம்ம அந்த பொன்னி அரிசி இருக்குல்ல,
0: ஆமா,
2: அதே மாதிரி ஒரு சன்ன ரகமா இருக்குப்பா இந்த சிவன் சம்பா.
0: ஓஹோ,
2: சமைச்சு சாப்பிட்டோம்னா அப்படியே வாட சூப்பரா இருக்குப்பா.
0: அடேப்பா,
2: சாப்பிட சாப்பிட நல்லா பசி எடுக்குதுப்பா.
0: அதனால
2: நம்ம குடும்பத்துல இனிமே சிவன் சம்பாவை தான் நம்ம சாப்பிடணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்.
0: அப்ப ஆத்தாங்கரையில் இருக்கிற 1 ஏக்கர்ல சிவன் சம்பா பயிரிடுறேன் நானு.
2: நீனும் பயிரிடுப்பா.
0: சரி சரி சரி,
2: 10 கிலோ விதை வாங்கிட்டு வந்துட்டேன், நாளைக்கு வா, உனக்கும் சேர்த்து வாங்கி தரேன்.
0: சரி காத்தமுத்தா, 1 ஏக்கருக்கு இந்த சிவன் சம்பா பயிர் செய்யணும்னா எவ்வளவு விதை நெல் தேவைப்படும், அது பயிரிடுற முறையெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லப்பா.
2: 2 சென்ட் பரப்புல நாற்றங்காலை நம்ம தயார் செய்யணும்.
0: சரி,
2: அதாவது 1 ஏக்கர் பயிர் பண்றதுக்கு சொல்றேன், அடியுரமா 100 கிலோ எரு, அப்புறம் 50 கிலோ கனஜீவாமிர்தம், இதை போட்டு மண்ணை நல்லா சமப்படுத்தணும்.
0: சரி,
2: ஏற்கனவே தயார் நிலையில வச்சிருக்கிற இந்த விதை நேர்த்தி செஞ்ச 10 கிலோ
0: நெல்லை
2: நாற்றங்கால பரவலா தூவணும்.
0: ஓஹோ, கதமுத்த, விதை நேர்த்தி செஞ்ச நெல்லை தான் விதைக்கு பயன்படுத்தணும்னு சொல்ற, எப்படி விதை நேர்த்தி செய்யறது?
2: 25 லிட்டர் தண்ணீர்ப்பா.
0: சரி,
2: 500 கிராம் அதாவது 1/2 கிலோ கல் உப்பு, இதை அந்த தண்ணியில போட்டு நல்லா கரைச்சிக்கணும்.
0: சரி,
2: இந்த கரைசல்ல இப்ப நான் 10 கிலோ விதை நெல் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு.
0: ஆமா,
2: அந்த நெல்லு விதைகளை போட்டு இதுல அலசி நம்ம அப்படியே கையால நல்லா விசிறி விட்டோம்னா அந்த அரை நெல் அப்புறம் அந்த பொக்கு இதெல்லாம் அப்படியே மிதக்கும்.
0: சரி சரி.

0: இதெல்லாம் நம்ம அப்படியே எடுத்துட்டு நல்ல முளைப்பு திறன் கொண்ட நல்ல வெயிட்டா இருக்கக்கூடிய விதைகள் இருக்குல்ல, அதை தனியா எடுத்து நல்ல தண்ணியில திரும்பவும் நல்லா அலசணும். அப்புறம் சணல் சாக்கில் கட்டி ஒரு 12 மணி நேரம் தண்ணியில் முழுக வைக்கணும்.
1: சரி.
0: அப்புறம் வெளியே எடுத்து தண்ணியை நல்லா வடிய விட்டுட்டு அது மேலே இன்னொரு சணல் சாக்கை போட்டு மூடி வைக்கலை பரப்பி அப்படியே வச்சிட்டோம்னா 12 மணி நேரம் கழித்து நம்ம அதை பிரித்து பார்த்தோம்னா விதை நெல் முளை கட்டியிருக்கோம்.
1: ஓஹோ,
0: இதை நாத்தங்காலில் நம்ம விதைப்பு செய்யணும். 7வது நாள் 14வது நாள் 10 லிட்டர் தண்ணி இருக்கு, 50 மில்லி பஞ்சகாவியா இதை கலந்து அப்படியே மேலாப்பில் நல்லா தெளிக்கணும். அப்புறம் 21வது நாள் நாற்று நல்லா வளர்ந்து நடவுக்கு தயாராகிடும். இதே நேரத்தில் நம்ம அங்கே வயலையும் ரெடி பண்ணிடணும். நடுறதுக்கு முன்னாடி நாற்றுகளை பறித்து பஞ்சகாவியால் அதனுடைய வேர்பகுதியெலாம் நல்லா முழுகிற மாதிரி அப்படின்னு நினச்சி நினச்சி எடுத்து
1: சரி
0: அப்புறம் தான் நம்ம பயன்படுத்தணும்.
1: ஓஹோ,
0: இப்படி செஞ்சோம்னா இந்த வேர் நோயெல்லாம் வராது. இந்த நாற்றங்கால்

0: மூடி வைக்கல பரப்பி அப்படியே வச்சிட்டோம்னா 12 மணி நேரம் கழிச்சு நம்ம அதை பிரித்து பார்த்தோம்னா விதை நெல் முளை கட்டியிருக்கோம்.
1: ஓஹோ,
0: இதை நாத்தங்காலில் நம்ம விதைப்பு செய்யணும். 7வது நாள் 14வது நாள் 10 லிட்டர் தண்ணி இருக்கு, 50 மில்லி பஞ்சகாவியா இதை கலந்து அப்படியே மேலாப்பில் நல்லா தெளிக்கணும். அப்புறம் 21வது நாள் நாற்று நல்லா வளர்ந்து நடவுக்கு தயாராகிடும். இதே நேரத்தில் நம்ம அங்கே வயலையும் ரெடி பண்ணிடணும். நடுறதுக்கு முன்னாடி நாற்றுகளை பறித்து பஞ்சகாவியால் அதனுடைய வேர்பகுதியெலாம் நல்லா முழுகிற மாதிரி அப்படின்னு நினச்சி நினச்சி எடுத்து
1: சரி
0: அப்புறம் தான் நம்ம பயன்படுத்தணும்.
1: ஓஹோ,
0: இப்படி செஞ்சோம்னா இந்த வேர் நோயெல்லாம் வராது. இந்த நாற்றங்கால் தயார் பண்ணும் போதே நம்ம வந்து நடு வயல் தயார் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அங்கே என்ன செய்யணும் அப்படின்னா 5 நாள் இடைவெளியில் 3 முறை நல்லா உழவு செஞ்சு 3வது உழவில் அடியுரமா 4 டன் மாட்டு ஏறு மண்ணை சமப்படுத்தி குத்துக்கு குத்து 3/4 அடி வரிசைக்கு வரிசை 1 அடி இடைவெளியில 3 லிருந்து 5 நாத் அவ்வளவுதான் இருக்கணும் ஒரு குத்துக்கு.
1: ஓஹோ,
0: இப்படி நம்ம நடவு செய்யணும். நட்ட பிறகு 20 அப்புறம் 40வது நாள்ல களை எடுக்கணும். முதல் களை எடுத்த அன்னைக்கு 200 கிலோ கனஜீவாமிரதத்தை பரவலா திரும்பவும் நல்லா தூவி விட்டோம்னா செடி நல்லா ஆங்காரமா வளரும்பா. நடவு செஞ்ச 25வது நாள்ல 15 நாளைக்கு 1 முறை 200 லிட்டர் ஜீவாமிரதத்தை பாசன நீர்ல நம்ம கலந்து விட்டுட்டே வரணும். 60லிருந்து 70வது நாள்ல இந்த சாறு உறிஞ்சும் பூச்சியெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு வர்றதுக்கு. அந்த சமயத்துல 10 லிட்டர் தண்ணி இருக்கு, 250 மில்லி இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கரைசல் இருக்குல்ல,
1: ஆமா,
0: அதை தெளிப்பான்ல போட்டு நல்லா ஒரு விசிறி அடிச்சோம்னா பூச்சியெல்லாம் வராதுப்பா.
1: சரி சரி.
0: 85லிருந்து 90வது நாள்ல பால் கட்டும். 125லிருந்து 135 நாள் இந்த இடைவெளியில அறுவடைக்கு பயிர் தயாராயிடும்பா.
1: ஓஹோ, எல்லாம் இந்த இயற்கை விவசாய முறையில் தான் சொல்றேன்.
0: ஆமாப்பா, ஏன்னா பாரம்பரிய நெல், சிவன் சம்பா சாப்பிட்றதுக்கு நல்ல சன்ன ரகம், குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு அரிசியா இருக்கு. அதனால நம்ம பயிர் பண்ணும்போது இயற்கையான முறையில பயிர் பண்ணிட்டோம்னா குடும்பத்துல நோய் நொடி இல்லாம எல்லாரும் வாழலாம் இல்லையா.
1: அது சரி,
0: வீட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம், விற்பனைக்கும் போட்டி போட்டுட்டு எல்லாம் வந்து வாங்குவாங்கப்பா.
1: ஓ, பரவாயில்லப்பா, நானும் 1 ஏக்கர் பயிர் பண்ணுறேன்பா. காத்துமுத்தா, இன்னைக்கு காந்தி ஜெயந்தியா, நம்ம ஊரில் கிராம சபை கூட்டம்லாம் கூட்டுவாங்க, அங்கே போயிட்டு வருமா?
0: ஆ, ஆமாம்ப்பா, கட்டாயம் போகணும். காந்தி ஜெயந்தி அன்னைக்கு கிராம சபை கூடும், நிறைய ஆலோசனைகள்லாம் நடக்கும், நாம் 2 பேரும் கட்டாயம் போய் கலந்துக்கணும்பா.
1: ஆமாம் காத்துமுத்தா, நம்ம இந்திய நாடு சுதந்திரம் அடைவதற்கு அரும்பாடுபட்ட மகாத்மா காந்தியினுடைய பிறந்தநாள் விழாவில் கலந்துக்கிறதுல நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் தானே.
0: ஆமாம் கருத்தமுத்து, நாம கட்டாயம் போறோம்.
1: ஆமாம்,
0: கலந்துக்கிறோம்.
1: ஆமாம் கருத்தமுத்த, நான் வீட்டை போய் புறப்பட்டு நேராக கிராம சபை கூட்டத்துக்கு வந்துடுறேன், நீ அப்படியே வந்துருப்பா.
0: ஆ, சரிப்பா சரிப்பா, போயிட்டு வாப்பா.
1: ஆ,
2: உழவர்களுக்கான செய்திகளில் இதுவரை பாரம்பரிய நெல் சிவன் சம்பா சாகுபடி முறைகள் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்றனர்கள். நினைவூட்டுகிறோம் நிகழ்ச்சி இன்று காலை 8 மணிக்கு மரியவர்களின் துயர் துடைத்த காந்தி மகான், மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்த தின சிறப்புரை வழங்குகிறார் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.

0: வலியுறுத்தியுள்ளார். அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் காரணமாக மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுதில்லியில் உள்ள ராஜ்காட்டில் அவரது நினைவிடத்தில் சர்வமத பிரார்த்தனை நடைபெறுகிறது. இத்தினத்தையொட்டி தமிழ்நாடு முழுவதும் இடைத்தேர்தல் நடைபெறும் தொகுதிகள் தவிர அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கு கிராமப்புற வளர்ச்சி அவசியம் என்ற நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட மாநில அரசின் திட்டங்களின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடையும் வகையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களையும் அரசையும் இணைக்கும் பாலமாக கிராம சபை செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். வலிமையான கிராமங்கள், வளமான தமிழ்நாடு என்ற நோக்குடன் நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டங்களில் பெருமளவிலான மக்கள் பங்கேற்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுவிலக்கு அமலாக்கப் பணியில் சிறப்பாக செயல்பட்ட 5 காவலர்களுக்கு காந்தியடிகள் காவலர் விருது வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்த விருது அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நடைபெறும் குடியரசு தினத்தன்று வழங்கப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் G20 வர்த்தக அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் இதனை தெரிவித்தார். விவசாயிகளுக்கு ஏராளமான வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உணவுப் பொருட்களை எந்தவொரு நாட்டின் மீதும் அழுத்தம் கொடுக்கும் கருவியாக பயன்படுத்தக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். விதிமுறைகளின் அடிப்படையிலேயே பல்வேறு நாடுகளுடனான வர்த்தக ஒப்பந்தங்கள் இருக்க வேண்டும் என்று இந்தியாவின் நிலைப்பாட்டை அவர் உறுதிபட தெரிவித்தார். அமெரிக்கா தலைமையில் நடைபெற்று வரும் G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தில் உணவு பாதுகாப்பு குறித்த விவாதத்தை முன்னிறுத்தியதற்காக திரு பியூஷ் கோயல் நன்றி தெரிவித்தார். தூய்மையை பராமரிப்பது அனைவரின் கூட்டு பொறுப்பு என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்களிடையே உரையாற்றிய அவர், தூய்மை பணிகளை வாழ்க்கையின் அன்றாட பணிகளில் ஒரு அங்கமாக கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். கோயில்கள், பணியிடங்கள், அங்கன்வாடி மையங்கள் மற்றும் பொது இடங்களில் தூய்மையை பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் மரக்கன்றுகளை நடுவதுடன் அவற்றை தொடர்ந்து பராமரிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா தெரிவித்துள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஒழுங்குமுறை வாரியத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அதிகரித்து வரும் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். போட்டித்தன்மையை உறுதி செய்வதற்கும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பெறுவதற்கும் நுகர்வோரின் நலன்களை பாதுகாக்கும் வகையிலும் இந்த வாரியம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நிலவி வரும் பதற்றமான புவிசார் சூழலுக்கு இடையே தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக திரு ராஜீவ் கோபா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து கூட்டுறவு நியாய விலைக் கடைகளிலும் தூய்மையை பராமரிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நியாய விலைக் கடைகளில் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்படுவதை கண்காணிக்க ஏதுவாக கூட்டுறவு சார் பதிவாளர் மற்றும் முதுநிலை ஆய்வாளர் ஆகியோரை கொண்ட பிரத்யேக கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியாய விலைக் கடைகளில் தூய்மையை பராமரிப்பதன் மூலம் மக்களுக்கு அத்தியாவசியப் பொருட்களை பாதுகாப்பான முறையில் வழங்குவது உறுதி செய்யப்படும் என்று அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்க ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தூய்மையை பராமரிப்பது அனைவரின் கூட்டு பொறுப்பு என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன்

0: இயக்கம். இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: பெருந்தலைவர் காமராஜரின் 51வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. முதலமைச்சராக பொறுப்பு வகித்த காலத்தில் ஏழை மாணவர்களின் கல்வி இடைநிற்றலை குறைக்கும் வகையில் மதிய உணவு திட்டத்தை அவர் அமல்படுத்தினார். பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிற்காக அவர் ஆற்றிய அளப்பரிய சேவைகள் என்றென்றும் போற்றத்தக்கது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மாநிலத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் காரணமாக மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக அவர் குறை கூறினார். தேர்தலின் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை தாவைக்கு அரசு நிறைவேற்றவில்லை என்று திரு நயினா நாகேந்திரன் தெரிவித்தார். தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விலைவாசி உயர்வால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மின்கட்டணம், டாஸ்மாக், பாலியல் வன்முறை சம்பவங்கள் போன்ற எண்ணற்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். வர்த்தகம், பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று போலந்து நாட்டின் நிதியமைச்சர் திரு ஆண்டர்செஸ் டோமன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இந்தியா கனடா இடையேயான வர்த்தகத்தை அடுத்த 5 ஆண்டுகளில் 70 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் விமானப்படை நடத்திய தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 9 பேர் உயிரிழந்தனர். திரிபுராவில் தர்த்தி ஆபா பழங்குடியினர் கிராமப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கூடுதலாக 55 அங்கன்வாடி மையங்களை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்திய எழுத்துமுறை மேம்பாட்டின் மூலம் வடகிழக்கு மாநிலங்களில் தாய்மொழிக்கு புத்துயிர் அளிக்கும் திட்டத்தின் கீழ் 2 நாள் பயிலரங்கிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகள் குறித்து ஆட்சியர் திரு சரவணன் நேற்று ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. மதுராந்தகம் இடைத்தேர்தலில் சட்டவிரோத பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் விநியோகத்தை தடுக்கும் வகையில் சென்னை புறநகர் GST ஆணையரகம் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் இம்மாதம் 18ஆம் தேதி வரை நடைபெறும் புத்தக திருவிழாவை ஆட்சியர் திரு மதுபாலன் நேற்று தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தேசிய இரத்த தானம் தினத்தை ஒட்டி விழிப்புணர்வு பேரணி மற்றும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி ஆட்சியர் திரு நல்லசிம்மன் தலைமையில் நடைபெற்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மகளிர் ஸ்கிப் குழு படகு போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷிதா தோமர், ஷீதல் வர்மா அணி வெண்கலப் பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தூய்மையை பராமரிப்பது அனைவரின் கூட்டு பொறுப்பு என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் காரணமாக மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 6:55.
3: நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
4: வளமான மண் தொடர்ச்சியினை கேட்கலாம்.
3: வழங்குபவர்
4: முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள்.
5: மண் வளத்திற்கு அச்சுறுத்தல் எது? ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் அதிகப்படியான

0: பயன்பாடு, ஒரே பயிரை தொடர்ந்து பயிரிடுதல், தாவரங்களை அகற்றுதல், அதிகப்படியான நீர்ப்பாசனம், மண் அரிப்பு, மண் இறுக்கம் மற்றும் முறையற்ற கழிவு அகற்றுதல் ஆகியவற்றால் மண் வளம் குறைகிறது. மண் அதன் கரிமப் பொருட்களை இழுக்கும்போது அது கடினமாகவும் குறைந்த உற்பத்தி திறனுடன் போதுமான நீரை தக்க வைக்க இயலாததாகவும் மாறக்கூடும். மண் அரிப்பானது சத்துக்கள் நிறைந்த மேல் மண்ணை அகற்றிவிடும். மக்கள் உருவாக்கும் திடக்கழிவுகள், நுண்ணெகிழிகள், தொழிற்சாலைகள் கழிவுகள் மற்றும் சுத்திகரிக்கப்படாத கழிவு நீர் ஆகியவற்றால் ஏற்படும் மாசுபாடும் மண் உயிரினங்களை சேதப்படுத்தி மண்ணின் தரத்தை பாதிக்கக்கூடும். மண் சீரழிவு என்பது பெரும்பாலும் ஒரு மெதுவான செயல்முறையாகும். நாம் அதை உடனடியாக கவனிக்காமல் இருக்கலாம், ஆனால் காலப்போக்கில் அதன் விளைவுகள் இன்று தீவிரமடைந்திருக்கிறது. வளமான மண்ணை நாம் எவ்வாறு பாதுகாக்கலாம்? இதற்கு பல எளிய மற்றும் நடைமுறை தீர்வுகள் உள்ளன. விவசாயிகள் மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த மக்கிய உரம், பண்ணை கழிவுகள் மற்றும் பிற கரிமப் பொருட்களை பயன்படுத்தலாம். பயிர் சுழற்சி மற்றும் கலப்பு பயிர் சாகுபடி ஆகியவை ஊட்டச்சத்துக்களை பராமரிக்கவும் இரசாயன பயன்பாடுகளை சார்ந்திருப்பதை குறைக்கவும் உதவும். மண்ணை தழைக்கூளம் அல்லது தாவரங்களால் மூடி வைப்பது மண் அரிப்பை குறைக்கிறது, ஈரப்பதத்தை பாதுகாக்கும். விவசாய நிலங்களை சுற்றி மரங்களை நடுவதும் தாவரங்களை பராமரிப்பதும் மண்ணை பாதுகாக்க உதவும். தேவையற்ற இரசாயனங்களை தவிர்ப்பதும் கழிவுகள் விவசாய நிலங்களில் நுழைவதை தடுப்பதும் சம முக்கியத்துவம் வாய்ந்தவை. இந்தியாவின் மண் என்பது வெறும் விவசாயத்திற்கான ஒரு வளம் மட்டுமல்ல, அது நமது உணவு பாதுகாப்பு, நீர் பாதுகாப்பு மற்றும் பல்லுயிர் பெருக்கம் ஆகியவற்றின் அடித்தளமாகும். மண் பாதுகாப்பிற்கு விவசாயிகள், விஞ்ஞானிகள், அரசு நிறுவனங்கள் மற்றும் ஒவ்வொரு குடிமகனின் கூட்டு முயற்சியும் தேவை. மண் பரிசோதனை, சமச்சீர் சத்து பயன்பாடு, கரிமப் பொருட்களின் பயன்பாடு, பயிர் பன்முகத்தன்மை, நீர் பாதுகாப்பு, தாவரப் போர்வை மற்றும் பொறுப்பான கழிவு மேலாண்மை ஆகியவை ஆரோக்கியமான மண்ணை உருவாக்க பங்களிக்கின்றன. உணவு பாதுகாப்பு, நிலையான விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றின் முக்கிய அங்கமாக மண் ஆரோக்கியத்தை இந்திய அரசு பெருகிய முறையில் அங்கீகரித்துள்ளது. மண் வளம், மண் அரிப்பு, நீர் பாதுகாப்பு மற்றும் நிலச்சீரழிவு ஆகியவற்றை எதிர்கொள்ள பல தேசிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. வளமான மண் என்பது உருவாக்கத்திற்கு பல ஆண்டுகள் தேவைப்படும் ஒரு விலைமதிப்பற்ற வளமாகும், ஆனால் அது மிக குறுகிய காலத்தில் சீரழிந்து விடக்கூடும். இதை நினைவில் கொள்வோம். ஆரோக்கியமான மண் என்பது ஆரோக்கியமான தாவரங்கள், ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான சூழல் அமைப்புகள் மற்றும் ஆரோக்கியமான எதிர்காலம் ஆகியவற்றை குறிக்கிறது. இன்றே மண்ணை பாதுகாப்பதன் மூலம் நாளைய வாழ்வை நாம் பாதுகாக்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். வளமான மண் தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் எம். நந்திவர்மன்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, காலை 7:02 புதுவை புதுமையில் வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலில் இருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ மார்பக புற்றுநோய்க்கான வழக்கமான பரிசோதனைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா 8 மணிக்கு வறியவர்களின் துயர் துடைத்த காந்தி மகான் மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்த தின சிறப்புரை வழங்குகிறார் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இணைந்திருக்கிறீர்கள். சிந்தனை மலர். நன்மையை பலரும் விரும்புவார்கள், ஆனால் உண்மையை மிகச்சிறரே விரும்புவார்கள். மகாத்மா காந்தி அவர்களின் நற்சிந்தனை இது. நன்மையை பலரும் விரும்புவார்கள், ஆனால் உண்மையை மிகச்சிலரே விரும்புவார்கள்.

இன்று தேசப்பிதா மகாத்மா காந்தி அடிகள் பிறந்த தினம். சிந்திக்க வைத்த சிந்தனை மலர் நாளையும் மலரும். நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை காஞ்சிபுரம் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகசுரேசை கேட்கலாம். மேல்சனன் குப்பம் எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில் நிகழ்ச்சி சென்னேஞ்சல். 10:02 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த நிலவரம். 10:22 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர்விருப்பம். 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம் மனதை மயக்கும் மணிமேகலை நிறைவு பகுதி. சிறப்பு விருந்தினர் முனைவர் த ஜான் ஸ்டோனி அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் 7:02 PM. புதுவை புதுமை.
1: வாழ்விக்க வந்த காந்தி.

0: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி.
1: நான் கோகலேயுடன் தங்கியிருந்த போது எப்பொழுதும் வீட்டிலேயே இருந்து விடாமல் வெளியிலும் சுற்றி கொண்டிருந்தேன். இந்தியாவில் இந்திய கிறிஸ்தவர்களை சந்தித்து அவர்களுடைய நிலைமையையும் தெரிந்து கொள்ளுவேன் என்று தென்னாப்பிரிக்க கிறிஸ்தவ நண்பர்களிடம் சொல்லியிருந்தேன். பாபு காளிச்சரண் பானர்ஜியை பற்றி கேள்விப்பட்டிருந்தேன். அவரிடம் எனக்கு பெருமதிப்பும் இருந்தது. காங்கிரசின் நடவடிக்கைகளில் அவர் முக்கிய பங்கு எடுத்துக்கொண்டார். சாதாரணமாக இந்திய கிறிஸ்தவர்கள் காங்கிரஸில் சேராமல் ஒதுங்கியிருந்து விடுகிறார்கள்.

இந்துக்கள் முஸ்லிம்களுடன் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கியிருந்து விடுகின்றனர் என்ற சந்தேகம் எனக்கு இருந்தது. ஆனால் பாபு காளிச்சரண் பானர்ஜி விஷயத்தில் அத்தகைய சந்தேகம் எதுவும் எனக்கு இல்லை. அவரை சந்திக்க எண்ணியிருக்கிறேன் என்று கோகலேயிடம் சொன்னேன். நீங்கள் அவரை பார்ப்பதால் என்ன பயன்? அவர் மிகவும் நல்லவர், ஆனால் உங்களுக்கு திருப்தி அளிக்க மாட்டார் என்றே அஞ்சுகிறேன். அவரை எனக்கு நன்றாக தெரியும். என்றாலும் நீங்கள் விரும்பினால் அவரை பார்த்து விட்டு வாருங்கள் என்றார். அவரை பார்க்க விரும்புவதாக அனுமதி கோரி எழுதினேன். அவரும் உடனே பதில் அனுப்பினார். நான் அவரை பார்க்க சென்ற அன்று அவருடைய மனைவி மரணத்தருவாயில் இருந்தார் என்பதை அறிந்தேன். காங்கிரஸில் அவரை நான் பார்த்தபோது கால் சட்டையும் கோட்டும் போட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுதோ ஒரு வங்காளி வேட்டி கட்டி கொண்டு சட்டை போட்டிருந்ததைக் கண்டு சந்தோஷம் அடைந்தேன். அச்சமயம் நான் கால் சட்டையும் பேர்சி கோட்டும் அணிந்திருந்த போதிலும் அவருடைய எளிய உடை எனக்கு பிடித்திருந்தது. அனாவசிய பேச்சு எதுவும் வைத்து கொள்ளாமல் எனக்கு இருந்த சந்தேகங்களை நேரடியாக அவருக்கு கூறினேன். மனிதன் ஆரம்பத்தில் பாவம் செய்தே கேடுற்றான் என்ற தத்துவத்தில் உங்களுக்கு நம்பிக்கை உண்டா என்று அவர் என்னை கேட்டார். ஆம், நம்பிக்கை உண்டு என்றேன். அப்படியானால் சரி, இந்து மதம் அதற்கு விமோசனம் அளிப்பதில்லை, கிறிஸ்துவ மதம் அளிக்கிறது என்று அவர் சொல்லிவிட்டு, பாவத்தின் ஊதியம் மரணமேயாகும், இயேசுவினிடம் அடைக்கலம் புகுவது ஒன்றே அதனின்றும் விடுதலை பெறுவதற்குள்ள ஒரே மார்க்கம் என்று பைபிள் கூறுகிறது என்று கூறினார். பகவத்கீதை கூறும் பக்தி மார்க்கத்தை குறித்து நான் சொன்னேன். ஆனால் அது பயன்படவில்லை. அவர் என்னிடம் காட்டிய அன்பிற்கு நன்றி கூறிவிட்டு விடைபெற்று கொண்டேன். எனக்கு திருப்தி அளிக்க அவர் தவறிவிட்டார். ஆனால் இச்சந்திப்பினால் நான் பயனடைந்தேன். இந்த நாட்களில் நான் கல்கத்தா தெருக்களில் இங்கும் அங்குமாக திரிந்து கொண்டிருந்தேன். அநேக இடங்களுக்கு நடந்தே போய் வருவேன். எனது தென்னாப்பிரிக்காவின் வேலைக்கு நீதிபதி மித்தர், குருதாஸ் பானர்ஜி ஆகியவர்களின் உதவி எனக்கு வேண்டியிருந்தது. அவர்களை போய் பார்த்தேன். அதே சமயத்தில் பியாரிமோகன் முகர்ஜியையும் சந்தித்தேன். காளி கோயிலை பற்றி காளிச்சரண் பானர்ஜி என்னிடம் கூறினார். முக்கியமாக புத்தகங்களிலும் அதை குறித்து நான் படித்திருந்ததால் அதை பார்க்க ஆவலுடன் இருந்தேன். ஆகவே ஒரு நாள் அங்கே போனேன். அதே பகுதியில்தான் நீதிபதி மித்தரின் வீடும் இருந்தது. எனவே நான் அவரை போய் பார்த்த அன்றே காளி கோயிலுக்கும் போனேன். காளிக்கு பலி கொடுப்பதற்காக ஆடுகள் மந்தை மந்தையாக போய்க் கொண்டிருந்ததை வழியில் பார்த்தேன். கோயிலுக்கு போகும் சந்தின் இரு பக்கங்களிலும் வரிசையாக பிச்சைக்காரர்கள் இருந்தனர். அவர்களில் சில சாதுக்களும் இருந்தனர். உடல் வலுவுடன் இருக்கும் யாசகர்களுக்கு எந்த ஒரு தானமும் கொடுப்பதில்லை என்ற கொள்கையில் நான் அந்த நாளிலேயே உறுதியுடன் இருந்தேன். அவர்களில் ஒரு கூட்டம் என்னை விரட்டி கொண்டு வந்தது. சாதுக்களில் ஒருவர் ஒரு தாழ்வாரத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவர் என்னை நிறுத்தி, தம்பி நீ எங்கே போகிறாய் என்று கேட்டார். நான் கோயிலுக்கு போகிறேன் என்றதும் என்னையும் என்னுடன் வந்தவரையும் உட்காரும்படி சொன்னார். அப்படியே உட்கார்ந்தோம். இந்த உயிர் பலியை மதம் என்று நீங்கள் கருதுகிறீர்களா என்று கேட்டேன். மிருகங்களை கொல்லுவதை மதம் என்று யாராவது கருதுவார்களா என்றார் அவர். அப்படியானால் அதை எதிர்த்து நீங்கள் ஏன் பிரச்சாரம் செய்யக்கூடாது? அது என் வேலை அல்ல, கடவுளை வழிபடுவதே நமது வேலை. கடவுளை வழிபடுவதற்கு உங்களுக்கு வேறு இடம் கிடைக்கவில்லையா? எங்களுக்கு எல்லா இடமும் நல்ல இடம்தான். மக்கள் ஆடுகளைப் போல தலைவர்கள் இட்டு செல்லும் இடங்களுக்கு போய் கொண்டிருக்கின்றனர். சாதுக்களாகிய எங்கள் வேலை அதுவன்று. இந்த விவாதத்தை நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கவில்லை. கோயிலுக்கு போனோம். இரத்த ஆறுகள் எங்களை எதிர்கொண்டு அழைத்தன. அங்கே நிற்கவே என்னால் முடியவில்லை. நான் ஆத்திரமடைந்தேன். அமைதியையும் இழந்துவிட்டேன். அந்த காட்சியை என்றும் நான் மறக்கவே இல்லை. அன்று மாலையே சில வங்காளி நண்பர்கள் என்னை விருந்துக்கு அழைத்திருந்தார்கள். அங்கே ஒரு நண்பரிடம் இந்த கொடூரமான வழிபாட்டு முறையை குறித்து சொன்னேன். அதற்கு அவர், ஆடுகளுக்கு துன்பமே தெரியாது, பேரிகை முழக்கமும் மற்ற சப்தங்களும் அவைகளுக்கு துன்ப உணர்ச்சியே இல்லாதபடி செய்து விடுகின்றன. இதை ஒப்புக்கொண்டு விட என்னால் முடியவில்லை. ஆடுகளுக்கு வாயிருந்தால் அவை வேறு கதையை சொல்லும் என்றேன். அக்கொடூரமான பழக்கம் நின்றாக வேண்டும் என்றும் எண்ணினேன். புத்தரின் கதையை நினைத்தேன். ஆனால் இவ்வேளை என் சக்திக்கு அப்பாற்பட்டது என்பதையும் கண்டேன். அன்று எனக்கு இருந்த அபிப்பிராயமே இன்றும் இருக்கிறது. மனிதனுடைய உயிரை விட ஓர் ஆட்டுக்குட்டியின் உயிர் எந்த வகையிலும் குறைவானதாக எனக்கு தோன்றவில்லை.
மனித உடலுக்கு ஓர்

0: ஆட்டின் உயிரை போக்குவதற்கு நான் உடன்படக்கூடாது. ஒரு பிராணி எவ்வளவுக்கெவ்வளவு ஆதரவற்றதாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அது மனிதனின் கொடுமையிலிருந்து காக்கப்படுவதற்கு உரிமை பெற்றிருக்கிறது என்று கருதுகிறேன். அத்தகைய சேவையை செய்வதற்கு தன்னை தகுதியாக்கி கொள்ளாதவர் அதற்கு எவ்வித பாதுகாப்பையும் அளித்துவிட முடியாது. அக்கிரமமாக பலியிடப்படுவதிலிருந்து இந்த ஆடுகளை காப்பாற்றிவிடலாம் என்று நான் நம்புவதற்கு முன்னால் நான் அதிக சுய தூய்மையையும் தியாக உணர்ச்சியையும் அடைந்தாக வேண்டும். இந்த தூய்மையையும் தியாகத்தையும் அடைய பாடுபடுவதில் நான் உயிர் துறக்க வேண்டும் என்று இன்று எண்ணுகிறேன். இத்தகைய கோரமான பாவத்திலிருந்து நம்மை விடுவித்து கோயிலையும் புனிதப்படுத்துவதற்கு தெய்வீக கருணையுடன் கூடிய ஒரு பெரிய ஆத்மா ஆணாகவோ பெண்ணாகவோ இப்புவியில் பிறக்க வேண்டும் என்பதே என்னுடைய இடைவிடாத பிரார்த்தனை. எவ்வளவோ அறிவும் தியாகமும் உணர்ச்சி வேகமும் கொண்ட வங்காளம் இப்படுகொலைகளை எப்படி சகித்து கொண்டிருக்கிறது?
1: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதியினை கேட்டீர்கள். வாசித்தவர் ஸ்ரீனிவாச முருகன். தொடர்வது ஒரு காந்திய பாடல்.

0: இன்றைய வாழ்விக்க வந்த காந்தி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் போதனைகள் தற்போதைய புவிசார் சூழலுக்கு உகந்த வகையில் உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். விமான நிலையங்களில் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா பல்கேரியா இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று

0: வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் இந்திய தகவல் பணி உயரதிகாரிகள் 2 பேர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வில்வித்தை மகளிர் ரிக்கர்வ் குழு பிரிவில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தை ஒட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுதில்லியில் உள்ள ராஜ்காட்டில் அவரது நினைவிடத்தில் சர்வமத பிரார்த்தனை நடைபெறுகிறது. இத்தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள செய்தியில், அமைதி அகிம்சை குறித்த மகாத்மா காந்தியின் போதனைகள் தற்போதைய புவிசார் சூழலுக்கு ஏற்ற வகையில் அமைந்துள்ளதாக புகழாரம் சூட்டியுள்ளார். அவரது பிறந்த தினத்தையொட்டி அன்னாருக்கு மரியாதை செலுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். காந்திஜியின் வாழ்க்கை வரலாறு மற்றும் போதனைகள் உலகளவில் பெருமதிப்பை பெற்றுள்ளதை குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1904 அக்டோபர் 2 உத்தரப்பிரதேசத்தில் உள்ள முகல்சராயில் பிறந்த அவர் தமது இளம் வயதில் நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றார். 1921 ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு எதிராக நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்திலும் அவர் பங்கேற்றார். நாடு சுதந்திரமடைந்த பிறகு உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் வகித்தவர் பின்னர் பிரதமராக பதவி வகித்தார். தூய்மையை கடைபிடிப்பது ஆக்கப்பூர்வமான சூழலை வளர்ப்பதுடன் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நடவடிக்கைகளில் மக்கள் நேரடியாக பங்கேற்கவும் உதவுகிறது என்று மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் கூறியுள்ளார். புதுதில்லியில் இந்திய சர்வதேச நடுவர் மையத்தில் தூய்மையே சேவை பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்ற மரக்கன்றுகள் நடும் விழாவில் பங்கேற்ற அவர் இதனை தெரிவித்தார். திரு நரேந்திரமோடி பிரதமராக பொறுப்பேற்றது முதல் நாடு முழுவதும் மகாத்மா காந்தியின் தூய்மை பராமரிப்பிற்கான தொலைநோக்கு பார்வையை நனவாக்க தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக திரு மெஹ்வால் குறிப்பிட்டார். விமான நிலையங்களில் பயணிகளின் பாதுகாப்பு நடைமுறைகளை விரைவாகவும் எளிதாகவும் மேற்கொள்ளும் வகையில் சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தொடங்கியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை செயலாளர் திரு சமீர்குமார் சின்ஹா இதனை தெரிவித்தார். விமான நிலையங்களின் செயல்பாட்டு திறனை மேம்படுத்துவதற்கும் வணிகம் செய்வதை எளிதாக்குவதற்கும் சிவில் விமான பாதுகாப்பு பணியகத்தின் நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்தார். உயர் பாதுகாப்பு தர நிலைகளை பராமரிக்கவும் பணிகளை டிஜிட்டல் மயமாக்குவதையும் சிறந்த நிர்வாக நடைமுறைகளை உறுதி செய்வதையும் இத்தகைய சீர்திருத்த நடவடிக்கைகள் நோக்கமாக கொண்டுள்ளதாக திரு சமீர்குமார் சின்ஹா கூறினார். இந்தியா பல்கேரியா இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவுத்துறை செயலாளர் திரு சிபிராஜ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கிறிஸ்டோ போலண்டாக்காவுடன் பேச்சு நடத்தினார். வர்த்தகம், முதலீடு, அறிவியல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி, பாதுகாப்பு, கல்வி, கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்ததாக திரு சிபிராஜ் தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா தெரிவித்துள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஒழுங்குமுறை வாரியத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அதிகரித்து வரும் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். போட்டித்தன்மையை உறுதி செய்வதற்கும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பெறுவதற்கும் நுகர்வோரின் நலன்களை பாதுகாக்கும் வகையிலும் இந்த வாரியம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நிலவி வரும் பதற்றமான புவிசார் சூழலுக்கு இடையே தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக திரு ராஜீவ் கௌபா குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான

0: அரசு தொடரும் சாதனைகள்.
1: மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். சுற்றுலா தலமான சியால்சுக் நகரில் இருந்து ஐஸ்வால் திரும்பும் வழியில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை அருகே இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இம்பாலில் உள்ள பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் டாக்டர் எங்கம் பானே, ஐஸ்வால் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி செய்திப்பிரிவு இயக்குநர் நம்பிவாவ் மரினாமை உட்பட 3 பேர் இதில் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு அமைச்சகம் இரங்கல் தெரிவித்துள்ளது. நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் G20 வர்த்தக அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். விவசாயிகளுக்கு ஏராளமான வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உணவுப் பொருட்களை எந்தவொரு நாட்டின் மீதும் அழுத்தம் கொடுக்கும் கருவியாக பயன்படுத்தக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். விதிமுறைகளின் அடிப்படையிலேயே பல்வேறு நாடுகளுடனான வர்த்தக ஒப்பந்தங்கள் இருக்க வேண்டும் என்று இந்தியாவின் நிலைப்பாட்டை அவர் உறுதிபட தெரிவித்தார். அமெரிக்கா தலைமையில் நடைபெற்று வரும் G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தில் உணவு பாதுகாப்பு குறித்த விவாதத்தை முன்னிறுத்தியதற்காக திரு பியூஷ் கோயல் நன்றி தெரிவித்தார். ஃப்ளை துபாய் விமானத்தின் விமானி கேப்டன் ஸ்மித் மச்சாரின் உடல்நிலையை தொடர்ந்து உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சவுதி அரேபியாவின் தபூக் நகரில் உள்ள மருத்துவமனையில் முதற்கட்ட மருத்துவ சிகிச்சைக்கு பின் அவர் தற்போது மேல் சிகிச்சைக்காக அபுதாபியில் உள்ள மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்திற்கான இந்திய தூதர் மருத்துவமனையில் கேப்டன் மச்சாரை சந்தித்து அவரது உடல்நலம் குறித்து விசாரித்ததாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. முன்னதாக அவரது குடும்பத்தினரையும் சந்தித்து அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும், அபுதாபி மற்றும் துபாயில் உள்ள இந்திய துணை தூதரங்கள் அந்நாட்டு அதிகாரிகளுடன் தொடர்பில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரஸ்பர நிதிகள், காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் ஓய்வூதிய நிதிகள் மூலம் வங்கி நிறுவனங்களில் உள்ள பங்குகளை கையகப்படுத்துவதற்கான ஒப்புதல் நடைமுறைகளை எளிதாக்கும் திருத்தி அமைக்கப்பட்ட வழிகாட்டுதல் நெறிமுறைகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான வரைவு நெறிமுறைகள் குறித்து நிறுவனங்கள், பங்குதாரர்கள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து 4 தேதிக்குள் தங்களது கருத்துக்கள், ஆலோசனைகளை தெரிவிக்குமாறு ரிசர்வ் வங்கி கோரியிருந்தது. இவ்வாறு பெறப்பட்ட கருத்துக்கள் முறையாக பரிசீலிக்கப்பட்டு பொருத்தமானவற்றை இறுதி வழிகாட்டுதல் நெறிமுறைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இந்த திருத்தியமைக்கப்பட்ட வழிகாட்டுதல் நெறிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வருவதாகவும், வர்த்தக வங்கிகள், சிறு நிதி வங்கிகள், பணப்பரிவர்த்தனை வங்கிகள் மற்றும் ஊரக வங்கிகளுக்கும் இது பொருந்தும் என்றும் ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வில்வித்தை மகளிர் ரிக்கர்வ் குழு பிரிவில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதிப் போட்டியில் அங்கிதா பகத், கீர்த்தி, கும்கும் மொஹோத் ஆகியோர் அடங்கிய இந்திய குழு 5-1 என்ற புள்ளி கணக்கில் சீனாவை வென்றது. மகளிர் ஸ்கிஃப் குழு படகு போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷிதா தோமர், ஷீத்தல் வர்மா அணி வெண்கலப் பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் போதனைகள் தற்போதைய புவிசார் சூழலுக்கு உகந்த வகையில் உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். விமான நிலையங்களில் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா பல்கேரியா இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் இந்திய தகவல் பணி உயரதிகாரிகள் 2 பேர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வில்வித்தை மகளிர் ரிக்கர்வ் குழு பிரிவில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவர் செய்து நேரம் 7:25:12.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
4: இன்றைய நிகழ்ச்சியில் மார்பக புற்றுநோய்க்கான வழக்கமான பரிசோதனைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார்
5: புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள்.
6: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ்ல இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பேச

0: வரும்னா நார்மல் பாப்புலேஷன் ஸ்கிரீனிங். யாரெல்லாம் நார்மல் பாப்புலேஷன் டிஃபைன் பண்ணோம்னா, குடும்பத்தில் வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எதுவுமே இல்லை, பிரஸ்ட் கேன்சருக்கான ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லை, ஓவரி கருமுட்டை புற்றுநோய்க்கான ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லாதவங்கள தான் நார்மல் பாப்புலேஷன், ஆரோக்கியமாக நார்மலாக இருக்கவங்கள தான் நார்மல் பாப்புலேஷன். ஸோ வழக்கமாகவே 40 வயதுக்கு அப்புறம் கடந்த உடனே பெண்களுக்கு வந்துட்டு பிரஸ்ட் கேன்சர் வரக்கூடிய ரிஸ்க் கொஞ்சம் கொஞ்சமாக வயதாக அதிகமாகிட்டே இருக்கும். வளர்ந்த நாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, 40 வயதுக்கு அப்புறம் வந்துட்டு ஸ்கிரீனிங் டெஸ்ட்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நார்மல் 40 வயது கடந்தவங்களுக்கு வந்துட்டு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ இல்லை ஆண்டுக்கு ஒரு முறையோ மேமோகிராஃபின்னு சொல்லக்கூடிய மார்பகத்தில் ஏதாச்சும் நோய் அறிகுறியே இல்லாத கட்டத்தில் பண்ணுறது தான் வந்து ஸ்கிரீனிங். அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மேமோகிராஃபி டெஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து ரொட்டீனாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இதை ஏன் இந்த நம்ம நார்மல் ஸ்கிரீனிங் ஏன் பண்ணுறோன்னா, ஸோ ஆரம்ப கட்டத்திலேயே வந்துட்டு அறிகுறி இல்லாத டைம்லயே நம்ம கண்டறியும் போது, டயக்னோசிஸ் பண்ணி நம்ம வைத்தியம் பண்ணும் போது முழுமையா குணமடைகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு கியூர் ரேட்னு சொல்லக்கூடிய சக்சஸ் ரேட், வைத்தியத்துடைய சக்சஸ் ரேட்டும் ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ பீப்புளும் வந்துட்டு இயல்பான வாழ்க்கையை வாழ முடியும். அதுல இருந்தா ரொம்ப அட்வான்டேஜ். மார்பக புற்றுநோயால உயிரிழப்பவங்களுக்கும் எண்ணிக்கையும் மிக குறைவு, 1% அண்ட் பிலோன்னு சொல்லலாம். ஸோ அதனாலதான் வந்துட்டு இந்த ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம் வந்து மேலை நாடுகள்ல வந்து 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு 2 ஆண்டு இல்லை ஆண்டுக்கு ஒரு முறை மேமோகிராஃபின்ற டெஸ்ட், மார்பகத்துக்கான எக்ஸ்ரே வந்து ருட்டீனாக பண்ணுறாங்க. இது நம்ம நாட்டுகளில் இன்னும் வரல. பார்ட் ஆஃப் ஹெல்த் செக்அப் நம்ம வந்து பண்ணுறதுனா நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். அப்புறம் 40 வயசுல நான் சொன்ன மாதிரி 2 ஆண்டுக்கோ இல்லை ஆண்டுக்கு ஒரு முறை, ஒரு சில பேர் ஒரு சில இதில் மேலை நாட்டுகளில் 50 வயது கடந்த பிறகு ஆண்டுக்கு ஒரு முறை மேமோகிராஃபி அது மாதிரி பண்ணுவாங்க. இன்னும் நம்ம ஊரில் என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்துட்டு என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்துட்டு ஸ்கீம் இன்சூரன்ஸ்லாம் கவர் ஆச்சுன்னா இல்லை அவங்களாம் வந்துட்டு ஆண்டுக்கு ஒரு முறை வந்துட்டு மேமோகிராஃபி கண்டிப்பாக பண்ணிக்கலாம். 40 வயது கடந்தவங்க கூட வந்துட்டு இன்னொரு டாக்டர்ஸ் கிட்ட வந்துட்டு இன்னொரு டெஸ்ட், ஸ்கிரீனிங் டெஸ்ட், நார்மல் பாப்புலேஷன் என்ன சஜஸ்ட் பண்ணுறோம்னா செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன், சுய பரிசோதனை, சுய மார்பக பரிசோதனையும் பண்ணிக்கலாம். ஸோ டாக்டர்ஸ் கிட்ட ஒரு 2 முறை வந்துட்டு பயிற்சி எடுத்துட்டு எப்படி சுய பரிசோதனை மார்பகத்தை பண்ணணும்னு சொல்லி பயிற்சி எடுத்த பிறகு மாதத்துக்கு ஒரு முறை வந்துட்டு சுய பரிசோதனை டெஸ்ட்டும் 40 வயதுக்கு மேலே இருக்கவங்க பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேனும் வந்துட்டு ஆண்டுக்கு ஒரு முறை பண்ணிக்கலாம், மேமோகிராஃபின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ரே மார்பகத்துக்கான எக்ஸ்ரேவும் ஆண்டுக்கு ஒரு முறை பண்ணிக்கலாம், அது ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட்டாக. அதே சமயம் வந்துட்டு சுய பரிசோதனையும் வந்து மாதத்துக்கு ஒரு முறை பண்ணிக்கலாம். யூஸ்வலாக சுய பரிசோதனை வந்துட்டு மாதவிடாய் வந்துட்டு நின்று ஒரு வாரம் கழிச்சு பண்ணிங்கன்னா இன்னும் அந்த பிரஸ்ட் இஷ்யூ வந்துட்டு நமக்கு அந்த டைமில் பண்ணும்போது நமக்கு வந்து கட்டி ஏதாவது இருந்தால் நமக்கு வந்து நல்லா வந்து ஃபீல் ஆகிறதுக்கு நல்லா இருக்கும் அந்த டைமில். ஸோ மற்ற காலகட்டத்தில் வந்துட்டு பிரஸ்ட் இஷ்யூ கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி ஒரு இதுவாக இருக்கிறதுனால நமக்கு கரெக்டாக நமக்கு தெரியாது. ஸோ பெஸ்ட்டு டைம்னு பண்ணும்போது சுய பரிசோதனைக்கு வந்து மாதவிடாய் முடிஞ்சு 7 நாள் கழித்து பண்ணுறது தான் வந்துட்டு சுய பரிசோதனை செய்கிறதுக்கான பெஸ்ட் டிசைன். ஆண்டுக்கு ஒரு முறை வந்துட்டு 40 வயது கடந்தவங்க மேமோகிராஃபி கண்டிப்பாக பண்ணிக்கணும். அதே சமயம் மாதத்துக்கு ஒரு முறை வந்து சுய மார்பக பரிசோதனையும் பண்ணிக்கணும். டாக்டர்ஸ் கிட்ட ஒரு 2 முறை எப்படி பண்ணணும்னு பயிற்சி பெற்றவங்க கிட்ட பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம், பண்ணா பெட்டரா இருக்கும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் மார்பக புற்றுநோய்க்கான வழக்கமான பரிசோதனைகள் குறித்து விளக்கம் அளித்தார்
3: புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள்.
4: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
5: நேரம் 7:30 ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது.
6: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
7: ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான், அவனுக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகம். அடிக்கடி கோயிலுக்கு போவான், கடவுளை வேண்டிக்குவான், அதுக்கப்புறம் காட்டுக்கு போவான், விறகு வெட்டுவான், அதை கொண்டுகிட்டு போய் விற்பனை பண்ணுவான். ஓரளவுக்கு வருமானம் வந்தது, அதை வச்சுக்கிட்டு நிம்மதியா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் அது மாதிரி அவன் காட்டுக்கு போகும்பொழுது அங்க ஒரு நரிய பார்த்தான். அந்த நரிக்கு முன்னங்கால் ரெண்டுமே இல்லை, ஏதோ விபத்துல இழந்துட்டது போல இருக்கு. அது பாட்டுக்கு ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இருந்தது. அதை இவன் பார்த்தான். இப்ப இவன் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம், இந்த நரிக்கு ரெண்டு காலம் இல்ல, அப்படி இருக்கிறப்போ இது எப்படி வேட்டையாடு?

0: தன்னுடைய பசியை போக்கிக்க முடியும் அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சான். இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே அந்த பக்கமாக ஒரு புலி வந்தது. அதை பார்த்த உடனே இவன் ஓடி போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டான். ஒளிஞ்சிட்டு என்ன நடக்குதுன்னு கவனிக்க ஆரம்பித்தான். அந்த புலி என்ன பண்ணிச்சுன்னா ஒரு பெரிய மானை அடித்து இழுத்துக்கிட்டு வந்தது. அதை சாப்பிட்டது. சாப்பிட்டது போக மீதியை அப்படியே அங்கேயே போட்டுட்டு போயிட்டுது. புலி போனதுக்கப்புறம் கால் இல்லாத அந்த நரி மெதுவாக நகர்ந்து கிட்டத்ததில் வந்தது. மிச்சம் இருந்ததை சாப்பிட்டது, திருப்தியாக போயிட்டுது. இவ்வளவையும் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த அந்த ஆள் கவனித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ அவன் யோசிக்க ஆரம்பித்தான், ரெண்டு காலம் இல்லாத ஒரு வயசான நரிக்கே ஆண்டவன் சாப்பாடு போட்டுடுறான். அப்படி இருக்கும்பொழுது தினமும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்ற நமக்கு சாப்பாடு போடாமல் விட்டுருவானா? நமக்கு கடவுள் பக்தி அதிகம், நாம் எதுக்கு அனாவசியமாக வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்படணும்? எதுக்காக வேர்வை சிந்த விறகு வெட்டணும்? இப்படி யோசனை பண்ணான். அதுக்கப்புறம் அவன் காட்டுக்கே போகிறதில்ல, கோடாலி தூக்கி எறிஞ்சான். பேசாமல் ஒரு மூலையில் உட்காந்துட்டான். அப்பப்போ கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வர்றது உண்டு, கடவுள் நம்மளை காப்பாற்றுவார், அவர் நமக்கு வேண்டிய சாப்பாட்டை கொடுத்துருவார் அப்படின்னு நம்பினான். கண்ணை மூடிட்டு கோயில் மண்டபத்தில் ஒரு தூணில் அப்படியே சாஞ்சி உட்காந்துட்டான். ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே இருக்குது, சாப்பாடு வந்த பாடு இல்லை. இவன் பசியால் வாடி போனான், உடம்பு இழைச்சி போச்சு, எலும்பும் தோலும் ஆயிட்டான். ஒரு நாள் ராத்திரி நேரம் கோயிலில் இவனை தவிர வேற யாருமே இல்லை. இவன் மெதுவாக கண்ணை திறந்து கடவுளை பார்த்தான். ஆண்டவா, என்னுடைய பக்தியில் உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் இப்படியே பட்டினி கிடந்து சாக வேண்டியதுதானா? காட்டில் அந்த நரிக்கு புலி மூலமாக சாப்பாடு போட்டியே, அதை பார்த்துட்டு தானே இங்கே வந்தேன், என்ன இப்படி தவிக்க விட்டுட்டியே, இது நியாயமா அப்படின்னா, இப்போ கடவுள் வாயை திறந்து சொன்னாராம், முட்டாளே, நீ பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது நரிக்கிட்ட இருந்து இல்லை, புலிகிட்ட இருந்து அப்படின்னாராம். இப்படி ஒரு கதையை நம்ம பெரியவங்க சொல்கிறது உண்டு. இதே மாதிரி தான் நாமளும் வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் தவறான பாடங்களை படிச்சுடுறோம், அல்லது சரியாக படித்தாலும் தப்பாக அர்த்தம் பண்ணிக்கிறோம். அதனால தான் வாழ்க்கையில் நிறைய குழப்பங்களை சந்திக்க வேண்டியிருக்குது. ஒரு சின்ன பையன் ஒரு பூனையை பிடிச்சி அது காதில் பாலை ஊற்றிக்கிட்டு இருந்தான். அப்பா பார்த்துட்டு திட்டினார், டேய், அந்த வாயில்லா ஜீவனை ஏண்டா கஷ்டப்படுத்துறேன்னார். வாயில்லா ஜீவனை நீ தானே சொல்ற, அதனால தான் அது காதில் பாலை ஊத்துறேன், குடிக்கட்டுமேன்னு அப்படின்னா.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: நினைவூட்டுகிறோம் நேர்களே. இன்று பிற்பகல் 3 மணிக்கு 102.8 FM ரெயின்போ புதுவையில் ஹலோ டாக்டர். குடல் அடைப்பும் அவசர அறுவை சிகிச்சையும் குறித்து நேரலையில் இணைகிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் குழந்தை அறுவை சிகிச்சை துறை தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் பிருந்தா அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு கேட்க தவறாதீர்கள். நேரம் 7:35. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலை வரிசை. நகர் உலா

கடமைகளை சரிவர செய்யாமல் உரிமைகளுக்காக போராடக்கூடாது. உள்ள தூய்மையுடன் கடமைகளை செய்பவனே உண்மையான மனிதன் என்கிற மகாத்மா காந்தி அவர்களின் சிந்தனையோடு இன்றைய நகர உலாவிற்கு செல்வோமா? இன்னைக்கு நகர் உலா நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு புகழ்பெற்ற ஊரை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. குஜராத் மாநிலத்தில் இந்த ஊர் இருக்குது. குஜராத்னே கண்டுபிடிச்சிருவீங்க, போர்பந்தர் தான். ஏன்னா முக்கியமாக இன்றைக்கி வந்து போர்பந்தர் அப்படிங்கிற ஊர் வந்து மிகவும் புகழப்பட வேண்டியது, நம்மலாம் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு ஊராக இருக்குது போர்பந்தர். எல்லாருமே உங்களுக்கு தெரியும், ஏன்னா நமது தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் அவதரித்த ஊர் இது. குஜராத் மாநிலத்தின் நிர்வாக நகரமாக இந்த ஊர் இருக்குது, துறைமுக நகரமாகவும் இருக்குது. இந்த ஊரை பற்றி தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறீங்க பாடல்களுக்கு இடையே.

கேட்ட பாடல் சீமராஜா படத்திற்காக சத்யபிரகாஷ் ஸ்ரேயா கோஷல் பாடியது. நேரம் 7:41:15. தன்னம்பிக்கை இமயமலையை போன்றது, அதை யாரும் அசைக்க முடியாது. சொன்னவர் மகாத்மா காந்தி. மேற்கிந்தியாவில் அனைத்து காலநிலைகளுக்கும் ஏற்றவாறு அமைந்துள்ள ஊர்தான் இந்த போர்பந்தர். இங்கு ரயில் நிலையம், விமான நிலையம், துறைமுகம், பேருந்துகள் என அனைத்து வகையான போக்குவரத்து வசதிகளும் இந்த ஊரில் இருக்குது. குஜராத்தின் சௌராஷ்டிரா பகுதியில் அரபிக்கடல் கரையில் அமைஞ்சிருக்கிறது இந்த ஊர். மகாத்மா காந்தியடிகள் பிறந்த வீட்டிற்கருகில் கீர்த்தி

மேற்கிந்தியாவில் அனைத்து காலநிலைகளுக்கும் ஏற்றவாறு அமைந்துள்ள ஊர் தான் இந்த போர்பந்தர். இங்கு ரயில் நிலையம், விமான நிலையம், துறைமுகம், பேருந்துகள் என அனைத்து வகையான போக்குவரத்து வசதிகளும் இந்த ஊரில் இருக்குது. குஜராத்தின் சௌராஷ்டிரா பகுதியில் அரபிக்கடல் கரையில் அமைஞ்சிருக்கிறது இந்த ஊர். மகாத்மா காந்தியடிகள் பிறந்த வீட்டிற்கருகில் கீர்த்தி மந்திர் அப்படிங்கிற பெயரோடு ஒரு ஆலயம் அங்கே இருக்குது. மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்த ஊரை சிறப்பிக்க இந்த கீர்த்தி மந்திர் இருக்குது. அதே சமயம் கிருஷ்ணபிரான் அவருடைய நண்பர் என நம்பப்படும் குசேலர் சுதாமா பிறந்த ஊரும் இதுதான். எனவே சுதாமா மந்திரும் இந்த ஊரில் அமைஞ்சிருக்கு. பல ஆலயங்கள் அங்கு இருந்தாலும் இந்த இரண்டும் மிகவும் சிறப்பானவை. போர்பந்தரில் என்னென்னலாம் பயிர் செய்கிறாங்க பாடலுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம்.

போர்பந்தர் நகரில் பருத்தி, நிலக்கடலை, சிறுதானியங்கள், பருப்பு வகைகள் போன்றவை அதிகமாக பயிரிடப்படுகின்றன. முன்பு போர்பந்தர் தனி ராஜ்யமாக இருந்தது. 1193 ராஜபுத்திர குலத்தின் ஜோத்வா வம்சத்தினரால் நிறுவப்பட்டது. 1307 இதன் பெயர் ரன்பூர் ராஜ்யம் என மாற்றப்பட்டு 1574 சாயா ராஜ்யம் என பெயரிடப்பட்டது. மீண்டும் 1785 போர்பந்தர் ராஜ்யம் என பெயரிடப்பட்டது. இந்திய விடுதலைக்கு பின்னர் 15/2/1948 அன்று இந்த ராஜ்யம் சௌராஷ்டிரா மாநிலத்துடன் இணைக்கப்பட்டது.

கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் ரிச்சி. மகாத்மா காந்தி அவர்கள் 1869 அக்டோபர் மாதம் 2 போர்பந்தர் நகரில் பிறந்தார். பூர்வீக வீட்டில் பிறந்தார். தற்பொழுது கீர்த்தி மந்திர் என பாதுகாக்கப்பட்டு வரும் இந்த ஆலயம் காந்திஜி மற்றும் கஸ்தூரிபா காந்தி ஆகியோரின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ளது. இது காந்திஜி பிறந்த பூர்வீக வீட்டின் மிக அருகில் இது இருக்குது. ஒயிட் சிட்டி, வெள்ளை நகரம் அப்படின்னு இந்த போர்பந்தர் அழைக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, இந்த பகுதியில் கிடைக்கும் மென்மையான வெள்ளை நிற கற்களை பயன்படுத்தி, அதாவது அந்த கற்களை எல்லாம் வெட்டி செதுக்கி அழகான வேலைப்பாடுகளுடன் கட்டிடங்களையும் கோவில்களையும் உருவாக்கியிருக்காங்க. முக்கியமாக பாரம்பரிய கட்டிடங்கள் வெண்மையாகவே காணப்படுவதால் ஒயிட் சிட்டி என்று அழைக்கப்படுகிறது. முக்கியமாக பழமையான கட்டிடங்களின் தூண்கள், வாயில்கள், ஜன்னல்கள் அனைத்துக்குமே நுணுக்கமான கல் வேலைப்பாடுகளோடு இருப்பது தான் இந்த போர்பந்தர் நகரின் சிறப்பு. வேலைவாய்ப்பு செய்திகள். மென்பொருள் நிறுவனத்தில் இந்திய சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பணி நிறுவனத்தில் காலியிடங்களுக்கான அறிவிப்பு. அட்மின் ஆஃபீஸர் 2, டெக்னிக்கல் சப்போர்ட் 4, அசிஸ்டன்ட் 1, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 3 என மொத்தம் 10 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, டிப்ளமா டிகிரி, பிஇ, எம்பிஏ. வயது 18 முதல் 38 வரை. தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க, கட்டணம் ₹500. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் எதுவுமில்லை. கடைசி நாள் இம்மாதம் 12ஆம் தேதியாகும். மேலும் விவரங்களுக்கு recruitment.stpi.in. மீண்டும் முகவரி recruitment.stpi.in என்ற இணையதள முகவரியில் பார்க்கவும். இந்திய ரயில்வேயில் துணை மருத்துவ பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு 1. நர்சிங் சூப்பரண்டென்ட் 365, ஃபார்மசிஸ்ட் 118, மலேரியா இன்ஸ்பெக்டர் 43, லேப் அசிஸ்டன்ட் 31, எக்ஸ்ரே டெக்னீஷியன் 25, இசிசி டெக்னீஷியன் 4 இடங்கள் உட்பட மொத்தம் 590 காலி இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி பிரிவு வாரியாக மாறுபடும். வயது 1/1/2026 18 முதல் 40 வயதுக்குள். ஆன்லைன் தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் தேர்வு செய்யப்படுவர். விண்ணப்ப கட்டணம் பொதுப்பிரிவினருக்கு ₹500, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹250. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 14ஆம் தேதி ஆகும். மேலும் விவரங்களுக்கு rrbappply.gov.in என்ற இணையதள முகவரியை பார்க்கவும். வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டீர்கள்.

கேட்ட பாடல் இமைக்கா நொடிகள் படத்திற்காக ரகு தீட்சித் சத்யபிரகாஷ் பாடியது. போர்பந்தர் நகரில் சாயா என்கிற பகுதியில் பறவைகள் சரணாலயம் இருக்கு. ஃப்ளமிங்கோ மற்றும் பல வகை வாத்துக்கள், நாரைகள், கொக்குகள் போன்ற நீர்ப்பறவைகளும், வேட்டையாடும் பறவைகள், வலசை பறவைகள் என இந்த சரணாலயத்தில் நிறைய பறவைகள் இருக்கு. இங்கு சௌபாட்டி அப்படிங்கிற கடற்கரையும் மிக சிறப்பானதாக புகழ்பெற்றதாக இருக்கும். காந்தியடிகளால் சிறப்பு பெற்ற போர்பந்தர் நகரம் வரலாற்று சிறப்பு மிக்கது மட்டும் கிடையாது, இயற்கை ஆர்வலர்களுக்கும் விருந்தளிக்கும் நகரமாக இது இருக்குது. சுற்றுலா நகரமும் கூட. இந்த அருமையான ஒரு நகரத்திற்கு, போர்பந்தர் நகரத்திற்கு, குஜராத்தில் இருக்கிற இந்த பெருமை வாய்ந்த நகரத்திற்கு ஒரு முறை சென்று பார்த்து அங்கே இருக்கிற இயற்கை காட்சிகளையும் ரசித்து விட்டு வரலாம்.

நினைவூட்டுகிறோம். நேரிலே காலை 8 மணிக்கு வறியவர்களின் துயர் துடைத்த காந்தி மகான் மகாத்மா காந்தியடிகள் பிறந்த தின சிறப்புரை வழங்குகிறார் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

இன்று காலை 8:30 தகவல் தளம் 12 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த நிலவரம். 10:22 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம் மனதை மயக்கும் மணிமேகலை நிறைவு பகுதி. சிறப்பு விருந்தினர் முனைவர் த ஜான் ஸ்டோனி அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன் சந்திரன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. இத்துடன் இன்றைய நகர்வுலா நிகழ்ச்சியின் நிறைவு பெறுகிறது.

0: கேட்டீர்கள்.
1: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள். நேரம் 8 மணி.
2: ஆகாஷ்வாணி வறியவர்களின் துயர் துடைத்த காந்தி மகான். மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்த தின உரை வழங்குகிறார் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள்.
3: என் வாழ்வே எனது செய்தி என்று முழங்கிய அண்ணல் காந்தியடிகள் இந்திய விடுதலைப் போரின் ஒப்பற்ற தலைவர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்தின் மேம்பாட்டிற்காக ஆயுள் முழுவதும் அயராது பாடுபட்ட உன்னத மா மனிதரும் ஆவார். அஹிம்சை, சத்தியாகிரகம் ஆகிய இரு வலிமையான ஆயுதங்களை கொண்டு அறவழியில் உலகின் மிகப்பெரிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தவர் காந்தி அவர்கள். காந்தியடிகள் 1869 அக்டோபர் 2 குஜராத்தில் போர்பந்தரில் பிறந்தார். லண்டனில் சட்டம் பயின்று வழக்கறிஞரானார். தென்னாப்பிரிக்காவில் அவர் எதிர்கொண்ட பல்வேறு இன வெறி கொடுமைகள் மானுட விடுதலையை நோக்கிய அவரது பயணத்திற்கு ஆழமாக வித்திட்டன. மகாத்மா காந்தியின் சிந்தனையில் வறுமை, சமூக ஏற்றத்தாழ்வு,

ஒடுக்குமுறை, தனி மனித சுயமரியாதை, அகிம்சை மற்றும் சமூக நீதி ஆகியவை ஒன்றோடொன்று நெருக்கமாக பின்னி பிணைந்திருந்தன. இந்தியாவின் அரசியல் விடுதலை என்பது ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து விடுதலை பெறுவது மட்டுமல்ல என்று காந்தியடிகள் கருதினார். கோடிக்கணக்கான ஏழை மக்கள் வறுமையிலும் சமூக பாகுபாட்டிலும் ஒடுக்குமுறையிலும் வாழும் நிலையில் கிடைக்கும் சுதந்திரமானது முழுமையான சுதந்திரமாக இருக்க முடியாது என்பதே அவரது அடிப்படை கருத்தாக இருந்தது. அதனால் காந்தியடிகள் சுயராஜ்யம் என்ற கருத்து அரசியல் சுதந்திரத்தை தாண்டி சமூகத்தின் மிகவும் பின்தங்கியவர்களும் கண்ணியத்துடன் வாழக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குவதையும் உள்ளடக்கியதாக இருந்தது. மகாத்மா எளிமையின் மறு வடிவமாக வாழ்ந்தவர். காந்தியின் எளிமை என்பது ஒரு வாழ்க்கை தத்துவம். தேவையற்ற ஆடம்பரங்களை தவிர்த்து தேவையானவற்றை மட்டுமே பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை சமூகத்தின் ஏழை மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையோடு நெருக்கமாக இணைத்துக் கொள்வதே அவரது எளிமையின் அடிப்படை. காந்தியின் செருப்பு குறித்து உலக புகழ்பெற்ற ஒரு வரலாற்று கதையும் உண்டு. ஒருமுறை காந்திஜி வேகமாக நகரும் ரயிலில் ஏறும்போது அவருடைய ஒரு காலணி தற்செயலாக தண்டவாளத்தில் விழுந்துவிட்டது. ரயிலை நிறுத்த முடியாத சூழலில் காந்திஜி உடனே தனது மற்றொரு காலணியையும் கழற்றி அந்த முதல் செருப்பு விழுந்த இடத்திற்கு அருகிலேயே எறிந்தார். இதை கண்டு வியந்த அவரது சீடர்கள் அதற்கான காரணத்தை கேட்டபோது, யாராவது ஒரு ஏழைக்கு இந்த செருப்பு கிடைத்தால் ஒரு செருப்பை மட்டும் வைத்து கொண்டு அவர்களால் ஒன்றும் செய்ய இயலாதல்லவா, இரண்டு செருப்புகளும் ஒன்றாக கிடைத்தால் அவனுக்கு அது முழுமையாக பயன்படும் அல்லவா என்று பதிலளித்தார். இது காந்தியின் கருணை உள்ளத்திற்கும் எளிய மக்கள் மீதான அன்பிற்கும் உதாரணமாகும். காந்தி அவர்கள் தாலிஸ்மன், அதாவது தாயத்து என்ற கொள்கை, நான் எடுக்கப் போகும் இந்த முடிவு சமூகத்தின் மிகவும் ஏழையான மற்றும் மிகவும் பலவீனமான மனிதனின் வாழ்க்கைக்கு உண்மையில் பதிலளிக்குமா என்ற அடிப்படையில் பிறந்தது. இந்த கேள்வி காந்தியின் பார்வையில் ஒரு தனி மனிதனின் ஒழுக்கத்திற்கான அளவுகோல் மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் மனித நேயத்தையும் அதன் முன்னேற்றத்தையும் மதிப்பிடுவதற்கான அளவுகோலும் ஆகும். உண்மையான முன்னேற்றம் என்பது தனிப்பட்ட அல்லது உயர் அடுக்கினரின் ஆதாயத்தை கொண்டு அளவிடப்படுவதில்லை. மாறாக சமூகத்தில் உள்ள ஏழ்மையான மற்றும் மிகவும் பின்தங்கிய நபரை ஒரு செயல் எவ்வளவு தூரம் உயர்த்துகிறது என்பதை கொண்டே அளவிடப்படுகிறது. சுய ஆட்சி, இது அன்றாட தேர்வுகளை விளிம்பு நிலை மக்களின் பரந்த சுதந்திரம் மற்றும் அதிகாரம் அளித்தலுடன் இணைக்கிறது. மனிதனின் மானம், ஒழுக்கம், கல்வி, குடிப்பிறப்பு அனைத்தையும் பசி என்பது அழித்துவிடும் என்கிறது மணிமேகலை காப்பியம். வறுமை என்பது ஒரு இயற்கை பேரிடர் அல்ல, அது மனிதனால் மனிதனுக்கு உருவாக்கப்பட்டது. அதை களைந்து மனித உரிமைகளை பாதுகாப்பது தொண்டு அல்ல, அது நம் அடிப்படை கடமை என்கிறார் நெல்சன் மண்டேலா. வறியவர்க்கு உணவு அளிப்பதே முதன்மையான அறம் என்று உயரிய கருத்தை உலகம் முழுவதும் தோன்றிய தலைவர்களும் இலக்கியங்களும் வலியுறுத்தியுள்ளதை காண முடிகிறது. காந்தி அவர்கள் வறுமையை வெறுமனே ஒரு தனி மனிதனின் தோல்வியாக கருதவில்லை. ஒருவர் தன்னுடைய விருப்பத்தால் எளிமையான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பது வேறு, சூழ்நிலைகளால் வறுமைக்கு தள்ளப்படுவது வேறு என்று அவர் வேறுபடுத்தி பார்த்தார். எனவே ஏழைகளை வெறுமனே இரக்கத்திற்குரியவர்களாக பார்ப்பதை விட அவர்கள் கண்ணியத்துடன் வாழ்வதற்கான சமூக சூழலை உருவாக்க வேண்டும் என்பதே காந்தியின் அடிப்படை கருத்தாக இருந்தது. அவரை பொறுத்தவரை ஏழைகளுக்கு உதவுவது என்பது வெறும் தானம் வழங்குவது மட்டுமல்ல, அவர்கள் உழைத்து வாழக்கூடிய வாய்ப்பையும் சமூகத்தில் சமமாக பங்கேற்கும் உரிமையையும் சுய மரியாதையுடன் வாழும் சூழ்நிலையையும் உருவாக்குவதாக இருக்க வேண்டும். செல்வம் சிலரிடம் மட்டுமே குவிந்து கிடப்பதையும் பெரும்பான்மையான மக்கள் வறுமையில் வாழ்வதையும் காந்தியடிகள் கவலையுடன் பார்த்தார். அவருடைய பொருளாதார சமத்துவம் என்ற கருத்து செல்வத்தின் அளவுக்கு மீறிய குவிப்பை குறைப்பதோடு ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதையும் நோக்கமாக கொண்டிருந்தது. அரசியல் சுதந்திரம் கிடைத்தாலும் சமூகத்தின் மிகப்பெரிய பொருளாதார ஏற்றத்தாழ்வு தொடர்ந்தால் அந்த சுதந்திரம் முழுமையானதாக இருக்காது என்று கருதினார். வன்முறையற்ற சமூகத்தை உருவாக்க விரும்பும் ஒரு சமூகம் கடுமையான பொருளாதார அநீதியையும் புறக்கணிக்க முடியாது என்பது காந்தியின் தொலைநோக்கு பார்வையாகும். காந்தியின் பொருளாதார சிந்தனையில் முக்கியமாக இடம்பெறுவது அறங்காவலர் கோட்பாடு என்பதாகும். இந்த கோட்பாட்டின்படி செல்வந்தர்கள் தங்களிடம் உள்ள செல்வத்தை முழுமையாக தனிப்பட்ட உரிமையாக மட்டும் கருதாமல் சமூகத்தின் நலனுக்கான ஒரு பொறுப்பாக கருத வேண்டும் என்ற அடிப்படையில் உருவான இந்த கோட்பாடு காந்தியின் சிந்தனையில் பிறந்தது. அதாவது, ஒருவர் தனது தேவைக்கேற்ப கண்ணியமான வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவையானதை பெற்றிருக்கலாம், ஆனால் அதற்கு அப்பாற்பட்ட செல்வம் சமூகத்தின் மீதான பொறுப்புணர்வுடன் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதே இதன் தத்துவமாகும். இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால், செல்வந்தர்கள்

0: எதிரான வெறுப்பையோ வன்முறையையோ காந்தி அவர்கள் ஆதரிக்கவில்லை. அதற்கு பதிலாக செல்வந்தர்கள் தங்கள் செல்வத்தின் அறங்காவலர்களாக இருந்து அதை சமூக நலனுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். காந்திக்கு சுயராஜ்யம் என்பது வெறுமனே ஆங்கிலேயர்களிடமிருந்து அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, இந்தியர்கள் தங்களையே ஆட்சி செய்வது மட்டுமல்லாமல் சமூகத்தின் மிகவும் எளிய மற்றும் பின்தங்கிய மனிதனும் சுதந்திரமாகவும் கண்ணியமாகவும் வாழக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும் என்பதே அவரது சுயராஜ்ய கருத்தின் அடிப்படை. எனவே ஒரு நாட்டின் சுதந்திரம் அதன் ஆட்சியாளர்களின் மாற்றத்தால் மட்டும் தீர்மானிக்கப்படாது, அந்த நாட்டின் கடைசி மனிதனின் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தாலும் அது அளவிடப்பட வேண்டும். ஏழைகளுக்கு உதவுவதை வெறும் தொண்டு அல்லது தர்மம் என்ற அளவில் பார்க்கவில்லை. கிராம முன்னேற்றம், கல்வி, சுகாதாரம், தூய்மை, தொழில், சுயசார்பு மற்றும் சமூக ஒற்றுமை போன்ற துறைகளில் மக்களையே பங்கேற்க செய்வதன் மூலம் சமூக மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதனால் ஏழைகள் வெறும் உதவி பெறுபவர்களாக இருக்கக்கூடாது, அவர்கள் சமூகத்தை உருவாக்குவதில் செயல்படும் பங்கேற்பாளர்களாக இருக்க வேண்டும் என்ற அவரது எண்ணம் அவரது சிந்தனையில் தொலைநோக்கு பார்வையுடன் ஏற்பட்ட ஒன்றாகும். காந்தியின் ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களை பற்றிய சிந்தனையை அவரது அகிம்சை கொள்கையிலிருந்து தனியாக பிரித்து பார்க்க முடியாது. ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றிய காந்தியின் சிந்தனையை நான்கு முக்கிய கருத்துக்களின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ளலாம். கண்ணியம், சமத்துவம், பொறுப்பு, சுயராஜ்யம். ஏழைகள் வெறும் இரக்கத்திற்குரியவர்கள் அல்ல, அவர்கள் சமூக மாற்றத்தின் முக்கியமான காரணிகளும் ஆவார்கள். அதேபோல் செல்வந்தர்கள் வெறும் தானம் வழங்குபவர்கள் மட்டும் அல்ல, அவர்கள் தங்களுடைய செல்வத்திற்கும் சமூகத்திற்கும் இடையேயான பொறுப்பை உணர வேண்டும் என்பதே காந்தியின் கருத்து. காந்தியடிகள் சிந்தனைகளை வரலாற்று சூழலில் வைத்து விமர்சன ரீதியாகவும் பல்வேறு கோணங்களிலும் விவாதிப்பதும் படிப்பதும் மிகவும் அவசியமான ஒன்றாகும். மகாத்மா பற்றிய மகாகவியின் புகழாஞ்சலியோடு இந்த உரையை இனிதே நிறைவு செய்கிறேன். வாழ்க நீ எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்க.
1: வறியவர்களின் துயர் துடைத்த காந்தி மகான். மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்த தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

ஒலித்த பாடல் ஹேராம் திரைப்படத்திற்காக விபா சர்மா பாடியது. கேட்கலாம் ஜெய்பீம் திரைப்படத்திற்காக வைக்கும் விஜயலட்சுமி பாடிய பாடல்.

இன்றைய தகவல் தளம் எதை பற்றினா, நமது மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்த தினமான இன்று அவரை பற்றிய நல்ல சில தகவல்கள். 1869 போர்பந்தர் நகரில் அக்டோபர் 2 அவதரித்தார். விடுதலைக்கு அரும்பாடுபட்டு அகிம்சை முறையில் போராடி நமக்கு சுதந்திரம் வாங்கி தந்தவர். இவருடைய வாழ்க்கை முறையும் மிகவும் எளிமையானது. மகாத்மா காந்தி அவர்கள் இயற்கையையும் எளிமையான வாழ்க்கை முறையுமே மிகவும் மதித்தவர்.

நாம் இருவர் படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். நேரம் 8:34:50 இந்த நிகழ்ச்சி தகவல் தளம். இதில் காந்தி அவர்களின் எளிமையான வாழ்க்கை முறையை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இவர் ஆடம்பரமாக வாழ்வதை விரும்பாதவர், இயற்கையோடு இயைந்து வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். இயற்கை வளங்கள்லாம் அளவோடு பயன்படுத்த வேண்டும் என்பதை இவர் மேலும் வலியுறுத்தினார். அதிகப்படியான நுகர்வு மற்றும் வீணாவதை தவிர்க்க வேண்டும். அதாவது நம்ம அதிகமாக வந்து தண்ணியை செலவு செய்கிறத அவர் விரும்ப மாட்டார். ஒரு நண்பர் அவர் வீட்டுக்கு வந்த சமயத்தில் கூட தண்ணி அதிகமாக வீணாக்கக்கூடாது, சீக்கிரமாக பயன்படுத்தணும்னு அறிவுறுத்தியவர். எல்லாருக்குமே இதையே நம்ம அவர் சொல்லியிருக்கிறாரு. அதிகம் பேசாதவர்களிடம் யோசியாமல் பேசும் வாய்ப்பும் குறைவாக இருக்கும். அதிகம் பேசாதவர்களிடம் யோசியாமல் பேசும் வாய்ப்பும் குறைவாக இருக்கும் என்று சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அதிகம் பேசாதவங்க வந்து யோசிக்காமல் பேசுகிற வாய்ப்பு கூட அவங்களுக்கு குறைவாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு மகாத்மா காந்தி அவர்கள்.

சந்திரோதயம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியதை கேட்டீர்கள். நேரம் 8:39. உண்மை, அகிம்சை, அன்பு இம்மூன்றும் கடவுளை அறிய நமக்கு வழிகாட்டும். உண்மை, அகிம்சை, அன்பு இம்மூன்றும் கடவுளை அறிய நமக்கு வழிகாட்டும். இது காந்தி மகான் அவர்களின் சிந்தனை. மகாத்மா காந்தி அவர்கள் கிராமப்புற வாழ்க்கையை தான் அதிகமும் விரும்பினார். அனைவரும் கிராமப்புற வாழ்க்கையை ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர். விவசாயம், மண் மற்றும் இயற்கை வளங்களின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. தூய்மையான சுற்றுப்புறம் மற்றும் தனி நபர் சுகாதாரத்தையும் வலியுறுத்தியிருக்காங்க. மேலும் சுயசார்பு வாழ்க்கையை ஆதரித்தவர். குறிப்பாக கிராமங்கள் தங்களுக்கு தேவையானவற்றை தாங்களே உற்பத்தி செய்ய வேண்டும் என்கிற கருத்து அவரிடம் அதிகம் இருந்தது. அதாவது வேற்று நகரத்தில் கிராமத்திலலாம் போய் எதையுமே பொருட்கள் பயிர்களெல்லாம் வாங்காமல் அவங்கவுங்க அந்தந்த கிராமத்திலேயே அதை உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்பவும் அவர் உறுதியாக இருந்தாங்க. மேலும் சைவ உணவுக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுத்தவர். பழங்கள், காய்கறிகள், தானியங்கள் போன்ற எளிய உணவையே எடுத்துக்கொண்டார்.

ரோஜா படத்திற்காக ஹரிஹரன் குழுவினருடன் பாடியதை கேட்டீர்கள். நேரம் 8:43:50. இந்த நிகழ்ச்சி தகவல் தளம். இதில் காந்திஜி அவர்களுடைய எளிமையான வாழ்க்கையை பற்றியும் இயற்கையோடு இயைந்த வாழ்வை பற்றியும் சில தகவல்கள் தெரிஞ்சிட்ருக்கீங்க. இவர் சைவ உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர். பழங்கள், காய்கறிகள், தானியங்கள் போன்ற எளிய உணவுகளையே எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அவர் உண்பது மட்டுமில்லாமல் அவரோடு இருப்பவங்களையும் இதுதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவர் வலியுறுத்தி இருக்கிறாரு. உணவை அளவோடு உண்ணுதல், மேலும் உடலுக்கு தேவையான அளவு மட்டுமே உண்ணுவதை பழக்கமாக கொண்டவர் இவர். மேலும் உண்ணாவிரதத்தையும் அவர் ஒரு ஆன்மீக சுய கட்டுப்பாடு முறையாகவே பயன்படுத்தியிருக்காங்க. மேலும் அதிகாலையில் எழுதல், நடைப்பயிற்சி செய்தல் போன்றவற்றுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க.

தகவல் தளம் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். காந்தியடிகள் அதிகாலை எழுதல், நடைப்பயிற்சி செய்தல் போன்றவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். தன்னுடைய வேலைகளை தானே செய்வதையே விரும்பினார். எந்த ஒரு வேலைக்கும் அவங்க மற்றவர்களை எதிர்பார்த்ததில்லை. தானே இராட்டையில் நூல் நூற்றார், கதர் ஆடை மட்டுமே அணிவார் போன்ற பல நல்ல சிறந்த பண்புகளை கொண்டவராக காந்தியடிகள் திகழ்ந்திருக்காங்க. மேலும் ஜீவகாருண்ய வழியில் புலால் உண்ணுதல் அறவே நீக்கியவர், உயிர்களுக்கு துன்பம் தருவதை கண்டித்தவர். அவங்க வீட்டுக்கு ஒரு சமயம் ஒரு வந்திருந்தபோது காட்டிலேருந்து பாம்பு வந்துருச்சு, நான் அதை அடித்து போட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன சொன்னாராம், எந்த பாம்புகளையும் வந்தால் கூட கம்பால் அடிக்கக்கூடாது, அதை அந்த காட்டுக்குள்ளேயே விரட்டி விட்டுறணும், இல்லை வீட்டை விட்டு எங்கேயாச்சும் விரட்டி விட்டுறணும், அதை அடித்து கொலை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சொல்லி கண்டிச்சிருக்காங்க. இந்த மாதிரி உயிர்களுக்கு துன்பம் தருதலை அறவே விரும்ப மாட்டார், எந்தவித தீய பழக்கங்களும் இன்றி எளிமையாக இயற்கையோடு இயைந்து வாழ்ந்தவர் நம் மகாத்மா காந்தி. பெரும்பாலும் குடிசையில் வாழ்வதையே அவர் விரும்பினார். இது போன்ற நல்ல பல குணங்களை ஒருங்கே பெற்றவர் தான் காந்திஜி.

பாரதி படத்திற்காக ராஜ்குமார் பாரதி பாடியதை கேட்டீர்கள். நேரம் 8:55:34 இந்த நிகழ்ச்சி தகவல் தளம். தகவல் தளத்தில் இன்றைக்கி நம்முடைய மகாத்மா காந்தி அவர்களை பற்றின தகவல் தான் தெரிஞ்சிட்ருக்கீங்க. இவர் எந்த பிரச்சனைகளை அன்புடன் அகிம்சை முறையில் அணுகிதான் எல்லா பிரச்சனையும் தீர்வு கண்டவர். எதுக்குமே வன்முறையை இவர் வந்து கடைபிடித்ததில்லை, மற்றவர்களுக்கும் அறிவுறுத்தியதே இல்லை. அவர் சொன்னது, ஆயுதம் ஏந்தாத அகிம்சையின் பலம் இராணுவ பலத்தை விட மேலானது. ஆயுதம் ஏந்தாத அகிம்சையின் பலம் இராணுவ பலத்தை விட மேலானது. வன்முறை பிரச்சனைகளுக்கு தீர்வாகாது, சுவாத்வீக அணுகுமுறையே சால சிறந்தது. வன்முறை பிரச்சனைகளுக்கு தீர்வாகாது, சாத்வீக அணுகுமுறையே சால சிறந்தது என்று உணர்த்தியவர்.

கப்பலோட்டிய தமிழன் படத்திற்காக சீர் கணேஷ் கோவிந்தராஜன் பாடியதை கேட்டீர்கள். நினைவூட்டுகிறோம் நேர்களை, பகல் ஒரு மணிக்கு மகளிர் நேரத்தில் தேசப்பிதாவாம் அண்ணல் காந்தியடிகளின் நினைவு தினமான இன்று காந்தியம் குறித்து விரிவாக பேசுகிறார் பேராசிரியர் சித்ரா பாலசுப்பிரமணியன் அவர்கள். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே பவானி. காந்திஜியின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் செய்தி என்னவென்றால், எளிமையாக வாழ்வோம், இயற்கையை நேசிப்போம், இயற்கை வளங்களை பாதுகாப்போம், வருங்கால தலைமுறைக்கு வளமான பூமியை விட்டு செல்வோம் என்பதாகும். காந்திஜி பிறந்த தினமான இன்று அவரை போற்றுவோம், அவர் வழியில் நடப்போம், நடக்க முயற்சிப்போம். இத்துடன் இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. சில நொடிகளில் சென்னை அஞ்சல் தொடரும்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று காஞ்சிபுரம் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். மேல்சானாங்குப்பம் எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில். முதலில் சரசூட நின்னே, கொத்தவாசல் வெங்கட்ராம ஐயர் இயற்றிய வர்ணம், சாவேரி ராகம் ஆதிதாளம்.

நேரம் 9:32. அரங்கிசை நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மேல்சானாங்குப்பம் எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில். தொடர்ந்து கோரின வரமு, ராமப்ரியா ராகத்தில் அமைந்த பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை, ரூபக தாளம்

அரங்கின்சி நிகழ்ச்சியில் இதுவரை காஞ்சிபுரம் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். மேல்சானாங்குப்பம் எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில்.

0: பத்து மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் மஞ்சுளா. தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுடெல்லி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர் லால் மற்றும் டெல்லி முதலமைச்சர் திரு ரேகா குப்தா ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். விமான நிலையங்களில் பயணிகளின் பாதுகாப்பு நடைமுறைகள் விரைவாகவும் எளிதாகவும் மேற்கொள்ளும் வகையில் சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தொடங்கியுள்ளது. உயர் பாதுகாப்பு தரநிலைகளை பராமரிக்கவும் பணிகளை டிஜிட்டல் மயமாக்குவதையும் சிறந்த நிர்வாக நடைமுறைகளை உறுதி செய்வதும் இச்சீர்திருத்த நடவடிக்கைகளின் நோக்கம் என மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை செயலாளர் திரு சமீர் குமார் சின்ஹா தெரிவித்துள்ளார். இந்தியா பல்கேரியா இடையே வர்த்தகம், முதலீடு, அறிவியல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி, பாதுகாப்பு, கல்வி, கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கிறிஸ்டோ பொலண்டோக்கோவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு சிவராஜ் தெரிவித்துள்ளார். பீகாரின் வால்மீகி புலிகள் சரணாலயத்திலிருந்து மேற்கு வங்கத்தின் பக்சா புலிகள் சரணாலயத்திற்கு 3 வயது ராயல் பெங்கால் புலியை மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் மற்றும் மேற்கு வங்க முதல்வர் திரு சுவேந்தர் அதிகாரி ஆகியோர் இன்று விடுவிக்கின்றனர். இதன் மூலம் அம்மாநிலத்தில் புலிகளை மீண்டும் அறிமுகப்படுத்தும் திட்டம் முதல் முறையாக கொண்டுவரப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்திய மகளிர் ரீகர் வில்வித்தை அணி உலக சாம்பியனான தென்கொரியாவை 5-3 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை, நேரம் 10:02.

நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் முகநூல் வழியாக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் இடம்பெறும். முக்கியமாக நேற்று பாடல் விரும்பி கேட்ட நேயர்களுக்கு இன்று அவர்களுடைய விருப்ப பாடல் இடம்பெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வாய்ப்பிருந்தால் நேற்றைக்கு முதல் நாள் முந்தைய தினம் விரும்பி கேட்டவர்களின் பாடல்கள் இடம்பெறலாம். காத்திருங்கள். இன்றைய நிகழ்ச்சியின் தொடக்கமாக ராஜன் சுப்பிரமணியன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ.

நேரம் 10:27:45. இந்த நிகழ்ச்சி கேட்டால் இனிக்கும் முகநூல் வழி உங்கள் விருப்பம். அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கோம் நேயர். கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுகனஹள்ளி கோவில் கொட்டாய்த்தி கனகராஜ் ஜெயக்குடி இவர்கள் நமது அகில இந்திய புதுச்சேரி முதன்மை அலைவரிசைக்கு இனிய காலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அனைவருக்கும் மகாத்மா காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியில் விடம் எனது விருப்ப பாடலாக பாரத விலாஸ் படத்திலிருந்து இந்திய நாடு அப்படிங்கிற பாடலை கேட்டிருக்காங்க. பாடல் நாமும் கேட்கலாம்.

நினை ஊட்டுகிறோம் நேர்களே. இன்று காலை 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். மனதை மயக்கும் மணிமேகலை நிறைவு பகுதி. சிறப்பு விருந்தினர் முனைவர் த டான் ஸ்டோனி அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன் சந்திரன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. பகல் 12 மணிக்கு நாடகம் உயர்ந்த உள்ளங்கள். எழுதியவர் கல்லை வி கோவிந்தராஜன் என்கிற வி கோவிந்தராஜ்லு அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் புரசி அருணகிரி அவர்கள் பாடியுள்ள அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். நேரம் 10:35. இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும் குநூல் வழி உங்கள் விருப்பம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன். கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியின் அன்பான இனிய அறிவிப்பாளர் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் சிறக்க நல்வாழ்த்துக்கள்னு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நன்றி. இவர் விரும்பி கேட்ட பாடல் அரங்கேற்றம் படத்திலிருந்து.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று பகல் 1 மணிக்கு மகளிர் நேரத்தில் தேசப்பிதாவாம் அண்ணல் காந்தியடிகளின் நினைவு தினமான இன்று காந்தியம் குறித்து விரிவாக பேசுகிறார் பேராசிரியர் சித்ரா பாலசுப்ரமணியன் அவர்கள். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜி பவானி. நேரம் 10:39. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி உங்கள் விருப்பத்தில் வரும் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள், திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் கருணாநிதி தேவேந்திரன் தமிழ்ச்செல்வன். படம் பாடாத தேனீக்கள், பாடல் கேட்கலாம்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் ஓசை என்கிற தலைப்பில் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, மாலை 6 மணி முதல் 6:10 வரை, பின்னர்

நினை ஒட்டுகிறோம் நேர்களே. இன்று மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் ஓசை என்கிற தலைப்பில் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி மாலை 6 மணி முதல் 6:10 வரை, பின்னர் 7:00 முதல் 7:15 வரை, பின்னர் 8:00 முதல் 8:58 வரை திரு இசை, 6:20 மனோரஞ்சிதம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் குறித்து, புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் துறை வல்லுநராக பணியாற்றி ஓய்வு பெற்ற முனைவர் ஆர் விஜயலட்சுமி அவருடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை கேட்கலாம். கேட்டாலே இனிக்கும் உணூல் வழி உங்கள் விருப்பம் கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். நேரம் 10:44:26. அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் குப்பநத்தம் டி ராமு, காஞ்சிபுரம் ரங்கசாமி குளம் ஏகேடி திரு ஆர் கோகிலா பிரசன்னா, பெங்களூர் ராஜராஜேஸ்வரி நகர் ஆர் ஹேமப்பிரியா துருவா ரவிக்குமார், தாராபுரம் நாடார் திரு துரைராஜ். அமரன் படத்திலிருந்து பாடல்.

நேரம் 10:49. இந்த நிகழ்ச்சி கேட்டால் இன்னைக்கு முகநூல் வழி உங்கள் விருப்பம். அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் கொர்க்காத்தூர் கே கே ஞானமுருகன், வாத்தி படத்திலிருந்து.

நேரம் 10:52. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி உங்கள் விருப்பத்தில் அடுத்த பாடலை விரும்பிக் கிட்டிருக்கும் நேயர் ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன். மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் அவர்களின் இந்த பாடலை கேட்க வாய்ப்பளித்த எமக்கு புதுச்சேரி முதன்மை அலைவரிசைக்கு நன்றின்னு பாடல் கேட்பதற்கு முன்றாகவே நன்றி சொல்லியிருக்காங்க. முகமது பின் துக்ளக் படத்தில் இருந்து இந்த பாடல்.

கேட்டாலே இனிக்கும் குணூல் வழி உங்கள் விருப்பத்தின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. திருவாரூர், கொடிக்கால் பாளையம், ஷாகுல் ஹமீத், எடப்பாடி, பூலாம்பட்டி, தங்கவேல், கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன், தூத்துக்குடிசி பாலசுப்ரமணியன், மந்தவெளி விநாயகம், காட்டூர் சிவகுமார், ஜடரி வேல்முருகன், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், கடலூர் துறைமுகம் சுரேஷ், சத்தீஸ்கர் கோஸ்வாமி ஃபேமிலி, கோவூர் சூரியமூர்த்தி, நாகை பாபு, சத்யா சித்திரப்பிரியா, ஸ்ரீ ராமுலு கே, குறிஞ்சாங்கேணி அசுர்தீன், டிபிஎஸ் பிரகாஷ் மற்றும் கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்காகவும் இந்த பாடல்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி உங்கள் விருப்பம் கேட்டீர்கள். கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றி. சில நொடிகளில் சென்னை அஞ்சல் தொடரும்.

0: நேரம் 11 மணி.
1: ஆகாஷ்வாணி இலக்கியம் பேசுவோம். மனதை மயக்கும் மணிமேகலை பங்கேற்பவர் முனைவர் த. டான்ஸ்டோனி அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
2: முதலில் ஆகாஷ்வாணி நேயர்கள் அனைவருக்கும் எமது காந்தி ஜெயந்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, கடந்த மாதம் 18ஆம் தேதி இதே நேரம் இதே அலைவரிசையில் மனதை மயக்கும் மணிமேகலை என்ற தலைப்பில் முனைவர் த. டான்ஸ்டோனி அவர்களுடன் உரையாடினோம். அந்த நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை தற்போது கேட்கலாம். அமுத சிறப்பு அப்படின்ற அச்சய பாத்திரம் மணிமேகலைக்கு எப்படி கிடைச்சது, அதோட தனித்துவம் என்ன?
3: உங்களுக்கு ஆபுத்திரன் கதை தெரியும். இப்போ ஆபுத்திரன் என்பவன் என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் வந்து ஒரு பிரச்சனையாகிட்டு வெளியே வந்துடும், எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்குறனால பிரச்சனையாயிரும். அவன் வந்து என்னன்னா, ஒரு கோயில் வாசலில் வந்து உட்காந்துருப்பான். அங்கே போய் அவன் என்ன பண்ணுவானா, அந்த கோயில் வாசலில் நிறைய பிச்சைக்காரங்க இருப்பாங்க, கண்ணு தெரியாங்க முதியோர்கள்லாம் இருப்பாங்க. இவன் போய் பிச்சை எடுத்துகிட்டு வந்துட்டு தன்கிட்ட இருக்கக்கூடிய உணவை வந்து முதியோர்களுக்கும் கண்ணு தெரியாதவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்குறதான் என்னுடைய வழக்கமாக இருக்கும். இப்போ இங்கே என்ன ஆயிரும்னா, ஆபுத்திரன்ட்ட போனாவே சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் உருவாயும். நைட்டு பயங்கரம் மழை பெஞ்சிட்டு இருக்கும். மழை பெஞ்சிருக்கப்போ ஊர்லேருந்து எல்லாம் வருவாங்க, வந்து ஆபுத்திரனை எழுப்பி சாப்பாடு கொடுணுவாங்க. அது பார்த்தா இடுப்பு தண்ணி வந்து வழிஞ்சிரும், அப்போ எங்கேயுமே சாப்பாடே இருக்காது. அப்போ அவன் என்ன பண்ணுவான், அழுவான். வாழ்க்கையில் வந்து ஒரு சாப்பாடு கூட என்னால் கொடுக்க முடியாத அளவுக்கு நீ பண்ணிட்டே சாமின்னு சொல்லி அந்த கோயில் வாசல் இருக்கணும். அந்த கோயிலில் கூடிய சிந்தா தேவி அப்படின்ற அந்த தேவி வெளியே வந்து, நீ ஒன்றும் பயப்படாத, நான் உனக்கு ஒரு பாத்திரம் ஒன்று கொடுக்குறேன், அதை வச்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுன்னு சொல்லி, அதுதான் வந்து முதல் முதல்ல இந்த அச்சய பாத்திரத்தை ஆபுத்திரன்ட்டு கொடுக்கும். அது மூலயமா அவன் என்ன பண்ணுவான், எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிடும். கொடுக்க கொடுக்க கொடுக்க அவங்க ஒரு சூப்பராக ஒரு மேட்டர் பண்ணிப்பாங்க. இந்திரன் இருக்கார்ல, இந்திரன் என்னன்னா, நல்ல விஷயம் கீழே நடந்தாலும் சரி, கெட்ட விஷயம் நடந்தாலும் சரி, அவருடைய வெள்ளை கம்பளம் வந்து ஆடும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிப்பாங்க. இப்போ இவன் நல்லது செய்கிறான், உலக மக்கள் வந்து பயங்கர பசி இல்லாமல் இருக்காங்கன்னொன்னே அவர் என்ன செய்வார், கிளம்பி இங்கே வருவார். வந்துட்டு, தம்பி இது மாதிரி சூப்பராக இருக்கடா, என்ன ஆசைப்பட்றேன், நான் உனக்கு எதாவது செய்யணும் ஆசைப்பட்றேன், இவ்வளோ நன்மை செஞ்சவங்களுக்குள்ள என்ன வேணும் கேளுன்னு சொன்னோன்னே, எப்பயுமே நமக்கு இருக்கும்ல, யாருக்கா ஒரு டீ வாங்கி கொடுத்தா கூட நம்மளுக்குள்ள ஒரு செருக்கு வந்துடும்ல, நான் தான் உனக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு. குழந்தைகளுக்கு, பொன்னாடிகளுக்கு வாங்கி கொடுத்தாவே நமக்கு ஒரு பயங்கர ஒரு மனசில் செருக்கு இருக்கும், நான் போகிற சோறு தின்ற, நான் தான் உழைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு செருக்கு இருக்குங்களா, அந்த மாதிரி செருக்கு வந்து அவனுக்கு வந்துடும் ஆபுத்திரனுக்கு. அப்போ அவன் நக்கலாக சிரிக்க ஆரம்பிச்சிடும் இந்திரனை பார்த்து. நீ என்ன பெரிய இது, இந்திர லோகத்து என்ன பெருசாக இருக்குது, இங்கே இது மாதிரி இருக்கா, இங்கே இருக்குது, கம்பேர் பண்ணி நக்கலாக பேசினோன்னே அவர் கடுப்பாயிட்டு, ஓ நீ இவ்வளோ பண்ணுறியான்னு சொல்லிட்டு, இந்த நாட்டில் மாதம் மும்மாறி புளிகிற மாதிரி மழை பிழைய வச்சு பசின்ற ஒன்று இல்லாமல் பண்ணிடுறாரு. இப்போ இவன்ட்டு இருக்க அமுத சொல்வி வந்து வேஸ்ட்டாக போயிடும். இதை எடுத்து எங்கே போகலான்றப்போ கடல்லேருந்து ஒரு கேங் இறங்குறோம். கப்பலில் தமிழர்கள் எவ்வளோ வியாபாரம் செஞ்சாங்க, எங்கெங்கெல்லாம் போனாங்கன்ற டீட்டெயிலாம் நிறைய இருக்கும். இவன் கப்பலில் ஏறி போவான். கப்பலில் போயிட்டே இருப்பாங்க. போகும்பொழுது மணிப்பளவு தீவுன்னு ஒரு தீவு

0: அந்த இடத்துல வந்து ரெஸ்ட் எடுக்கிற போகிறப்ப இவங்க உள்ளே இறங்கி அந்த தீவு எப்படி இருக்குன்னு பார்க்க போனால் இவங்க கப்பல் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எங்கே வேணுமோ அங்கேயும் கொண்டு போய் சேர்க்க முடியாத நிலமை, இங்கேயும் சேர்க்க முடியாத. அப்போ என்ன பண்ணுவோம், அந்த பாக்ஸை எடுத்து அந்த கோமுகி பொய்கைன்னு சொல்லுவாங்க, அந்த பொய்கையில் வந்து வேண்டி இது எனக்கு யூஸ்லெஸ் ஆச்சு, இது யாருக்கு தேவைப்படுதோ அவங்க உன்ட்ட வந்தால் நீ எடுத்துக்கூடுன்னு சொல்லி அந்த பாத்திரத்தை தூக்கி அங்கே போட்டுருவாங்க. அதுக்குள்ளே போய் தான் அந்த பாத்திரம் கிடைக்கும். இப்போ இந்த ஹீரோயின் தேர்ந்தெடுக்கப்பட்டு மணிமேகலா தெய்வம் மூலியமாக இங்கே வந்து இங்கே தீபதிலகை வந்தோன்னா தீபதிலகை தான் கூட்டிகிட்டு போய் நீ போய் நின்னவொடனே, இப்போ பாகுபலி படத்தில் ஒரு அப்படியே பாக்ஸ் அப்படியே கை குழந்தை அப்படியே வரும்ல, அதே மாதிரி அந்த பாத்திரம் அப்படியே தானாக மேலே வரும். அதை வச்சு அவர் நிறைய நன்மைகள் செய்வார்.
1: அருமையாக சொன்னீங்க. இந்த அமுத சுரபியில் முதல் முதல்ல பிச்சையிடும் பாக்கியத்தை பெற்ற ஆதிரை அப்படின்றவங்க யார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: ஒரு காப்பியம்ன்றது 30 எபிசோடு, முன்னாடி பேசினோம் 30 எபிசோடுக்கு ஒருத்தர் வாழ்க்கையை பற்றியே பேசிகிட்டு இருந்தோம்னா அவங்க என்ன தான் நிறைய அறக்கருத்துக்கள் சொன்னாலும் அது சென்று சேராதுன்றதுக்காக இவர் என்ன பண்ணியிருப்பார், சீத்தரை சாத்தன் ரொம்ப அற்புதம் வந்து நிறைய கிளை கதைகள் சொல்லிட்டு இருப்பார். இப்போ நம்ம பேசினதே பார்த்தீங்கன்னா காஞ்சனன், பயந்தமாலை, தீபதிலகை, மணிமேகலா தெய்வம், எவ்வளோ கேரக்டர்ஸ் வந்து இணைச்சிக்கிட்டே இருப்பார். நீங்கள் ஒரு நாவல் எழுத போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க சார், உங்களுடைய கருத்துக்கு வலு சேர்க்கிறதுக்கு நீங்கள் ஒரு கொள்கையில் இருக்கணும், மது அருந்தக்கூடாது, ஏதோ ஒன்று ஒரு அறக்கருத்துக்கள் இருக்கணும், அறம்பொருள் இன்பம் இல்லாமல் எந்த இலக்கியங்கள் பண்ணால் காலம் கடந்து நிற்காது. இன்றைக்கி நம்ம ஏன் உட்காந்து ரெண்டு பேர் இந்த மணிமேகலையை பேசிக்கிட்டு இருக்கோன்னா அது காரணம் முழு மிக முக்கியமான ஒன்றுக்கான அறம் சார்ந்த ஒரு விஷயங்களால் தான். அப்போ மனித குலத்திற்கு எப்பயுமே அறம் என்பது தேவைப்படுறதுக்காக தான் எடுத்துக்கொண்ட ஒரு பொருளுக்காக அதை சொல்வதற்கு வேறு வேறு குட்டி குட்டி கேரக்டர்ஸ் மூலியமாக பண்ணால் தான் நல்லாயிருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் இவர் நிறைய கேரக்டர்ஸாக அற்புதமாக படைச்சிருப்பார். அந்த அடிப்படையில் இப்போ பாத்திரம் கிடச்சிருச்சு. இந்த பாத்திரம் கிடச்சதை யார் வந்து முதல்ல சாப்பாடு போட்டுட்டு எடுத்தால் தான் சாப்பாடு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மணிமேகலை என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல இந்த பாத்திரத்தில் யார் சோறு போடணும் அப்படின்னு முடிவு பண்ணும் பொழுது இப்போ எல்லாமே யார் யாருன்னு கேட்குறப்ப தான் காயசண்டிக்கு தான் சொல்லுவாள் ஆதிரை அப்படின்னு சொல்லி ஒரு பெண் இருக்கா அப்படின்னா. ஆதிரையும் அவனுடைய கணவன் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அந்த ஆதிரை வந்து கேரக்டர் டிசைன் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா கோவலன் மாதிரியே இருக்கும், கப்பல்லாம் வச்சுருப்பான், அதுக்கப்புறம் காசுலாம் இழந்துருவான். இப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து என் கப்பல் போகுது, நீ வந்து வேணா போறியா உங்க கூட அப்படின்னு சொல்லி கேட்பான், நான் போகிறேன் அப்படின்னா. அவன் பேர் சாதுவன். அப்போ சாதுவனுக்கு எல்லா மொழிகளுமே தெரியும். இப்போ இவங்க என்ன செய்வாங்க, கப்பலில் போகிறானுங்க. இப்போ நீங்கள் தான் சாதுவனா, நீங்கள் என்ன பண்ணீங்க, கப்பலில் வந்து அதுக்கு கைட் பண்ணி கொண்டு போகிறீங்க, வேற ஒருத்தருடைய பிஸ்னஸ்ஸு, அதை எடுத்துகிட்டு போகிறப்ப அது நடுவில் வந்து கப்பல் கவுந்துடும். கவிழ்ந்தவுடனே எல்லாமே வந்து இறந்துருவாங்க. இவங்க இறந்தவுடனே சாதுவன் மட்டும் என்ன பண்ணுவான்னா ஆல்ரெடி கொஞ்சம் கடலில் கப்பலில் கொஞ்சம் பெரிய ஆளுனால அவன் என்ன பண்ணுவான், கரையில் ஒதுங்கிடுவான். கரையில் ஒதுங்கினா அங்கே நாகர்கள் அப்படின்னு சொல்லி அந்த தீவில் உள்ள மனித மாமிசத்தை சாப்பிடக்கூடிய ஒரு கேங் அங்கே இருக்கும். அவங்க வந்து இவனை தூக்கிட்டு போவான். இவனை முழுப்பாட்டினோன்னே வேஞ்சோன்னே பார்த்து நாகர்கள் பாஷை இவன் பேசுவான். அப்போ ஒரு மனிதனுக்கு நிறைய மொழிகள் தெரியணுன்றதுக்கு ஒரு லீடாக கூட இருக்கும். மொழி வந்து உன் வாழ்க்கையை மட்டும் இல்லை உன் உயிரையும் காப்பாற்றுவோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக அங்கே பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். தலைவர்கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க. அந்த தலைவர் வந்து பயங்கரம் போதையாக இருக்கும். அவன் போயிட்டு யாரா நீ எப்பறம் எங்கள் பாஷை பேசுறா எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே, சரிடா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏதோ வேற ஒரு கிரகத்துலேருந்து வந்த நீ எங்கள் மொழி பேசுகிற, உனக்கு வந்து எவ்வளோ பொண்ணுங்க வேணும், எவ்வளோ மதுபானங்கள் வேணும், எல்லாத்தையும் இவனை கொடுத்து என் கெஸ்ட்டை வந்து நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொன்னோனே போதையால் வரக்கூடிய இன்னல்களையும் தீங்குகளையும் பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகளையும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்போ அவன் என்ன சொல்லுவான், டே புதுசாக இருக்குது, நீ என்ன என்னென்ன சொல்கிற, இது எப்படி அப்படின்னு அது பெரிய பயங்கரமாக டிஸ்கஷனாக இருக்கும். இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போதைப் பொருளால் வரக்கூடிய பிரச்சனையை வந்து சொல்லணும், எங்கே டிஸ்கஸ் பண்ணி பேசணும்னா அந்த பாட்டு படிச்சுட்டு பண்ணி சூப்பராக பேசிடலாம். பெண்களால் வரக்கூடியது தப்பான விஷயங்கள் என்ன வரும்னு சொன்னால் அந்த பாட்டு படிச்சிங்கன்னா நீங்கள் பேசிடலாம். அப்படி ரெண்டு பேர் டிஸ்கஷனையும் காட்டியிருப்பார். காட்டி முடிச்சுனா அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லா பொருளையும் தரேன், நீ எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போன்னு சொல்லி கப்பலில் ஏற்றி விடுவானுங்க. கட் பண்ணால் இந்த ஊரில் வந்து பார்த்தா இது மாதிரி கப்பலில் போனவெல்லாம் செத்துட்டானுங்க, யாருமே உயிர் தப்பிக்கலை, எல்லா பெண்களும் வந்து உடன்கட்டை ஏறுங்க அப்படின்றாங்க. அப்போ உடன்கட்டை ஏறும் பொழுது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சோடனே அப்போ மேலே வந்து அசதரியமாக ஒரு குரல் வந்து உன் புருஷன் சாகலை, நீ கிளம்பி வெளியே வா, என் நந்தன் கதையில் சொல்கிறோம்ல அதே மாதிரி நந்தன் கதை மாதிரி வெளியே வா. நான் நந்தன் எப்படி வெளியே வராரோ அதே மாதிரி இவன் குளிக்க போய் பாத்ரூம் பூலில் போயிட்டு வந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வெளியே வருவான். நெருப்பு அவளை ஒன்றுமே அண்டியிருக்காது தின்றிருக்காது. அப்போ இவன் தான் கரெக்டான பெண் அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட தான் முதல் முதல்ல போய் பிச்சை எடுக்க அந்த உணவு கேட்குறக்காக அவங்க போயிருப்பாங்க. அது இப்படின்னு சொல்லி ஒரு ஆதிரை கேரக்டர், அது புருஷன், உணவு, போதையால் வாழ்க்கையை இழந்து செல்வத்தை இழந்த ஒருத்தன் மறுபடியும் அதுக்காக அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டரை நம்ம தலைவர் அழகாக படிச்சிருப்பார்.
1: அருமையாக சொன்னீங்க ஆதிரை கதாபாத்திரம் பற்றி. இந்த காப்பியத்தில் அறமெனப்படுவது யாதனை கேட்பின் மறவாது இது கேள் மண்ணு இருக்கலாம் அப்படின்ற ஒரு பாடல் வருது, அந்த பாடலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அறம் எனப்படுவது பசியை நீக்கிறதான் தான் இந்த பாட்டுடைய ஒட்டுமொத்த பொருள். ஆனால் அறம் எனப்படுவது யாதுன்னு கேட்டேன்னா பசித்தவருக்கு உணவு கொடுப்பது தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த அறம் என்பதான் காப்பியத்தோட முழு பொருளும் இந்த பாடலில் முழு பொருளும்.
1: அறமெனப்படுவது யாதனை கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்.
0: உண்டினா உணவு, உணவு கொடுத்தவன் தான் உயிர் கொடுத்தவன். மணிமேகலை முன்ஜென்மத்துக்கு அதை சொல்றாங்கல்ல, உதயகுமார் ராஜாவா இருப்பான், இவங்க வந்து ஒய்ஃபா இருப்பாங்க. இப்போ என்ன ஆகும்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு கார்டனில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. திடீர்னு

0: எவனா வர சத்தம் கேட்டவனே இவன் கடுப்பாயிடுவான். இங்கே எவன் நான் வந்தான் அப்படின்னு சொல்லி திரும்பி கோவமா, யாரா நீ என்ன ஏன் இங்கே வந்தேன்னு கேட்கும்பொழுது இவன் சொல்லுவா, இல்லை இல்லை நீ அவரை கோவப்படாத, அவரை பார்த்தா ஒரு துறவி மாதிரி இருக்காரு, நீ எதுவும் பண்ணாதேன்னு சொல்லிட்டு, ஐயா உங்களை பார்த்தா பசியாக இருக்க மாதிரி இருக்குது, சாப்பாடும் தண்ணி தரேன் நீங்கள் சாப்பிட்றீங்களான்னு சொன்னால் சரின்னு வர கொடுத்துருவார். கொஞ்ச நாளில் வந்து இதே மாதிரி ஒருத்தருக்கப்போ பாம்பு குத்தி உதயகுமாரன் இறந்துடுறான். உதயகுமாரன் இறந்த பிறகு இவன் சாப்பிட்ற அந்த ஜென்மத்தோடைய பலன் போதா, அங்கே போய் அவன் இறக்குறப்போ ஒரு மேட்டர் சொல்லுவா சார், என்னென்னா நான் சாகுறப்ப ஒருத்தனுக்கு சாப்பாடும் தண்ணியும் கொடுத்தது மட்டும்தான் என் ஞாபகத்துக்கு வந்துச்சு, அதனால தான் இந்த ஜென்மத்தை நான் எல்லாத்துக்கும் சாப்பாடும் தண்ணியும் கொடுக்குறேன். இன்னும் நான் என் பையன் கூட சொல்லியிருந்தேன், சாப்பாடு வந்து யாருக்காக தான் கொடுத்துட்றா, நம்ம என்ன நன்மை செஞ்சாலும் யோசிக்கிறக்குலாம் செத்துருவோம், அப்போ நீ யோசிக்கிறப்ப யாருக்கெல்லாம் சோறு கொடுத்தேன்னு நினச்சேனாவே அடுத்த ஜென்மத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நம்ம எவ்வளோ பாவம் செய்யணும் எவ்வளோ நன்மை செய்யணும் சார், எதுவுமே ஞாபகத்துக்கு வரப்ப சாகும் பொழுது நினைக்கிற மாதிரி ஒன்று செய்கிறதான் சார் ஆரம்பம் ராம் சார். அது என்னென்னா உணவு கொடுக்குறதான், நம்மளால் வந்து வேறு எதுவுமே செய்ய முடியாது. ஒரு சில பழக்கம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பழக்கங்கள் வந்து இது பண்ண முடியாது. அறம் என்பது என்னென்னா மண் உயிருக்கு எல்லாம்ன்றான், மனுஷனுக்குன்னு சொல்ல மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா உயிருக்கு எல்லாம் உண்டி கொடுக்கறது தான் உயிர் கொடுக்கும். திருமந்தத்தில் ஒன்று இருக்கும், யாவருக்கும் முடிவது யாவருக்கும் முடிவது, அவர் நாள் தானே எழுதுவார், அதில் தான் ஒருத்தர் நல்லா பேசுறது ஆறுதலாக இது பண்ணுறது அப்படின்னு, எல்லோராலும் முடியுது ஒரு கை உணவு தானே அப்படின்னு, பசுக்கு வந்து ரெண்டு கீரை கொடு, எறும்புக்கு நாலு சோறு வை, இதுக்கு இப்படி பண்ணுன்னு சொல்லி சொல்லியிருப்பார். இப்போ மண் உயிருக்கெல்லாம் உணவு கொடுப்பவர் மட்டும்தான் சார் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அறம்ன்றத ஒத்த வரியில் சொல்லிட்டு போயிருமா. இந்த ஒத்த வரியை நீங்கள் வச்சு ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் எப்போ வேணாலும் சந்தோஷமாக இருக்கும். யாருக்குமே எப்போ நம்ம சாவோம்னு தெரியாது, சரி சரி நம்ம 60 வயசு சாவோம் அப்போ செஞ்சுக்கலாம் சோறு போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து எப்போ வேணால் வரும். அப்போ நீ எப்போ வேணாலும் யாருக்கேனும் செஞ்சுக்கிட்டே இருந்ததுதான் இந்த பாட்டுடைய பொருள்.
1: அருமையாக சொன்னீங்க. அதே மாதிரி இதில் முக்கியமான ஒரு கோட்பாடு சிறை கூட்டத்தை அறக்கூட்டமாக மாற்றுதல், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: கான்செப்ட் என்னென்னா சாப்பாடு போடுறதான். இப்போ அந்த சிறை கோட்டம் முழுக்கமே தவறு செய்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா பசின்ற ஒரு பிணியில் தான் இருப்பாங்க. காஞ்சனன் இருக்கான தலையை வெட்டினாக்கா இவரை வந்து ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. ஜெயிலில் போட்டுனா இவன் தன்னுடைய பாத்திரத்தை வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா கைதிகளுக்கும் சாப்பாடு கொடுக்கும். ஒத்த பாத்திரத்தை வச்சு ஒத்த பொம்பளை போய் எல்லாத்துக்கும் சோறு போட்டு எல்லாத்தையும் இது பண்ணி இவன் நேராக போய் ராஜா சொல்லுவாங்க, ராஜா இது மாதிரி பண்ணிட்டாங்க, எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையவே நீ தீர்த்துட்ட, இவங்களுக்கு சாப்பாடு போகிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய ஃபண்டு இதாகிட்டு இருக்கு, அதனால் இது நீ வந்து இதை சரி பண்ணிட்ட, நீ ஏதாவது கேளு நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்றப்ப அவர் சொல்லுவா, இந்த சிறை கோட்டமாக என் வைக்காதீங்க, அறக்கோட்டமாக மாற்றுங்க, ஒழுக்கமாக மாற்றுங்க, பசியை கொடுக்கக்கூடிய ஆட்களை வந்து உருவாக்குறதுக்கான பள்ளிச்சாலைகளை மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கதையுடைய ஒன்லைனே. அதான் சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக ஆகும். சிறையில் யாருக்கா, பசியில் உள்ளவங்க இருக்கான், பசியில் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க.
1: ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: முக்கியமாக பார்க்குறோம். ஏன்னா கற்பு ஆண்களுக்கு தான் இருக்கா, பெண்களுக்கான ஒரு பிரியம் இருக்கும். தொல்காப்பியம் என்ன சொல்லுவார்னா, கற்பனைப்படுவது கர்ணமோடு புறணுதல் அப்படின்னு வரும் கற்பியில் சொல்வது. என்னென்னா கர்ணம்னா காரணத்தோடு தான் இருக்க தான் கற்பு. என்னென்னா இந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க கொண்டு வருவான்றக்காக வீட்டில் போடக்கூடிய ஒரு பெரிய ஒரு அரண்மை தான் அதை வந்து அவர் சொல்கிறார். கற்பனைப்படுவது கர்ணமோடு புணர்தல் அப்படின்னு ஒரு கல்யாணம் மட்டும் பண்ணுறது தான் கற்புன்ற மாதிரி சொல்லியிருப்பார். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே உடைச்சிருப்பாங்க. அவ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு எது அழகு, அவருடைய முகம் மூக்கு அழகு, எஜுகேஷனு, டாக்டராக இருக்கா, அப்படிலாம் இல்லையா, தன்னைத்தானே தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு பொண்ணு மாறினா அதுதான் அழகுன்றாங்க. ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து நம்ம இப்படி நிற்காத, இங்கே நிற்காத, அங்கே நிற்காத, இந்த பையன் பேசாத, அந்த பையன் கோயிலில் சேர்க்கிற ரொம்ப நல்ல விஷயம் சார். பசங்கள் நாலு பேர்கிட்ட பேசுறது கொள்றாங்கல்ல, அது மூலியமாக ஒரு பெரிய ஓப்பன் ஆயிடும். பொண்ணை வந்து ஆண்கள்லாமே பயமுறுத்தி வச்சா அது எவ்வளோ பெரிய வன்முறை. அந்த அடிப்படையில் வந்து இங்கே வந்து பெண் அடிமைத்தனத்தை முழுக்க வந்து இவர் வந்து அவ வாழ்க்கையை அவ சூஸ் பண்ணுறோம். மெயின் காரணமே பெண் சுதந்திரம் தான். என் வாழ்க்கை எனக்கு, நீ பாரம்பரியமாக நான் ராஜா பரம்பரை, இவங்க பின்னாடி வந்தாங்கன்னா இல்லாமல் இவங்க ஒரு ஆடல் மகளிர் பரத்தை அப்படின்ற மாதிரியான சமூகத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு பெண்ணு, நீ என் வாழ்க்கையை நான் பார்க்குறேன்டா போகிறான்னு ரெண்டாம் நூற்றாண்டிலே போன தான் தமிழ் சமூகம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். லவ் பண்ணால் அப்பங்காரன் வெட்டுறான், லவ் பண்ணாட்டி ஓகே சொல்லணும்னா அவன் ஆசையில் ஊற்றுறான், ஓகே சொன்னால் இவன் ஜாதி மதத்தை வச்சு இவனுக்கு வந்து ரோட்டில் வச்சு விட்டுறானுங்க. நாங்கள் என்ன தான் பண்ணுறதுன்னு பெண்கள் கேட்குற மாதிரி, ஒரு காதலை ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு காதலை மறுப்பதற்கும் பெண்ணுக்கு மிக உரிமை இருக்குன்றத அந்த கதையில் உதயகுமாரின் கேரக்டர் மூலயமா அவர் சொல்வார். உதயகுமாரின் காதலை வந்து அவளுக்கு பிடிக்கும், ஆனால் ஏன் வேலை அது கிடையாது இல்லை. இங்கே வந்து என்னோடய பர்பஸ் என்ன, நான் சாப்பாடு போட்டு எல்லாத்தையும் பசிய திங்கிறதா இந்த ஜென்மத்தோட வேலை, இங்கேயுமே நான் கல்யாணம் பண்ணி என்ன பிள்ளைய பார்க்கறது என்னோட இதில் இருக்கா. உதயகுமாரின் காதலை மறுக்கிறா, திருமணத்தை அவள் தேர்ந்தெடுக்கவே இல்லை. நானே ஒரு பொண்ணு வச்சிருக்கேன் அப்படின்னா என் பொண்ணை திருமணம் வேணாம் நான் சொல்ல முடியாதுல்ல. சந்ததிக்கு அழகு வந்தி செய்யாமன்றாங்க அவையார். சந்ததிக்கு அழகுனாதுன்னா நிறைய குழந்தை பெற்றுக்கு போகிறதுனா இவ வேணான்றா, எனக்கு போப்பா என் வேலை அது கிடையாது. இப்போ நான் இங்கே வந்தது காரணமே என்னன்னா திருமணத்தை எதுக்குறா, காதலனை வேறான்னு சொல்கிறா, துறவு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறா. என் வாழ்க்கை எனக்கு நான் என்ன ஆகுன்றத ஒரு அற்புதமாக இந்த காப்பியத்து மூலியம் பேசுகிறார். சமூக பெண்ணை ஈடுபடுறான், எல்லாத்துக்கும் சோறு போடணும், நீ போய் மக்களை போய் சமூகத்தில் போய் அவங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து அவங்களுக்கு சாப்பாடு போகிறது தான் மிகப்பெரிய ஒரு சமூக பணின்னு அவங்க இது பண்ணுறாங்க. தன் வாழ்க்கையோட நோக்கத்தை நம்மளே தீர்மானிக்கிற மாதிரி ஒரு சொஃபிஸ்டிகேட்டான விஷயம் வந்து எதுவுமே கிடையாது. இன்றைக்கி நிறைய என்னோடய மாணவர்கள் வந்து பார்த்தா நான் படிப்பானுங்க, சினிமாவுக்கு போகிறேன்னு வானுங்க, டைரக்டர் ஆகிறேன்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா வேறு வீட்டு சூழ்நிலை ஒரு வேலைக்கு போயிடுவாங்க. வேலைக்கு போய் திருப்பி வந்து ஒரு பத்து ரெண்டு வருஷம் கழிச்சு ஐயா நல்லா 2 லட்சம் சம்பளம் தராங்க, அதனால் ஏற்றுக்க முடியல, என் வாழ்க்கையை நான் தீர்மானிக்க முடியலங்கயான்னு சொல்லி இது நிற்பாங்க. அப்போ 2ஆம் நூற்றாண்டுலேயே இலக்கியத்தை ஆழ்ந்து பார்த்தா தெரியுது, தான் வாழ்க்கையே ஒரு பெண் தனியாக ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த ஒரு பெண்ணு தான் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய கட்ஸ் இங்கே இருக்குன்றத நம்ம இங்கே பார்க்குற பொழுது இவங்க வந்து பெண்களுடைய சுதந்திரத்தை மிக அற்புதமாக வந்து பேசுகிறேன்.
1: அருமையாக சொன்னீங்க, கற்பு நெறி சுதந்திரம் பற்றிலாம் சொன்னீங்க. அதே மாதிரி சமுதாய பிரச்சனைகளான சாதியம் மற்றும் மத பூசல்கள் இதை பற்றிலாம் கூட ஏதாவது பேசியிருக்கா?
0: தனக்கான விஷயங்களை அடித்து உடச்சி கொண்டு போகிறதுல ஒரு சாதி ஏற்றத்தாழ்வுகளை வந்து உடைக்கிறதுல மிக முக்கியமான ஒரு பங்காகவே நம்ம மணிமேகலை பார்க்கலாம். தான் வாழ்க்கை தான் அப்படி போச்சு, என் பிள்ளை அவ வாழ்க்கையை தேர்ந்தெடுக்குன்னு அவளை ஃப்ரீயாக விட்ட மாதவி வந்து இருக்கலாம். மாதவியர் அம்மா பார்த்தீங்கன்னா தான் மகள்களும் பேத்திகளும் வந்து இந்த சமூகத்துக்குள்ளே இந்த படிநிலைக்குள்ளே வந்து ஏதோ ஒரு ஆண்கள் வந்து தவளை வந்து பூஜிச்சுட்டு போகிற மாதிரியான வாழ்க்கை தான் வேணும்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இவங்க இல்லை, அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை இது முழுக்க முழுக்க வந்து எப்படி ஒரு யோசனை தெரியல. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த நூற்றாண்டுலேயே இவ்வளோ ஒரு வைடாக ஒன்று திங்க் பண்ணி இப்படி எழுதியிருக்காங்க.
1: சமூக சீர்திருத்த கருத்துக்கள் பற்றி ஏதாவது இதில் சொல்லப்பட்டிருக்கா? உதாரணத்துக்கு மது ஒழிப்பு, சூதாட்டம் செய்யக்கூடாது, வேறு பல ஏதாவது கருத்துக்கள்
0: ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது சார். விழாவரை கதையில், மலவன புக்க கதையில், பாத்திர மரபுக்குரிய கதைன்னு இந்த 30 கதைகளை இந்த கதையில் இதுதான் சொல்கிறாங்களா இல்லை. ஒரு சாமியார் நடந்து வந்துட்டு இருப்பார் பயங்கரமாக, அவர் அழுக்கா நியூடா அப்படியே வந்துட்டே இருக்கும் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா சமணத்துக்கும் பௌத்தத்துக்குமான ரெண்டு பேத்துக்கும் உண்டான அந்த விஷயத்தை அவர் எழுதியிருப்பார். இந்த ரெண்டு பேர் சேர்ந்தால் எப்படி ஒரு மத கருத்துக்களை சொல்லி இவங்க நக்கல் பண்ணி வம்பிழுத்து ஒரு மனித உறவுல விரிசலை ஏற்படுத்துறாங்களோ, அதே மாதிரி எல்லா காதைகள்லையுமே கல் உண்ணாமையோட தொல்லைன்னா, கொலையால என்ன பிரச்சனை வருது, களவால் என்ன பிரச்சனை வருது, பரத்தமையால் என்ன பிரச்சனை, இப்படி சமூக தீமைகளை எல்லா காதைகளுமே அவங்க சொல்லிக்கிட்டே போவாங்க. அதன் நோக்கம் வந்து தனி மனித ஒழுக்கத்தை மட்டும் கிடையாது, சமூக அமைதியையும் மனித வாழ்வையும் நிர்ணயிக்கிறதுக்கு தான் இருக்காங்க.
1: அருமையாக சொன்னீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: இந்த காப்பியத்தில் பெண்களின் கற்பு நெறி பற்றி மற்றும் சுதந்திரம் பற்றி எவ்வாறு பேசப்படுகிறது?
1: இப்போ கற்பு நெறின்றது நமக்கு ரெண்டாவது கான்செப்டாக இருக்குது. உங்களுக்கு சுதந்திரம், பெண் சுதந்திரம் வந்து ரொம்ப

0: நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் மனதை மயக்கும் மணிமேகலை என்ற தலைப்பில் முனைவர் தா டான்ஸ்டோனி அவர்களுடன் நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். இதில் பல நாடுகள், பல பூகோள பகுதிகள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து பூம்புகார், மணிப்பல்லவம், சாவக நாடு, பஞ்சி, காஞ்சி அப்படின்ட்டு. நம்ம காப்பியனாகியான மணிமேகலை பல இடங்களுக்கு பயணம் போகிறாங்க. இதோட பூகோள முக்கியத்துவம் என்ன?
1: கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே முன் தோன்றிய மூத்த குடி நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இது சும்மா சொல்கிறாங்களா, உண்மையிலே சொல்கிறாங்களான்றதுக்கு ரெண்டாம் நூற்றாண்டு எழுதப்பட்ட இந்த காப்பியம் வந்து ரொம்ப ஒரு மேப் மாதிரி இருக்குது சார். உங்களுக்கு சாதுவன் எடுத்துட்டோம்னா அவன் கடலில் போனான், பிஸ்னஸ் பண்ணானுங்க, அங்கேருந்து வந்தானுங்க, இப்படி எல்லா காதைகள்லேயும் கடல் வணி தொடர்புகள் வந்து ஒரு நாட்டுடைய வணிக தொடர்புகள் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சுன்றதுக்கு நிறைய ரெஃபரன்ஸுங்க இருக்குது. வெறும் காப்பியத்தை ஒரு ஒழுக்க நெறியாக பார்க்காம ஒரு நாட்டுடைய வளர்ச்சியாக ஒரு நாடு அப்போ எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரியான சுதந்திரம் இருந்துச்சு, என்னென்ன மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்றதுக்கான எல்லா விஷயங்களுமே இங்கே இந்த காப்பியத்தில் இருக்குது. வெள்ளைக்காரர்கள் எங்கேயும் அங்கேருந்து வந்தாங்க, தங்களுடைய சமயத்தை பரப்புறதுக்கு வந்தாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பௌத்தம், இங்கே இருக்கக்கூடிய சமணம், இங்கே இருக்கக்கூடிய வைணவம், எல்லா கதை கருத்துக்களுமே கேட்ட முக்கியமான ஒரு கேள்வி வந்து பூலோகம் முழுக்க வந்து இவங்க பயணப்பட்டிருக்காங்கன்றதை நம்ம பெருமையாக கூட வச்சுக்கலாம். முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லைன்னு சொல்கிறாரு தொல்காப்பியர். அந்த காலத்தை வந்து பெண்கள் வந்து கடல் கடந்து போகிறக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னு இரண்டாம் சங்கத்தை சொல்கிறாரு. அங்கே கட் பண்ணி இங்கே வந்து பார்த்தோம்னா கடல் முழுக்க நம்மால் வந்து அப்படியே பரவி, உலகம் முழுக்க பரவி வணிகத்துக்காக. வணிகம்னா நம்ம எப்படி யோசிச்சு பாருங்க, நான் இன்றைக்கி நம்ம போய் ஒரு முத்த பவளத்தை என்ன பண்ண முடியாது, ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறோம். அந்த காலத்தை இவங்க இவ்வளோத்தை வள வச்சு இவ்வளோ கொண்டு போய் பண்ணி வணிகத்தில் பாசை கற்றுக்கிட்டு அந்த பாசை மூலியமாக தன்னுடைய பரப்பை வந்து தமிழர்கள் எவ்வளோ, அது சொல்லுவாங்கள்ல, நீங்கள் இந்த எவிடன்ஸை வச்சு தமிழர்கள் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு பின்னாடி நாலேஜபிளாக இருந்தாங்கன்றதை நம்ம வந்து எடுத்துடலாம். அதுக்கான ஒரு விஷயம் பயணம் செய்கிறது வந்து நம்ம பேசலாம். நம்ம
0: அருமையாக சொன்னீங்க சார், இதில் சாவக நாடு அப்படின்னு குறிப்பிடப்படுது, அது எந்த தேசத்தை குறிப்பிடுது?
1: இப்போ ஜாவா இந்தோனேஷியா சொல்கிறாங்களா சார்?
0: அதுதான் ஆமாம்,
1: அதான் இப்போ அதை தான் சாவகம் அப்படின்றாங்க. அங்கே இங்கேருந்து போகும்பொழுது அவங்களுடைய பண்பாடு நமக்கு வருது, அவங்களோட போகும்பொழுது நம்மளுடைய பண்பாடு, இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பரவுன்றதுக்காக தான் சாவக நாடுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அங்கே போய் தான் இவன் வந்து என்ன பண்ணுறா, ஆபுத்திரன் சந்திக்கிறான். ஃபஸ்ட் ஸ்டாப்பில் பார்த்தோம்னா ஆபுத்திரன் கதையெல்லாம் சொல்லி இவர் வச்சிருந்த பாத்திரம் தான், இவர் தான் தூக்கி அந்த தண்ணிக்குள்ளே போட்டார், இந்த பாத்திரம் வந்துடனே ஆபுத்திரன் என்ன பண்ணுவான், ஆனால் அவங்களுக்கு தெரியுமில்ல சார், ஆவின் பால் அப்படின்னா ஆனால் பசுமாடு, ஆவுடைய மகன் சொல்லி சொல்கிறான். ஏன்னா இவன் பிறந்து அங்கே போனோடனே அந்த மாடு தான் நக்கி அவன் வந்து சரி பண்ணுவான். இவன் என்ன பண்ணுவான், மறுபடியும் செத்து இந்த பாத்திரம் வேஸ்ட்டாக போச்சுன்னு தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அந்த கோமுகி புயரை போட்டுட்டு வடக்கு இருந்து உயிரை விட்டுருவான். அந்த உயிர் என்ன பண்ணால் மறுபடியும் ஒரு பசு வயிற்றுலேயே போய் எங்கேயே பிறந்து இந்த சாவக நாட்டிலாம் இருக்க மாதிரி இருக்கும். இவன் மறுபடியும் அவளை போய் மீட் பண்ணுவோம், இந்த இதுலலாம் போயிட்டு நீங்கள் ஏன் இப்போ நீங்கள் மறுபடியும் வாங்க அப்படின்ற மாதிரியான செகண்ட் பார்ட் கூப்பிட்ற மாதிரி இந்த விஷயங்கள் இருக்கும். அதனால் சாவக நாடு ரொம்ப முக்கியமான ஒரு இது.
0: சாவக நாடு அப்படின்றது ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. வஞ்சி மாநகரத்தில் மணிமேகலை பல்வேறு சமயவாதிகளிடம் வாதிடுறாங்க. அது ஏன்?
1: எப்பயுமே நம்ம வந்து ஒரு சமயத்தை சார்ந்தே பேசணும்னு வச்சுக்கோங்க சார், அதில் வந்து உங்களுக்கு சரியான தர்க்கம் கொடுக்க முடியாது, எவிடன்ஸ் கொடுக்க முடியாது. இப்போ நான் ஒரு பெரியாரிஸ்டாக இருக்கேன் அப்படின்னா எல்லா மதங்களை பற்றி எல்லா கருத்தையும் எனக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நான் என்ன செய்ய முடியும், பேச முடியும். இங்கே மட்டும் இல்லை, உங்களுக்கு சீவகசந்தாமணி, மலையாபதி, குண்டலகேசி அதெல்லாம் நம்ம தெரியும், பௌத்தத்துக்கு இதுக்கான கதைகள் தான். அப்போ அவங்கெல்லாம் எப்படி வந்து எல்லா மதங்களையும் தெரிஞ்சு, இப்போ ஒரு கிறிஸ்டியனாக இருக்கானா அவருக்கு பைபிளும் தெரியணும், திருக்குறானும் தெரியணும், நாலாய திவ்யபுரமும் தெரியணும், நாயன்மார்களை பற்றியும் தெரியணும், பௌத்தமும் தெரியும்.

0: ஏன்னா சீக்கியம் தெரியும். தெரிஞ்சாதான் இங்க இருக்க உண்டான வேறுபாடுகள் என்ன ஏதுன்னு பார்க்க முடியும். தன்னுடைய கொள்கைக்கு உண்டான கருத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமாக வந்து நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் ஜீசஸ் கிரைஸ்டே பார்த்தீங்கன்னா, அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது போய் மத குருமார்கள்ட்ட போய் நீங்கள் செய்யலாம் ரொம்ப தப்புன்னு சொல்லி ஒரு 10 வயசு என்னமோ அந்த டைமில் அவர் இது பண்ணுவார். அதுக்கப்புறம் அவர் லைஃப் கட் பண்ணி 30 வயசில் வந்து ரிட்டர்ன் வருவார். அந்த டைமில் வந்து மதவாதிகள்ட்ட போய் அவங்க போய் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க, நீ பண்ணுறது தப்புன்னு, சரியில்லை, மனிதன் தான் இங்கே முக்கியம். குண்டலகேசில் அதே அவங்க பண்ணுறாங்க, நீலகேசில் அதே பண்ணுறாங்க. எல்லா காப்பியங்களையும் பின் பல்வேறு மதத்தில் உள்ள கருத்துக்களை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான வேலையை
1: அருமையாக சொன்னீங்க. ஏன் சமயவாதிகளிடம் அவங்க வந்து வாதிடுறாங்க அப்படின்ட்டு.
2: ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: மணிமேகலை தன்னோட இறுதி நாட்களை காஞ்சி மாநகரத்தில் கழிக்கிறாங்க. அதே காஞ்சி மாநகரத்தை தேர்ந்தெடுத்தாங்க. அதுதான் காரணம் உண்டா?
1: இங்கே வந்து பல்வேறு சமய கொள்கைகளே அவங்க ஆராய்ஞ்சதுக்கு அப்புறமேட்டு மணிமேகலை வந்து ஆன்மீக பயணத்தை தொடராங்க. இப்போ இங்கே நம்ம காசிக்கு போகிறோம், ராமேஸ்வரத்துக்கு போகிறோம், வேளாங்கண்ணி போகிறோம், பழனி போகிற மாதிரி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருது. எல்லாத்துலேயும் போய் கன்சல்ட் பண்ணி எல்லாம் பேசினதுக்கு பிறகு மணிமேகலை ஆன்மீக பயணத்தை தொடர்றதுக்காக காஞ்சிக்கு போகிறா. காஞ்சியில் தான் வந்து பௌத்த அறத்தை மேலும் ஆழமாக அறிஞ்சு துறவு வாழ்க்கையில் ஈடுபடுறக்கு ஏற்ற இடம்னு சொல்லிட்டு காஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பௌத்த கருத்துக்கள், பௌத்த குருமார்கள் எல்லாமே ஒன்று கூடி இருக்கக்கூடிய இடனால அப்பயே வந்து அங்கே கிளம்பி போயிருந்திருக்காங்க.
0: காஞ்சி மாநகரத்தை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. இந்த காப்பியத்தோட மொத்தம் 30 காதைகள் இருக்கு. இந்த இறுதி காதை வந்து பவத்திர மருகன பாவை நோற்ற காதை.
1: ஆமாம்,
0: அது கூறும் வாழ்வியல் அதை பற்றி கொஞ்சம் சொல்லு
1: சார். இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஆசை, அதுக்கப்புறம் அதில் ஆசையில் வரக்கூடிய பற்று. அந்த பற்றுல மூலயமா நம்மளுக்கு ஒரு வினை வருது. அம்பவத்துக்கிறதுல ஒரு ஆசை ஏற்படுது, என் பிள்ளை குட்டி இருக்கணும், என் பிள்ளாடி இருக்கணும்னு இருக்குது. அது மூலயமா வந்து நமக்கு வந்து ஒரு பற்று அதுக்கு மேலே இருக்குது. அது மூலயமா ஒரு விரைவிப்பு இருக்குது. அதில் வந்து ஒரு பிறவி துன்பத்தை அடையிறோம். இந்த பிறவி துன்பத்தை நம்ம நீக்கணும்னா துறவரையை மேற்கொண்டால் சரியாக இருக்கும்னு சொல்கிறதான் இந்த கடைசியாக இருக்கக்கூடிய பவத்திரம் அருகன பாவை நோற்ற காதை கொடுக்குற வாழ்வியல் தத்துவம் சார்.
0: ஆசைக்கு வந்து அளவே இல்லை.
1: ஆமாம்,
0: ஆசைப்படக்கூடாது. ஆசையை அறுத்தால் பிறவி
1: போயிடும், முக்தி அடைஞ்சிடலாம்.
0: ஆசைப்படக்கூடாதுன்னு நினைச்ச புத்தரே வந்து ஆசைப்படக்கூடாதுன்னு ஆசைப்பட்டிருக்காரு அப்படின்னு கூட சொல்லுவாங்க.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம்.
0: அதனால இது ஒரு அருமையான ஒரு கருத்தை சொல்லுது. இந்த காப்பியத்தில் உள்ள இலக்கிய நயம் பற்றி கொஞ்சம் உரையாடிடுவோம். சிலப்பதி

0: அதிகாரத்தோட நடைக்கும் மணிமேகலையின் ஆசிரியப்பா நடைக்கும் உள்ள முக்கிய வேறுபாடுகள் என்ன?
1: சிலப்பதிகார கதை வந்து கதை முழுக்க வந்து கலையை பற்றி. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜ் எப்படி செட் பண்ணணும், புல்லாங்குழல் இருக்குல்ல சார், புல்லாங்குழல் எப்படி வாசிக்கணும் சொல்லி சிலப்பதிகாரத்தில் இருக்குது சார். ஒரு மியூசிக் டீச்சர்னா எப்படி இருப்பா, அவருக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும், ஒரு பாட்டை எப்படி வடிவமைக்கிறது, தாளத்தை எப்படி வடிவமைக்கிறது, எல்லா விதமான ஆர்ட் சம்பந்தமான விஷயங்கள் வந்து சிலப்பதிகாரத்தில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை கதையை வந்து கலையும் உணர்ச்சின்ற பேசிக்கில் கொண்டு போயிடலாம். ஆனால் மணிமேகலை பார்த்தீங்கன்னா இங்கே கதைக்கு அப்புறம் அங்கே ஆர்ட் இருக்கிறதுல சிலப்பதிகாரத்தில், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அறம் இருக்கும். அந்த அறத்தை சொல்வதற்கு ஏற்ற பாவகை எது அப்படின்னா ஆசிரியப்பால். அந்த சிலப்பதிகாரம் வந்து பல்வேறு வகையான, அதாவது வேறு வேறு ஏரியா சொல்கிறதுக்கு ஒவ்வொரு அந்த ரிதம் பேட்டர்ன் தான் சார் பாவகைனா. இப்போ நீங்கள் வெண்பா அப்படின்னா மேலே 4 சீர் இருக்கணும், கீழே 3 சீர் இருக்கணும். சீர் என்பது இப்போ வந்து பொன்குமார், பொன் சந்திரன், பொன் ரமேஷ் இப்படி வச்சோம்னா, இது பொன்றது ஒரு சீர், ரமேஷ்ன்றது ஒரு சீர், பொண்ணுன்றது ஒரு சீர், சந்திரன்ற ஒரு சீர். இப்போ இந்த சீரை வந்து மேலே 4 சீரும் கீழே 3 சீர் வைக்கிறது தான் பாவகை. இப்போ ஒவ்வொரு பாவமே எதுக்கு பாடப்படுது, இப்போ சோகமாக இருந்தால் நீ வந்து என்ன பாட்டு பாடணும், சந்தோஷமாக

0: என்பா அப்படின்னா மேல நாலு சீர் இருக்கணும், கீழே மூணு சீர் இருக்கும். சீர் என்பது இப்ப வந்து பொன்குமார், பொன் சந்திரன், பொன் ரமேஷ் இப்படி வச்சோம்னா, இது பொன்றது ஒரு சீர், ரமேஷ்ன்றது ஒரு சீர், பொண்ணுன்றது ஒரு சீர், சந்திரன்ற ஒரு சீர். இப்ப இந்த சீரை வந்து மேல நாலு சீரும் கீழே மூணு சீர் வைக்கிறது பாவகை. இப்ப ஒவ்வொரு பாவமே எதுக்கு பாடப்படுது? இப்ப சோகமா இருந்தா நீ வந்து என்ன பாட்டு பாடணும், சந்தோஷமா இருந்தா என்ன பாட்டு பாடணும், ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி இருந்தா என்ன பாட்டு பாடணும் அப்படின்னு தான் பாவகை. இப்ப நீங்க துள்ளலோசைன்றான், துள்ளலோசைனா நீங்க வைபான சாங்ஸ் பாடுறதுக்கு அப்பயே வந்து துள்ளலோசையை பயன்படுத்திருக்கான், அது ரிதம் பட்டம் எப்படி இருக்கும், மேல எத்தனை அடி இருக்கணும், கீழே எத்தனை அடி இருக்கணும். தூங்கலோசைனா சோக பாட்டு பாடுறதுக்கு. ஆசிரியப்பாலாம் பெரும்பாலும் கருத்துக்களை நான் ஒருத்தர் சொல்லி நீங்க கேட்கற மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும். அப்ப சிலப்பதிகாரம் நடையும் இதுவும் வந்து வாட் இஸ் த பர்பஸ், இந்த இந்த நூலை நீங்க எவ்வளவு அற்புதமா இருக்கணும், இந்த நூலை நீ எதுக்கு எழுதுற, நீங்க நன்னூல்ல அவங்க சொல்லியிருப்பாங்க, நல்ல தொல்காப்பியத்திலாம், இந்த நூலோட பர்பஸ் என்ன, யாருக்கு போய் சேருது, கொள்வோன் கொள்வகை அறிந்துன்னு வர்றார் எப்படி படிக்கணும்லாம் சொல்லி கொடுக்குறப்ப, யாருக்கு சொல்கிற, அவங்களுக்கு எப்படி டீச் பண்ணணும். இப்போ தனுஷ் படம் யாருக்கு இருக்கும், அதை சிம்பு படம் யாருக்குன்ற தெரிஞ்சிட்டு பண்ணணுமே ஒழிய, நீங்கள் இவங்களை கொண்டு போய் எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் வைக்கிறமா வச்சா ஆடியன்ஸ்க்கு இருப்பார். அப்போ ஒரு நூலையும் வந்து கொள்வோன் கொள்வகை அறிந்துன்னு சொல்கிற மாதிரி, இந்த நூலை எதுக்கு எழுதுகிறோம், அதுக்கு எந்த வகையான பாவகையில் எழுதணுன்றதையும் இவங்க ரொம்ப அற்புதமாக சொல்கிறது தான் அந்த ரெண்டு நடைக்கும் உள்ள வித்தியாசமாக பார்க்க போகிறோம்.
1: அருமையாக சொன்னீங்க. நிகழ்ச்சியோட நிறைவான கேள்வி அதை வச்சுக்கலாம். 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த காப்பியம் எழுதப்பட்டிருக்கு, மணிமேகலை காப்பியம். இதன் மூலமா நவீன சமூகத்திற்கு என்ன செய்தி சொல்றாங்க, அதே மாதிரி இளைய தலைமுறையினர் இந்த காப்பியத்தை அவசியம் படிக்கணும் அப்படின்னா அதுக்கான என்னென்ன காரணங்கள், அதை கொஞ்சம் சொல்லுங்க.
0: இந்த 1500-2000 ஆண்டுகள்னு நம்ம சொல்றோம், இதுல ஒட்டு மொத்தமா எடுத்தோம்னா ஒரு அஞ்சு விஷயத்தை எடுத்துக்கலாம் சார். ஒன்று என்னன்னா பசியை ஒழித்தல். இவள் நம்ம பாச மாதிரி எல்லா காதைகள்லையுமே பசியை ஒழிக்கிறது தான், பசியை ஒழிச்சா இங்க எல்லாமே சரியா போயிடும். இன்றைக்கி நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்காரமும் பசி தான் விடுது. ரெண்டாவது என்ன, மனித சமத்துவம், சமூக நீதியை வளரு. யாரையுமே இவங்க இந்த கேஸ்ட் இப்படி தான் இருப்பாங்க, நம்ம நிறைய நியூஸ் பார்க்குறோம்ல. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மணிமேகலை ஒரு ஆடல் மகளிர் குழுவை சேர்ந்தேன், அவள் போய் ஊர் முழுக்க சோறு போட்டு எல்லாத்துக்கும் அவருடைய பசின்ற வியாதியே போகிறாங்க. அப்போ எல்லாமே மனிதர்கள் தான் அப்படின்ற விஷயத்தை இதில் எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டார், ஆனால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க இந்த கதையை அப்படின்றது சொல்லியிருப்பார். ரெண்டாவது, மூணாவது, பெண்களுடைய தேர்வு உரிமை, அவங்க யாரை தேர்ந்தெடுக்கணும், என்ன தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது. நாலாவது, சிறைச்சாலையில் சீர்திருத்தம் கொண்டு வரணும்னாங்க. நீங்கள் நம்மளே பாருங்களேன், ஒரு நம்ம வீட்டில் ஒரு குழந்தை ஏதாவது தப்பு செய்தால் டப்புன்னு தான் அடிக்கிறோம், ஐயோ என் குழந்தைலாம் கையில் பவர்லாம் குறைச்சி நம்ம அடிக்க போகிறதில்ல, ஓங்கி தான் அடிப்போம். அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்ம ஒன்றே குற்றவாளியாகும். அப்போ சிறைச்சாலை இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு சூழலில் தான் தப்பு செய்வாங்க, அதாவது நான் ஒரு 80% நான் சொல்கிறேன், 20% அது வேலையாகவே இருக்கவங்க இருப்பாங்கப்பாங்க. இப்போ இந்த 80% ஏன் இவ்வளோ தண்டனை பெறணும், இப்போ இவங்களுக்கு ஒரு கொடுக்கலாம்ல, ஒரு சீர்திருத்தம் கொடுக்கலாமே, சிறை சீர்திருத்தத்தை பற்றி அப்பயே வந்து இவங்க பேசியிருக்காங்க. அடுத்து வந்து கருணை சார், நீங்கள் அப்படியே சொன்ன மாதிரி இந்த நூல் படிச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு உயிரையும் மண் உயிருக்கெல்லாம் உண்டி கொடுத்தல் உயிர் கொடுத்தல் என்ற மாதிரி எனக்கு நான் பர்சனலாக பார்க்குறேன் சார். நான் வந்து ஓங்கி நம்ம நைட்டில் லைட்டு போட்டோம் பூச்சா வந்தது இல்லை, அதை அடிக்கலான்னு போனதுக்கப்புறம் டக்குன்னு மணிமேல் வந்து நின்றோம் ஏய் அப்படின்ற மாதிரி உடனே நம்ம அப்படியே மனசு அந்த கருணையை வந்து பேசும், பசியை பேசும், சமூக சீர்திருத்தத்தை பேசுது, சிறைச்சாலை அறக்கூட்டமாக்குது, கருணையை பேசுது, உயிர்களிடத்தோட அன்பை வந்து முக்கியமாக பேசுது. இளைஞர்களுக்கு என்ன சொல்லி இல்லாமல் என்ன சார், நீங்கள் நாங்களாம் ஜென்சி வந்துட்டோம், நீங்கள் போய் கதையை சொல்லிட்டு உட்காந்துருக்காதீங்க, எங்களுக்கெல்லாம் அப்படி இப்படின்லாம் கிடையாது. மனித உயிர்கள் என்பது ஒரே மாதிரி தான் பிறக்கிறோம், ஒரே மாதிரி தான் சாகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் பிறந்தோம், இதே மாதிரி தான் வாழ்ந்தோம், இதே மாதிரி தான் செத்தோம், எங்கேயுமே யாருமே புதுசாக ஒன்றும் பண்ணல. மற்றபடி மனித உணர்ச்சி என்பது ஒன்று தானா, 16 வகை ஜெண்டர்ஸ்க்கும் அவங்களுக்கான தேவைகள் தான் வந்திருக்கே ஒழிய இங்கே எந்தவுமே மாற்றமே கிடையாது. அந்த அடிப்படையில் நம்ம இந்த காப்பியங்களை படிக்கிறது மூலியமாக தான் நம்ம வாழ்வை வந்து நெறிப்படுத்திக்க முடியும். இவங்க உடனே கிரிஞ்சு அப்படி இப்படின்னு பேசுகிறாங்களா, அதெல்லாம் கிடையாது. நான் வந்து என் பசங்களை என்ன சொல்வேன்னா, கல்வி என்பது என்னென்னா சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது தான் கல்வின்னு சொல்லுவேன். இப்போ நான் பார்ப்பேன் இவங்க ரெண்டு பேர்த்து போகிறான், ஒரு ஊரில் போய் வாங்கிட்டு வாங்கினான்னுவேன், ஒரு அப்பனா வந்து நம்ம போகலாமா அப்படின்னு இருக்கும், இல்லை இல்லை அந்த ஊரை போய் அவன் தெரிஞ்சுட்டு வரட்டும், ஏன் அவன் என்ன அப்புறம் எப்போ தான் நீ லேர்ன் பண்ணி கொடுப்பேன். என் பையன் வந்து வடபழனிலேருந்து கிட்டத்தட்ட எக்மூரில் ஸ்கூலுக்கு வரான், நான் கவர்மெண்ட் பஸ் தான் அனுப்புகிறேன். அப்போ மனித வாழ்வை வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ நீ என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஒரே மாதிரி சுச்சுவேஷனாக இருக்கும், ஒரு அண்ணன் இருப்பான், ஒரு தம்பி இருப்பான், ஒரு அக்கா இருக்கும், தங்கச்சி இருக்கும், எல்லாம் இருக்கும். ஒரு டைமில் அவங்க எதாவது பேசியிருப்பாங்க, உடனே அதில் வந்து சண்டை வந்திருக்கும், அப்புறம் பிரிஞ்சிருப்பான், சாவுக்கு கூட நம்ம போகாத மாதிரி சூழலாம் இருக்கும். அப்போ அதுலேருந்து நம்ம இப்படி ரெட்டிஃபை பண்ணுறதுக்கு தான் அந்த காப்பியங்கள் தான் இருக்குது. அப்போ இளைஞர்கள் இங்கே எப்படின்னா மனித நேயமாக என்னென்னு அறியணும்னா நீங்கள் காப்பியம் படித்தாங்க. ஒரு பசுக்காக வந்து உயிரை கொடுத்த கதையெல்லாம் இங்கே இருக்கும், அப்போ அந்த உயிருக்கு இப்போ இவன் கொடுக்குறான் அப்படின்லாம் இருக்கும். ஒரு இடத்துல வந்து என் மௌனை சாவரம் என்ன எடுத்துக்குன்னு சொல்லி கேட்கக்கூடிய அம்மா இருக்கும். அப்போ சுய சிந்தனையை வளர்க்குறாங்க, எனக்கு என்ன வேணும், நான் என்ன பண்ணணுன்றதை நேர் வழியில் நான் சூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு சாய்ஸ் வந்து எனக்கு என்ன தேர்ந்தெடுக்கணுன்றதை இந்த மணிமேகலை காப்பியம் மூலம் பார்த்துக்கலாம். அப்போ சமூக பொறுப்பு, எங்கே போனாலும் எனக்கு தன் பெண்டு, தன் வீடு, தன் சோறு இப்படின்னு இருக்க சின்னஞ்சிறு உள்ளதன் பாரதிதாசன் சொல்கிற மாதிரி, எப்போ பாரு தான் தான் தான் உள்ளதான் என் குடும்பம் என் குடும்பம்னு இருந்தேன்னா

0: அதில் ஒன்றுமே இருக்காது. நிறைய செலிபிரிட்டிஸ் குழந்தைங்க நீங்கள் சாப்பிட்றதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதான், அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் சார். இப்போ நம்ம ஒரு திருச்சியிலேருந்து வந்திருப்போம், மதுரைலேருந்து வந்திருப்போம், நமக்கு ஒரு வாழ்க்கையை தேடி ஓடிட்டு இருக்கோம்ல, எல்லாம் அனுபவமாக பார்க்குறோம்ல, இவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். இப்போ நம்மளால் ஒரு ஃப்ளைட்டில் போகணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எவ்வளோ நாள் காத்து வந்து இப்போ ஃப்ளைட்டில் போகிறோம், இப்போ ஒரு சோறு கிடைக்குது, ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தங்கினா நம்ம எவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கோம். இப்போ அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் பொழுது வாழ்வில் ஒரு வெறுமை வந்துடும். அந்த வெறுமை என்ன ஆகுனா, அவங்களோட சின்ன விஷயங்கள் கூட தாங்காமல் டக்குன்னு சூசைடுக்கோ போதைப் பொருளுக்களுக்கோ அடிமையுமே ஆகுது. இங்கே இருக்கக்கூடிய தமிழ் சினிமா இருக்கக்கூடிய நிறைய குழந்தைகள் இருந்து சூசைட் பண்ணதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இவங்க டிவி நடிகைகள் எல்லாமே ஏன் காரணம்னா, எல்லா இன்பமும் அவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா இனிமேல் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறது. அது இல்லை, உன்னை தேடி போகணும். அப்போ ஒன்று இருக்க காசு செல்வம் எதுக்கு வந்துச்சு, அடுத்தவனை கொடுக்குதான்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ வந்து அடுத்தடுத்துட்டு போயிடுவே இல்லை. இல்லை இல்லை, செல்வம் எனக்கு தானா, அப்புறம் உனக்கு எல்லா வகையான போதையும் செஞ்சு அவங்க இளைஞர்கள் மாட்டிக்குவாங்கன்றதுதான். சுயத்தை அறிகணும், சமூக பொறுப்பை உணரணும் அப்படின்றது தான் இந்த மணிமேகலுடைய மிக மிக முக்கியமான ஒரு காரணம். ஒரு பெண் கதாபாத்திரத்தை வச்சு இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய சிட்ஃபீல்டு ராபர்ட் மெக்கியான எல்லா ஸ்கிரீன் பிளே டெக்னிக்கையும் ஒன்றா போட்டு வச்சு எழுதின ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு காப்பியம் என்று தான்.
1: காப்பியத்தோடு ஒரு திரைக்கதை மாதிரி இருக்குது அப்படின்றீங்க.
0: ஆமாம் ஆமாம் சார், உண்மை கண்டிப்பாக உண்மைதான்.
1: அருமையாக ஒரு நிறைவான கருத்தை சொல்லி முடிச்சிருக்கீங்க முனைவர் தா டான்ஸ் டோனி அவர்களே. உங்களுடைய கல்வி பணியிலிருந்து சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக்கொண்டு ஆகாஷ்வாணி நேயர்களுக்காக அருமையான ஒரு காப்பியத்தை அது குறித்த பல செய்திகளை வந்து சொல்லியிருக்கீங்க, அதற்கு மிக்க நன்றி.
0: ரொம்ப நன்றி, தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கீங்க. எனக்கும் வந்து இது நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமே இலக்கியங்கள் படிக்கணுன்ற மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை ஏற்படுது. ஆகாசவாணியோடைய ரீச் என்ன நமக்கு தெரியும், எவ்வளோ மக்களை கொண்டு போய் சேரும், டெய்லரிங் பண்ணுறவங்க, நகை வியாபாரம் பண்ணுறவங்க, நகை செய்கிறவங்க, இப்படி ரூமுக்குள்ளே உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம வானொலி மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸ்ன்றது நமக்கு தெரியும். நம்ம சின்ன பிள்ளைந்து வானொலி கேட்டு கேட்டு வந்தவங்க தான். அது அந்த மூலியமாக இலக்கியங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றதும் சமூக பொறுப்பு எவ்வளோ இருக்குது. நீங்கள் உங்களோட கேள்விகள்லேயே எல்லாமே பார்த்தீங்கன்னா மனிதநேயத்தை பற்றி, சமூக பொறுப்பை பற்றி, அறத்தை பற்றி இதுதான் நீங்கள் கேட்குறீங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான பணியை செஞ்சுருக்கக்கூடிய இந்த பொன்சந்திரன் சாருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நன்றி சார்.
2: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். மனதை மயக்கும் மணிமேகலை பங்கேற்றவர் முனைவர் த. டான்ஸ்டோனி அவர்கள், உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: லியோ படத்தை.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையது. நேரம் 12 மணி.
2: நேர்கள் கேட்க இருப்பது உயர்ந்த உள்ளங்கள் நாடகம். எழுதியவர் கல்லை வி கோவிந்தராஜன் என்கிற வி கோவிந்தராஜுலு. இந்நாடகத்தில் நடித்துள்ளவர்கள் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி, லிங்கன்மணி, எஸ் சாந்தி என்கிற பாரதி, ஜி வாசுதேவன், எம் வைத்தியநாதன், பிரீத்தி என்கிற வீரமணி விஜயகுமார் ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். உயர்ந்த உள்ளங்கள் நாடகம்.

0: அம்மா, குப்புசாமி வந்திருக்கேன்.
1: குப்புசாமியா? வா குப்புசாமி.
0: அம்மா, ஐயா எழுந்துட்டாருங்களா?
1: ஐயா எப்பவோ எழுந்துட்டாங்க. என்னங்க என்னங்க? குப்புசாமி வந்திருக்காப்ல, கொஞ்சம் வாங்களேன்.
2: வரமா. வாயா குப்புசாமி. அப்புறம் ஏத்து, நிறைய மழை பெஞ்சது, வயல் பக்கம் போனியோ?
0: ஆமாங்க ஐயா, நேரத்தில் எழுந்து வயல் பக்கம் போயிட்டு தாங்க வர்றேன். தண்ணி ரொம்ப தேங்கி நிற்குதுங்க ஐயா. இன்னும் நாலு நாளைக்கு தண்ணி பாய்ச்ச வேண்டியதே இல்லைங்க ஐயா.
2: ஓ அப்படியா? ஆமாம் குப்புசாமி, என்ன விசேஷம் ஊரில்?
0: ஐயா ஒரு வாரமாக நல்ல மழை பெய்யறதால இந்த சார காத்துல சனங்க நிறைய பேத்துக்கு சொரம் வந்திருக்குங்க.
2: ஓ அப்படியா?
0: ஆமாங்க.
2: அதனால தான் நம்ம ஆஸ்பத்திரிக்கு காலைகளையும் சாயங்காலமும் நிறைய ஜனங்கள் ஜோரத்தோடு வராங்களா?
0: ஆமாங்க ஐயா, ஆமாங்க. அதான் காரணம் ஐயா. இப்போல்லாம் நம்ம சின்ன சேலத்து ஜனங்களாகட்டும், மற்றபடி நம்ம சுற்று வட்டார ஜனங்களாகட்டும், உடம்புக்கு காயலான்னா யாரும் பயப்படுறதே கிடையாதுங்க ஐயா.
2: ஏன், என்ன காரணம்?
0: எல்லாருமே நாங்கள் ஏன் பயப்படுறோம், எதா இருந்தாலும் வைத்தியம் பார்த்து நல்லா ஆக்கிறதுக்கு எங்கள் டாக்டர் கணேஷ் ஐயா இருக்கிறாரு, அப்போ நாங்கள் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு உங்களை பற்றி பெருமையாக பேசிக்கிறாங்க ஐயா.
2: ரொம்ப சந்தோஷம் ஐயா. உலகத்தில் நாலு பேர் நம்மளால் பயன் அடைஞ்சாதான் நமக்கு சந்தோஷம், என்னங்கிற?
0: ஆமாங்க ஐயா.
2: ஏதோ கடவுள் நமக்கு இந்த நல்ல வாய்ப்பை தந்ததுக்கு நம்ம அவருக்கு நன்றி சொல்லணும்.
0: ஐயா இந்த மாதிரி பேரு எல்லாருக்கும் கிடைக்கணுங்கள ஐயா.
2: குப்புசாமி, நம்மளை தேடி வர ஏழைப்பாளைங்க எல்லாருக்குமே உடம்பு நல்லா இருக்குன்னு சந்தோஷமா திரும்பி போறத பார்க்கும்போது தான் நமக்கு சந்தோஷம், என்ன சொல்ற
0: ஐயா? நானும் அப்பா காலத்துல இருந்து உங்க வயலை குத்தைக்கு எடுத்து கீரை பயிர் வைக்கிறேன். நீங்க படிச்சுட்டு வந்து இந்த டாக்டர் தொழில் ஆரம்பிச்சது ஊர்ல எல்லாருக்குமே ரொம்ப பெருமையா பேசுறாங்க ஐயா.
2: குப்புசாமி, இந்த ஊர்ல ரெண்டு மூணு பேர் நாட்டு வைத்தியம் தான் பண்றாங்க. நீ படிச்சுட்டா இந்த ஊர் ஜனங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும்னு எங்க அப்பா சொல்லி என்னை இந்த ஹோமியோபதி டாக்டர் படிக்க வச்சார். நானும் படிச்சுட்டு வந்து சின்னதா இந்த ஆஸ்பத்திரியை தொடர்ந்து தொழில் ஆரம்பிச்சேன். ஏழை ஜனங்க பணம் இல்லைன்னு சொன்னாலும் வைத்தியத்தை குறையலாம பாத்துக்கினேன். ஜனங்களுக்கு பெரிய சந்தோஷம்பா. ஆனாலும் இது வரைக்கும் தொழிலுக்கு போட்டு யாருமே வரல, அதுவும் நமக்கு நல்லது தானே?
0: ஆமாங்க ஐயா. அப்போ சரிங்க ஐயா, நான் புறப்படுறேங்க ஐயா.
2: பாப்பா.

0: அம்மா, குப்புசாமி வந்திருக்கம்மா.
1: வா குப்புசாமி, கூட யாரு? ஓஹோ, உங்க மகன் ரமேஷ் வந்திருக்கானா?
0: ஆமாங்கம்மா.
1: சரி சரி, வாங்க வாங்க, உள்ள வாங்க. ஏங்க ஏங்க,
2: என்னம்மா?
1: கொஞ்சம் இங்க வாங்கல, நம்ம குப்புசாமியும் அவர் மகன் ரமேஷும் வந்திருக்காங்க, வாங்க.
2: இதோ வந்துட்டே. வா குப்புசாமி, வா ரமேஷ்.
0: வணக்கம். உங்க
2: உட்காரு, வலது பேர் உட்காருங்க. அப்புறம் என்ன குப்புசாமி விசேஷம்? உங்க பையன் ரமேஷ், என் பையன் ராஜேஷ், ரெண்டு பேருமே ஸ்கூல் பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டாங்க. என் மாமா ராஜேஷ் மத்தியானமே சொன்னான். சந்தோஷம் தானே?
0: ஆமாங்க ஐயா, ரொம்ப சந்தோஷங்க ஐயா. அவன் படிப்பு விஷயமா தான் உங்ககிட்ட பேசி முடிவு பண்ணலான்னு வந்தாங்க ஐயா. உங்க புள்ள ராஜேஷ மெட்ராஸ்ல டாக்டருக்கு படிக்க சேர்க்க போறீங்கன்னு என் மாமா ரமேஷ் சொன்னான். அதான் இவனுக்கு தகுந்த மாதிரி என்ன படிக்க வச்சா வேலை கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தாங்க ஐயா என் மாவனையும் கூப்பிட்டுக்கிட்டு வந்தேன். ஏடா ரமேஷ், நீ சொல்லுடா.
3: நீங்க தான் நம்ம டாக்டர் ஐயா கிட்ட யோசனை கேட்கலாம் தானே என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க? ஐயா கிட்ட நீங்களே கேளுங்கப்பா.
2: ஏம்பா ரமேஷ், ரெண்டு பேரும் சந்தோஷப்படுற மாதிரி நானே சொல்றேன். இருங்கப்பா. குப்புசாமி, நான் என் மகனை மெட்ராஸில் மெடிக்கல் காலேஜில் தான் சேர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன். அதான் குப்புசாமி, என் தாய் மாமா டாக்டர் அமைச்சவாயன் தான் அந்த காலேஜில் ஜீனா இருக்காரு. அவர்கிட்ட நான் நம்ம ராஜேஷ் ரமேஷ் ரெண்டு பேரையும் மெடிக்கல் காலேஜ் சேர்க்கறதுக்காக சொல்லி வச்சிருக்கேன். அவரும் சரின்னு சொல்லியிருக்காரு.
3: ஐயா நிஜமாவா? எனக்குமா சொல்லி வச்சிருக்கீங்க? நம்ம ராஜேஷுக்கு சீட் சொல்றது நியாயம். நீங்க பணம் கட்டி படிக்க வைப்பீங்க, எங்க அப்பா எனக்கு எப்படிங்க பணம் கட்டுவாரு?
2: பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் ஒன்றும் பேசக்கூடாது. நான் யார்கிட்டையும் சொல்லியே தவிர நானும் ஒரு வருஷமா இந்த முடிவில் தான் இருக்கேன். ரமேஷே, நீயும் என் மகன் ராஜேஷ் கூடவே மெட்ராஸில் மெடிக்கல் காலேஜில் சேர்க்குற ஏற்பாட்டை நானே பார்த்துக்கிறேன். அதே மாதிரி படிப்பு முடிகிற வரைக்கும் எல்லா செலவையும் ரெண்டு பேர்த்துக்கும் சேர்த்து நானே பார்த்துக்கிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல துணையாக இருந்து படித்து நல்லபடியாக பட்டம் வாங்கி இங்கே வர வேண்டியது உங்கள் வேலை, புரியுதா? அப்போ தான் அவரை 15ஆம் தேதி மெட்ராஸ் போய் சேரணும். அங்கே ஹாஸ்டலில் தங்கிறதுக்கு வேணுங்கிற எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன். அம்மா யசோதே, பேரவிலேருந்து 10,000 ரூபாய் எடுத்துக்கோமா. அங்கே ஹாஸ்டலில் தங்குறது தேவையான எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. பணம் 10 லட்சம்னா இன்னும் கேளுங்கப்பா, நான் தரேன்.
3: சரிங்க ஐயா, வாங்கிக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா.
4: டே ரமேஷ், அப்பா என்கிட்ட போன வாரம் தான் சொன்னார், அதாவது ரிசல்ட் வரட்டும், உனக்கும் ரமேஷுக்கும் மேல் படிப்புக்கு ஏதாவது வழி செய்யணும்னு சொன்னார்டா. ஆனால் இப்போ தான் தெரியுது ரெண்டு பேருக்குமே மெடிக்கல் சீட்டு வாங்கி வச்சிருக்கிறாரு.
2: என்ன குப்புசாமி அப்படி பார்க்குற?
0: ஐயா, இந்த ஏழை குடும்பத்துக்கு நீங்கள் செஞ்ச இந்த உதவிக்கு எப்படிங்க நான் நன்றி சொல்வேன்? எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்நாள் முழுசும் என் குடும்பம் பூரா உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் ஐயா. அப்போ நாங்கள் வாட்டுங்களா ஐயா?
2: வாங்க.
3: கூப்பிடுங்க. அதுதான் எனக்கும் சந்தோஷம். டாக்டருக்கு பணம் கட்டி என்ன படிக்க வச்சது நீங்க தான் ஐயா. இந்த நன்றியை நான் என் வாழ்நாள் முழு மறக்க மாட்டேன்.
2: ரமேஷ், என்னதான் நான் செலவு பண்ணாலும் நீ நல்லபடியா படிச்சு முடிச்சுட்டு வெற்றியோட வந்ததுல எனக்கு சந்தோஷம்பா. யசோதே, நம்ம பையன் ராஜேஷ் மாடியில் இருக்கான், கூப்பிடு. குப்புசாமி ரமேஷ் வந்திருக்காங்கன்னு
1: சொல்லுமா. ரமேஷும் அவங்க அப்பாவும்
2: வந்திருக்காங்க. செய்தி ஒன்று, தம்பி ராஜேஷ கோயம்புத்தூர்ல ஒரு சின்ன ஆஸ்பத்திரி, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தான், அங்க வேலைக்கு வர சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. நாளைக்கு ராத்திரி இங்க இருந்து கிளம்பி திங்கக்கிழமை கோயம்புத்தூர்ல வேலையில சேரணும். அதனால நாளைக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட கிளம்பி வாங்கப்பா. தம்பி கூட்டிட்டு போய் வேலையில ஜாயின் பண்ணிட்டு வந்துடலாம்.
0: அப்படிங்களா ஐயா, ரொம்ப

0: ரொம்ப சந்தோஷம், நாங்க கட்டாயம் வந்துடுறோங்க.
1: அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் ஐயா.
0: என்னங்க ஐயா?
1: அதாவது டாக்டர் படிப்பு படிச்சு முடிச்சுட்டா என் மாமன் ராஜேஷ் இங்க என் கூடவே இருப்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவனுக்கு படிப்பு முடிஞ்சதும் உடனே வேலையை வந்துருச்சு, அதுவும் கவர்மெண்ட் வேலையை வந்துருச்சு. அதால ரமேஷ், உனக்கு கவர்மெண்ட் வேலை வர வரைக்கும் நீ வீட்டில் இருக்கிறத விட நம்ம ஆஸ்பத்திரிக்கு எனக்கு துணையா இருக்கிறியாப்பா.
2: ஐயா வரேங்க ஐயா, அதுதான் எனக்கு சந்தோஷங்க ஐயா, இதில் எனக்கு பெருமை என்ன ஐயா?
1: ஏம்பா குப்புசாமி, நீ என்னப்பா சொல்ற? வர வாரத்துலேருந்து நம்ம ஆஸ்பத்திரியில் சின்ன டாக்டரா என் கூட வேலை பார்க்க போகிறான், உனக்கு சம்மந்தமா?
0: ஐயா என்கிட்ட கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் சொன்னால் சரிதாங்க ஐயா. இதை விட எங்கள் குடும்பத்துக்கு வேற பாக்கி என்னங்க இருக்கு? ரொம்ப நன்றிங்க ஐயா.
3: டே ரமேஷே, இப்போ யார் அதிர்ஷ்டசாலின்னு பார்த்தியா? நம்ம ரெண்டு பேருமே ஒன்றா தான் படித்தோம், ஆனால் எனக்கு கவர்மெண்ட்டு வேலைங்கிற பேரில் தூரத்து ஊரில் அறிமுகமே இல்லாத இடத்துல தெரியாத ஜனங்கிட்ட புது முகங்களை பார்த்துக்கிட்டு வேலை பார்க்க போகிறேன். ஆனால் உனக்கு பாடுறா ரமேஷே, நம்ம சொந்த ஊர்லேயே அதுவும் 30 வருஷமாக ஜனங்கிட்ட நல்ல பேர் வாங்கினேன், பெரிய டாக்டர்கிட்ட அசிஸ்டன்ட் டாக்டர் வேலையில் நீ சேர போகிற. இப்போ சொல்கிறா யார்ரா பெரிய டாக்டர்? நீ தாண்டா ரமேஷ் பெரிய டாக்டர்.
2: ராஜேஷ் நீ சொல்கிறது உண்மைதான், எனக்கு இது ரொம்ப சந்தோஷம்தான். என் வாழ்க்கையில் விளக்கேற்றி வச்ச தெய்வத்துக்கு கூடவே இருந்துக்குவேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க.
4: ஏங்க ஏங்க, இங்கே வாங்களேன். நம்ம குப்புசாமியும் அவர் மகன் ரமேஷ் அவங்க பேரன் எல்லாம் வந்திருக்காங்க, கீழே இறங்கி வாங்க.
1: வரமா,
4: ரெண்டு பேரும் உட்காருங்க. ஐயா மாடியிலேருந்து வந்துட்டு இருக்காங்க, உட்காருங்க.
0: சரிங்கம்மா.
1: வாயா குப்புசாமி. தம்பி ரமேஷ்.
0: ஐயா வணக்கமுங்க.
1: என்ன ஞாயிற்றுக்கிழமை வீட்டு பக்கம் அப்பா அம்மாவும் வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்?
2: ஐயா நம்ம சின்னையா மனைவி மகளோட நேற்று வந்ததாக கேள்விப்பட்டேயா, அவங்கள பார்த்துட்டு போகலாம் தான் வந்தேன்.
1: ஓ நல்லது, அவங்கள வர சொல்ல எதுங்க. யசோத நம்ம ராஜேஷியும் பருவக பேத்தி ஏதாவது கேள்வி அறிஞ்சு வர சொல்லுமா?
4: இதோ வரங்க சொல்ற. ராஜேஷே ராஜேஷே கொஞ்சம் கீழே வாப்பா.
5: இதோ வரம்மா. ஹலோ ரமேஷ், எப்படிடா இருக்க? உன் ப்ரொஃபஷன்லாம் எப்படி இருக்கு? ஆமா கூட யாரு?
2: இவன் தான் என் மகன், பேரு அமரன். அப்புறம் உன் ப்ரொஃபஷன்லாம் எப்படி போகுது?
5: எல்லாம் நல்லா போகுதுடா. கோயம்புத்தூர்ல ஜனங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப மரியாதையாக தான் பேசுவாங்க.
2: அது உண்மைதான் ராஜேஷ், அதான் உன் பேச்சிலேயே தெரியுதே. நீ அங்கே வேலை போய் இப்போ எவ்வளோ வருஷம் ஆகுது?
5: ம், நான் வேலைக்கு போனது நேற்று முந்தா நாள் மாதிரி தான் தோணுது, ஆனால் ஓட்டமாக 8 வருஷங்கள ஓடி போச்சு. இந்த 8 வருஷத்தில் நான் இப்போ 3வது ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குறேன். காலம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு.
2: உண்மைதான் உண்மைதான், என் மகன் அமரன் வயசு 5 முடிஞ்சு 6 தொடங்குது, அடுத்த வாரம் ஸ்கூலில் சேர்க்கலாம் தான் இருக்கேன். உன் பொண்ணுக்கும் பள்ளிக்கூடம் சேர்க்குற வயசு வந்திருக்குமே.
5: ஆமாண்டா ரமேஷ், இப்போ நாங்கள் இங்கே வந்ததே முக்கியமாக என் பொண்ணு அமலாவை இங்கேயே பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலான்னு தான் வந்தோம்.
2: ரொம்ப அருமையான முடிவு எடுத்தேன். தாத்தா பாட்டிக்கும் பேத்தியை கொஞ்சத்துக்கு ஒரு வாய்ப்பாயிடுச்சு இது. நீ அமலாவை இங்கேயே விட்டுட்டு போ, நானும் அப்பாவும் கலந்து பேசி நல்ல ஸ்கூல் எதுன்னு விசாரித்து குழந்தைங்களை ரெண்டு பேரையும் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டு கொண்டு வர்றதையும் நானே பார்த்துக்கிறேன். நீ உன் வேலையை அங்கே சந்தோஷமாக பாரு.
5: ரொம்ப தேங்க்ஸ்டா ரமேஷே. நீங்கள் இங்கே இருக்கும்போது நான் ஏன் கவலைப்பட போகிறேன்? நீயும் உங்கள் அப்பா குப்புசாமியும் எங்கள் குடும்பத்தை பத்திரமாக பார்த்துக்கிறதுனால தான் எங்கள் அப்பா அம்மாவை பற்றி கவலையே இல்லாமல் நான் ஏன் வேலையை பார்த்துட்டு இருக்கேன்?
2: அதே போல் எங்களை நம்பி விட்டுட்டு போ, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம். சரி நாங்கள் போயிட்டு வரோம்.
5: சரி நல்லது ரமேஷ்.
0: ஐயா ஐயா குப்புசாமி வந்திருக்கேன் ஐயா.
6: அம்மா மாமா எந்திரிங்க மாமா, மணி 9 ஆகுது, இன்னும் நீங்கள் குளிக்கணும் சாப்பிடணும் இவ்வளோ வேலை இருக்கு. குப்புசாமி அங்கே வேறு வந்திருக்காங்க, முதல்ல போய் அவரை பார்த்து என்ன சங்கதின்னு கேளுங்க மாமா.
1: ஏமா என்னை எழுப்புற, நான் சாப்பிட்டு என்ன பண்ண போகிறேன்? இந்த வரேன் பாப்பா. குப்புசாமி இந்த பிள்ளைக்கு என்னால் எவ்வளோ பெரிய பத்தியா, 9 மணி ஆகிடுச்சு சாப்பிடணும் எழுப்புது, நான் சாப்பிட்டு என்ன பசிக்க போகிறேன். கடவுள் என்ன மாதிரி இங்கே வச்சுக்கிட்டு

0: சோதிக்க பார்க்கறான்பா. அதான் கடவுளுக்கே கண்ணே இல்லையே, ஏன் தான் இப்படி சோதிக்கிறானோ?
1: ஐயா நீங்க கலங்காதீங்க, ஐயா கலங்காதீங்க. நீங்க ஊர் ஜனங்களுக்கு நல்லது தான் செஞ்சீங்க, ஆனா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற கடவுள் உங்க குடும்பத்துக்கு இப்படி சோதனை மேல சோதனையா கொடுக்கிறானே.
0: குப்பசாமி, நான் என்ன சொல்ல, எங்களுக்குன்னு ஒரே ஒரு மகனை கொடுத்தார் கடவுள். ஓ மகனையும் அவனையும் ஒன்றா சேர்த்து தான் டாக்டர் படிக்க வச்சேன். வேலைக்கும் போனான், கல்யாணம் பண்ணி அவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. வெண்ணை திரண்டு வர நேரத்தில் பானை ஒழிஞ்சிருந்த மாதிரி. 1 வருஷத்துக்கு முன்னால் காலையில் டியூட்டிக்கு காலில் போயிட்டு இருந்த என் மகனை என் மனா வந்து லாரிக்காரன் இடிச்சு சாவடிச்சான் உலகார பார்த்து. சரி, அவன் தான் போனாலேன்னு கொஞ்சம் மனசு தேடி வந்த நேரத்தில் எனக்கு ஒத்தாசையாக இருந்த மனைவி ஒரே ராத்திரியில் நெஞ்சி வலிக்குதுன்னு சொல்ல 1 மணி நேரத்தில் ஹார்ட் அட்டாக்கு வந்து அந்த மவராசியும் கடவுள் கூப்பிட்டுக்கிட்டாரு. ஏன்பா குப்பசாமி, எல்லாத்தையும் கூட இருந்தாலும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் என்னதான் பண்ணேன், எனக்கு ஏன் இப்படியா நடக்குது?
1: ஐயா, ஐயா உங்க நிலைமையை நினைச்சா மனசே தாங்கல ஐயா, தாங்க. நீங்க செஞ்ச தர்மம் உங்க தலைய காக்குங்க ஐயா, காக்கும் ஐயா. ஐயா அழுவாது அழுவாது, தைரியமா இருங்க ஐயா, கலங்காதீங்க ஐயா, கலங்காது.
2: ஐயா நம்ம சின்னையா இருந்ததுனால இந்த 3 வருஷமா நீங்கள் சரியாக ஆஸ்பத்திரிக்கே வரலங்க ஐயா. ஐயாவை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தான் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வர்ற பேஷண்ட்ஸை பார்த்துக்கிட்டு தான் ஐயா வரேன். ஆனாலும் நீங்கள் வரலன்னு ஏமாந்து போய்ட்றாங்க ஐயா. ஐயா இன்னொரு சமாச்சாரங்க, நம்ம ஊர்லேயே மேற்க விஜயபுரம் பகுதியில் ஆத்தூர்காரர் டாக்டர் ராஜேந்திரன் போன வாரத்தில் புதுசாக கிளினிக் திறந்துருக்காருங்க ஐயா.
0: ரமேஷ் என்ன சொல்கிற, புது ஆஸ்பத்திரியா திறந்துருக்காங்க? பேர் ராஜேந்திரனா?
2: ஆமாம் ஐயா. ஐயா இந்த 1 வருஷமாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கமே வரலையா, அதனால் நிறைய பேஷண்ட்டுங்க நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து வந்து பார்த்துட்டு ஏமாந்து ஏமாந்து போகிறாங்க ஐயா. அதுக்கு நான் ஒரு யோசனை சொல்கிறேன் ஐயா, நீங்கள் ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கள் ஐயா. உங்கள் பேருள்ள முதலெழுத்து ஜி, அப்பா பேருள்ள முதலெழுத்து கே, ரெண்டையும் சேர்த்து ஜிகே ஹாஸ்பிட்டல் போர்டு மாட்டி வர திங்கக்கிழமை காலையில் ஹாஸ்பிட்டலில் திறந்து வைக்கலாம் ஐயா. நீங்கள் முடிகிற வரைக்கும் வாங்க, உங்களை நம்பி வர பேஷண்ட்கள் ஏமாற வேண்டாங்க ஐயா.
1: ஆமாங்க ஐயா, தம்பி சொல்ற மாதிரி இந்த ஊர்ல நீங்க சேர்த்து வச்சு பேரும் புகழும் மறையக்கூடாதுங்க, ஆஸ்பத்திரிக்கு வாங்க ஐயா.
0: நீங்க ரெண்டு பேரும் சொன்னது கரெக்ட், வீட்டிலேயே முழங்கி கிடக்கலாம்னு நினைக்கிறேன். நான் வரேன்பா. நீங்க சொன்ன மாதிரி திங்கட்கிழமை ஜிகே ஆஸ்பத்திரியை திறந்துடலாம். ஓகேவா?
1: ரொம்ப நன்றிங்க ஐயா, நாங்க வரட்டுங்களா ஐயா?
2: அப்பா அப்பா ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும்ப்பா.
1: என்னப்பா சொல்லு.
2: டாக்டர் கணேசையார் அவர் பேரு ஓம் பேரு சேர்த்து ஜிகே ஹாஸ்பிட்டல் திறந்து இப்ப 5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு.
1: ஆமாப்பா, அதான் தெரியுமா எனக்கு.
2: அவரு வந்த பணத்தை கையாலே தொடறது இல்லப்பா.
1: அப்படியா?
2: அவரால் முடிஞ்ச அளவுக்கு வைத்தியம் பார்க்கறாரு. எனக்கும் சர்வீஸ் 15 வருஷம் ஆயிடுச்சுப்பா. ஜனங்க நிறைய வர்றாங்கப்பா, தினமும் வர்ற பணத்துல செலவு போக மிச்ச பணத்தை பேங்க்ல போட்டுட்டு வரேன்ப்பா.
1: அப்பா ரமேஷ், ஐயா வீட்டில் குடும்ப செலவுக்கு என்ன ஐயா பண்ணுறாங்க?
2: அப்பா ஐயாவோட மருமக விமலா அம்மா கிட்ட சொல்லிட்டேன்ப்பா, உங்கள் வீட்டுக்கு என்னென்ன தேவைன்னாலும் ஆஸ்பத்திரியோட கேஷியர்கிட்ட சொல்லிக்கிங்க, அவர் உங்களுக்கு எல்லா உதவியும் செய்வார்.
1: அப்படியா, ரொம்ப சந்தோஷமா ரமேஷ். உண்மையிலே ஐயா கணேசன் அந்த காலத்தில் ஒன்னையும் படிக்க வச்சு ஆளாக்குனார். நீ இருக்கிற வரைக்கும் அவர் குடும்பத்தை காப்பாற்றுற கடமை உனக்கு இருக்குதுப்பா, நல்லா பார்த்துக்கப்பா. நீ சொல்கிறத பார்த்தா ஆஸ்பத்திரியே உன்னை நம்பி வாங்கிட்டு ஒப்பு கொடுத்துருக்கார். அந்த நல்ல மனுஷன் செய்திருக்கும் உதவிக்கெல்லாம் நாம் எந்த வழியில் நன்றி காட்ட போகிறோம்னு எனக்கே தெரியலப்பா.
2: அப்பா நான் நம்ம குடும்பத்தை பற்றி கவலைப்படுறதை விட ஐயாவோட குடும்பத்தை பற்றி தான் ரொம்ப கவலைப்படுறேன்.
1: ஆஹா ரமேஷ், கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா.
2: அப்பா இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல

0: நம்ம அமரனும் ஐயாவோட பேத்தி அமலாவும் ஸ்கூல் படிப்பு முடிச்சுட்டாங்க. நல்ல மார்க் எடுத்து ரெண்டு பேருமே பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே எங்கூட படித்த டாக்டர் வெங்கடேசன் கோயம்புத்தூரில் சொந்தமாக மெடிக்கல் காலேஜ் நடத்திட்டாருப்பா. அவர்கிட்ட சொல்லி ரெண்டு சீட் வாங்கிறதுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்கேன்ப்பா. அது சம்மந்தமாக நம்ம பெரியாகிட்ட பர்மிஷன் வாங்கினா மட்டும் போதும்ப்பா, அவங்கள சேர்த்துடலாம்ப்பா. அங்கே சேர்க்குறது விஷயமா இப்போவே நம்ம விமலாமாவுக்கு ஃபோன் போட்டு பேசலாம்ப்பா.
1: இப்போ நீ அவங்க ரெண்டு பேரையும் காலேஜில் சேர்க்கறது ரொம்ப நல்ல விஷயம். கடவுள் நன்றி செலுத்த நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கார் ரமேஷ். நீ கேளுப்பா விமலா அம்மா கிட்ட, நீ கேளு.
0: ஆமாப்பா, இப்பவே விமலா அம்மாவுக்கு நான் ஃபோன் போடுறேன்ப்பா. ஹலோ விமலா அம்மாவா? அம்மா அம்மா, நான் தான் டாக்டர் ரமேஷ் பேசுறேன்மா.
2: அம்மா, நான் விமலா தான் பேசுறேன். சொல்லுங்க டாக்டர், நல்லா இருக்கீங்களா? என்ன காலையில ஃபோன் பண்ணிருக்கீங்க, ஏதாவது முக்கியமான செய்தியா?
0: ஆமாங்கம்மா, ரொம்ப முக்கியமான விஷயம்தான். என் கூட படித்த டாக்டரு கோவையில் சொந்தமாக மெடிக்கல் காலேஜ் நடத்துகிறாருமா. அவர்கிட்ட ஃபீஸ் இல்லாமல் ரெண்டு சீட்டு வாங்கியிருக்கேம்மா. ஹாஸ்டல், புஸ்தகத்துக்கு பணம் கட்டினா மட்டும் போதும், பேங்க்கில் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருக்கேன். பெரிய ஐயாட்ட சொல்லி அமலாவுக்கும் கொஞ்சம் பர்மிஷன் வாங்கிட்டு கொடுமா.
2: ஓஹோ, அப்படியா? சரி, காலையிலே ரொம்ப நல்ல செய்தி தான் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் ஒரே ஒரு நிமிஷம் லைனில் இருங்க, நான் மாமா கிட்ட கேட்டு வந்துறேன். மாமா இங்க தான் இருக்காங்க. ஹலோ டாக்டர், நான் பேசுறது கேக்குறீங்களா?
0: ஆ, கேக்குதுமா, கேக்குது.
2: மாமா கேட்டுட்டேன் டாக்டர், ரொம்ப சந்தோஷமா சொல்லி சேத்துற சொல்லிட்டாரு டாக்டர்.
0: சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா, சேத்துறோம்மா. சரிங்கம்மா, நான் இப்ப போன் வச்சிரறேம்மா.
1: ஐயா ஐயா, குப்புசாமி வந்திருக்க ஐயா. வணக்கம்ங்க. வணக்கம்.
3: பாப்பா வா. குப்புசாமி, என்னப்பா ரொம்ப நாள் ஆலையை காணும், பார்க்கவே முடியல. சரி உட்காருப்பா.
1: ஐயா வயசாகுது இல்லைங்களா, அதனால அதிகமா வெளியில வர்றது இல்லைங்க ஐயா.
3: அது யாரு பின்னால? உங்க மகன் பேரன் எல்லாமே வந்திருக்காங்க போல இருக்கு.
1: ஆமாங்க ஐயா, என் பேரனையும் உங்க பேச்சு அமலாவையும் இப்பதான் காலேஜில் சேர்த்துட்டு வந்த மாதிரி இருக்கு. கடை கடந்து காலம் ஓடி போச்சுங்க.
3: முக்கிய விஷயம் பேசணுமா?
1: ஆமாங்கய்யா, என் மாவன் டாக்டர் ரமேஷ் தான் ஐயா கிட்ட ஆஸ்பத்திரி விஷயமா பேசணும்னு சொன்னான். அதான் வந்திருக்கேன். நீங்களும் வாங்க, முக்கியமான விஷயம், நீங்களும் கேளுங்க. சொல்லுப்பா ரமேஷ்.
0: ஐயா, நம்ம அமலா அமரன் ரெண்டு பேத்தையும் அமெரிக்காவில் ஹார்ட் சம்மந்தமாக 2 வருஷம் கோர்ஸ் இருக்கியா, அதில் சேர்க்கறதுக்கு எழுதி போட்டு அதுக்கு அட்மிஷனும் கிடச்சிருக்கியா. அங்கவங்க படிக்கிறதுக்கு கட்ட வேண்டிய பணத்தையும் நான் சேர்த்து வச்சுருக்கேயா. அங்கே சேர்க்கறதுக்கு நீங்கள் கொஞ்சம் பர்மிஷன் தரணும் ஐயா.
3: ரமேஷ், ஆஸ்பத்திரியை போட்டியில் வின் பண்ணுறதுக்கு இந்த யோஜனை பிரமாதமாக இருக்கு. ஆமாம், தேவையான பணம் அதிகமாக இருக்குமே, எவ்வளோ சேர்த்து வச்சுருக்க?
0: ஐயா, மொத்தம் 50 லட்சம் வேணுங்க. நான் ஆஸ்பத்திரி வருமானத்தில் மிச்சம் பண்ணி சேர்த்து வச்சது 60 லட்சத்துக்கு மேலே இருக்கியா.
3: அப்படியா? சரி ரமேஷ், ரொம்ப சந்தோஷம். பிள்ளைங்க சம்மதிச்சா, படிக்க வேண்டியது தானே?
0: ஐயா, இன்னொரு முக்கியமான விஷயம் ஐயா, எங்கள் அப்பா சொல்லுவார்.
1: ஐயா, நம்ம பேர பிள்ளைங்களை அமெரிக்காவுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். இன்னொரு சின்ன விஷயம்.

0: குப்புசாமி என்ன பேசுறது? கல்யாணம் அது இது, அதாவது என் பேத்திய ஓம் பேரனு கட்டி வைக்கிறதா? ஏயா குப்புசாமி, என்ன என்ன கால கொடுமை, நீ யோசிக்கணும். எப்படி இந்த வார்த்தை நீ சொல்ற? சொல்லு
1: மாமா. மாமா ஏன் கோபப்படுறீங்க? நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேங்க மாமா. குப்புசாமி அங்கிள், நீங்களும் உங்க மகனும் இப்போதைக்கு கிளம்புங்க. மாமா கிட்ட நான் பேசி முடிவெடுக்கணும். அவருக்கு பூரா விஷயமும் தெரியாது. நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க, நான் பேசிட்டு உங்களை
2: கூப்பிடுறேன்.
1: மாமா, மாமா வாங்க மாமா, டிஃபன் சாப்பிடுங்க மாமா.

0: இதோ வரமா. இந்த குப்புசாமியும் டாக்டர் ரமேஷும் வந்துட்டு போனதுலேருந்து எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குமா. இவ்வளவு நாளாக நம்ம வயலில் வேலை பார்த்துட்டு இருந்த குப்புசாமி இப்போ நம்ம பேத்திய பொண்ணு கேட்குற அளவுக்கு வந்துட்டானா? அதை நினைக்க நினைக்க கோபம் கோபமாக வருதுமா.
1: மாமா கோபப்படாதீங்க, அமைதியாக இருங்க. உங்களுக்கு சில விஷயம் தெரியும், சில விஷயம் தெரியாதுங்க மாமா.
0: என்னம்மா சொல்ற?
1: ஆமாம் மாமா, நம்ம குடும்பத்தில் அடுத்தடுத்து நடந்த சோகத்தால் நீங்கள் மனசொடைஞ்சு போயிருந்தீங்க. அதனால் சில செய்தியை உங்ககிட்ட சொல்லுவேன், சில செய்தியை சொல்ல மாட்டேன். நம்ம குடும்ப தேவைகளை அவங்க தான் மாமா பார்த்துக்கிட்டாங்க.
0: என்னம்மா சொல்ற?
1: ஆமாம் மாமா, நம்ம அமலாவை கூட அவங்க தான் மாமா படிக்க வச்சாங்க. நம்ம கஷ்ட காலத்தில் நம்ம சொந்தக்காரங்க யாருமே உதவலை மாமா. குப்புசாமி அங்கிளும் அவங்க மகனும் இல்லைன்னா நம்ம நிலைமை ரொம்ப மோசமாக போயிருக்கும் மாமா, ரொம்ப மோசமாக போயிருக்கும். அமலா அமர திருமணத்தை பற்றி அவங்க எங்கிட்ட பேசினப்ப எனக்கும் கோபமாக தான் மாமா இருந்துச்சு. ஆனால் யோசிச்சு பார்த்தா அந்த கோபம் தப்புன்னு தோணுது மாமா. அமலாவுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் துணையாக இருக்கணும்னு அவர் முடிவு செஞ்சுதான் இதை அவங்க அப்பா மூலியமா என்கிட்ட பேச செஞ்சார் மாமா.
0: அப்படியா?
1: ஆமாம் மாமா. அமலாவும் அமரனை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கா மாமா. ஏன் மாமா அவங்க ரெண்டு பேரும் நம்ம சேர்த்து வைக்கக்கூடாது? அமரனோட பெஸ்ட் சாய்ஸ், வேறு என்ன மாமா இருக்க முடியும்?
0: நான் பழங்காலத்து சூழ்நிலையை நினச்சிட்டு வாழ்ந்துட்டேம்மா. ஆனால் எல்லா சூழ்நிலையும் நல்லா பார்த்து எது நல்லதுன்னு தேர்ந்தெடுக்கிற அறிவாற்றல் உனக்கு இருக்குமா? உன் முடிவே எனக்கு சரின்னு தெரியுமா.
1: மாமா ரொம்ப சந்தோஷம் மாமா, ரொம்ப சந்தோஷம்.
0: அம்மா ஒரு விஷயமா, மனசு சாயும் போதெல்லாம் தாங்கி பிடிக்கிறவங்க தான் மனுஷங்க. அந்த மனுஷங்க உள்ளம் தான் உயர்ந்த உள்ளம். அந்த உள்ளம் அவங்களுக்கு இருக்குன்னு நல்லா புரிய வச்சிட்டம்மா. அவங்கள வர சொல்லு, நாளைக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவோம்.
1: சரிங்க மாமா, நீங்கள் சம்மதித்த செய்தி அவங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மாமா. காலையிலேயே அவங்கள வர சொல்லிடுறேன் மாமா.

0: நான் குப்புசாமி வந்திருக்கேன் ஐயா.
1: யாரு குப்புசாமியா? வாப்பா வாப்பா உள்ள வா உள்ள வா.
0: வணக்கம்.
1: வாங்க வாங்க குப்புசாமி. உட்கார் விமலா. குப்புசாமியும் டாக்டர் ரமேஷும் வந்திருக்காங்கம்மா. ரெண்டு பேரும் காபி எடுத்துக்கலாமா? வாங்க உட்காருங்க. குப்புசாமி நீங்க என் சம்பந்திங்கிற முறையில முதல்ல இந்த காப்பியை குடிங்க.
0: குடிக்கிறையா
1: ரமேஷ்? நீ எங்க வீட்டு பிள்ளைப்பா, காப்பியை குடிப்பா. குப்புசாமி நீ என் பால்ய காலத்து சிநேகிதன். என் மேலையும் என் குடும்பத்து மேலையும் பாசம் காட்டி பழகின நல்ல நண்பன். ஆனா உன் மம ரமேஷ் என்னைக்கோ செஞ்ச சின்ன உதவிய இன்னைக்கு வரைக்கும் மனசுல வச்சுக்கிட்டு நன்றி காட்டி உதவியும் செஞ்சுட்டு வரானே, அந்த உயர்ந்த உள்ளத்தை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா. அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும்பா. அந்த நன்றிக்கு நாங்க காட்டுற நன்றியா ரமேஷ். நீ நினைக்கிற மாதிரியே என் பேத்தி அமலால உன் மகன் அமரனுக்கு சந்தோஷமா கல்யாணத்தை நல்ல முறையில முடிச்சு அவங்க ரெண்டு பேரையும் புருஷன் முண்டாட்டியார் அமெரிக்காவுக்கு அனுப்பி படிக்க வைக்க எனக்கு முழு மனசு சந்தோஷம்பா.
2: ஐயா உங்க பெரிய மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் ஐயா.
0: ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி.
3: சரி சரி, மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் நன்றி சொல்லிக்கிட்டது போதும். உடனே அமர அமலா கல்யாணத்தை முடிக்கணுங்க. சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க.
0: சீக்கிரமே கல்யாணத்துல முடிச்சிடுங்கம்மா.
1: அப்புறமா சொல்லுமா.
4: நேர்கள் இதுவரை கேட்டது உயர்ந்த உள்ளங்கள் நாடகம். எழுதியவர் கல்லை வி கோவிந்தராஜன் என்கிற வி கோவிந்தராஜலு. இந்நாடகத்தில் நடித்துள்ளவர்கள் டாக்டர் கணேசனாக ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி, டாக்டர் கணேசனின் மனைவி யசோதை அம்மாளாக எஸ் சாந்தி என்கிற பாரதி, விவ

0: விவசாயி குப்புசாமியாக லிங்கன் மணி, டாக்டர் கணேசனின் மகன் டாக்டர் ராஜேஷாக ஜி வாசுதேவன், டாக்டர் ராஜேஷின் மனைவி விமலாவாக பிரீத்தி என்கிற வீரமணி விஜயகுமார், குப்புசாமியின் மகன் டாக்டர் ரமேஷாக எம் வைத்தியநாதன் ஆகியோர் நடித்துள்ளனர். அமைப்பில் உதவி தி பத்மபிரியா. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது. நேர்களே, இன்று பிற்பகல் 12:30 பன்னிசை மாலை புரசை இ அருணகிரி அவர்கள் பாடியுள்ள அருணகிரிநாதர் திருப்புகள் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம், 2:15 என்றும் இனியவை, 2:35 சேர்ந்து செய் பாடற் பயிற்சி சென்னை அஞ்சல். வருவது பன்னிசை மாலை.

இன்றைய பன்னிசை மாலையில் புரசை இ அருணகிரி அவர்களின் பாட்டு இடம்பெறுகிறது. தொடக்கமாக ஐங்கரணை ஒத்த எனப்படும் அருணகிரிநாதர் திருப்புகழ்.

ஆகாஷ்வாணியின் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் பன்னிசை மாலை இது. பன்னிசை மாலையில் அடுத்து காதின் மணி ஓலை என தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ்.

இன்றைய பன்னிசை மாலையில் புரசெய்யி அருணகிரி அவர்கள் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா காந்தியடிகளின் பிறந்த நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். காந்தி ஜெயந்தியையொட்டி நாடு முழுவதும் இன்று சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெறுகின்றன. ஃப்ளை துபாய் விமானத்தை பத்திரமாக தரையிறக்கி 174 பேரை காப்பாற்றிய இந்தியாவை சேர்ந்த கேப்டன் ஸ்மித் மச்சாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு கனடா துணை நிற்கும் என்று அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு மணீந்தர் சிந்து கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் வில்வித்தை ரீகர்வ் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் 157வது பிறந்த நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. புதுதில்லியில் உள்ள ராஜ்காட்டில் தேசப்பிதா காந்தியடிகள் சமாதியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மலர் அஞ்சலி செலுத்தினர். அங்கு நடைபெற்ற சர்வசமய அமைதி பிரார்த்தனையில் குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால், தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோரும் மலர் அஞ்சலி செலுத்திய பின் சர்வசமய அமைதி பிரார்த்தனையில் பங்கேற்றனர். நாடாளுமன்றத்தில் உள்ள மகாத்மா காந்தி, லால் பகதூர் சாஸ்திரி சிலைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு ஜே பி நட்டா, திரு கிரண் ரிஜிஜு, திரு அர்ஜுன் ராம் மேக்வால், டாக்டர் ஜிதேந்திர சிங், டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் மற்றும் பள்ளி மாணவர்கள் அஞ்சலி செலுத்தினர். இதனிடையே காந்தியடிகள் பிறந்த நாள் மற்றும் காமராஜர் நினைவு நாளையொட்டி தூத்துக்குடியில் இன்று கல்லூரி மாணவ மாணவியர் பங்கேற்ற மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. மகளிருக்கான அதிகாரத்தை உறுதி செய்யும் வகையில் இது நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தூத்துக்குடியில் காந்தி ஜெயந்தி, காமராஜர் நினைவு தினத்தை முன்னிட்டு பெண்ணின் சமத்துவத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. கல்வி பெறும் உரிமை தொடங்கி வேலைவாய்ப்பு, தொழில் முனைவு, அரசியல் பங்கேற்பு, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் என அனைத்து துறைகளிலும் பெண்களின் பங்களிப்பு தொடர்ந்து அதிகரிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தூத்துக்குடி காமராஜ் கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் சார்பில் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி கடற்கரை சாலையிலிருந்து 18 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள், 18 வயதுக்கு கீழ் ஆண்கள், 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள், 18 வயதுக்கு கீழ் பெண்கள் என 4 பிரிவுகளில் இந்த மாரத்தான் நடைபெற்றது. கடற்கரை சாலையிலிருந்து தொடங்கிய மாரத்தான் ஜார்ஜ் ரோடு, திருச்செந்தூர் சாலை, துறைமுக சாலை வழியாக 7 கிலோமீட்டர் தூரம், 5 கிலோமீட்டர் தூரம் என இந்த ஓட்டமானது நடைபெற்றது. இதில் ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன்.
0: காந்தி ஜெயந்தியையொட்டி நாடு முழுவதும் இன்று சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் இதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளது. நடப்பாண்டிற்கான அனைவரின் முயற்சிகள் அனைவருக்கான வளர்ச்சி என்ற இயக்கம் இன்று தொடங்கப்படுவதாகவும் அந்த அமைச்சகம் அறிவித்துள்ளது. கிராமப்புற மக்களின் வளர்ச்சிக்காக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் பஞ்சாயத்து அமைப்புகளை வலுப்பெற செய்வது மற்றும் கிராமப்புறங்களில் மக்களுக்கான சேவைகளை விரிவுபடுத்துவது உள்ளிட்ட நோக்கங்களுடன் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த நாளும் இன்று கொண்டாடப்படுகிறது.

புதுதில்லியில் உள்ள விஜய் காட்டில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது பேசிய அவர், நாட்டின் வலிமை மிக்க தலைவராக விளங்கிய லால் பகதூர் சாஸ்திரி பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் துடிப்புடன் செயல்பட்டவர் என்று கூறியுள்ளார். மனித குலத்தின் மேன்மைக்காகவும் ஒற்றுமைக்காகவும் பாடுபட்டவர் என்றும் நாட்டிற்காக கடுமையாக உழைத்தவர் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். லால் பகதூர் சாஸ்திரியின் தலைமைத்துவம் இந்தியாவின் பயணத்திற்கு வலு சேர்த்ததாகவும் அவர் கூறினார். ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற முழக்கத்தை மக்களிடையே எடுத்துச் சென்று நாட்டை காக்கும் வீரர்கள் மற்றும் மக்களுக்கான உணவை உற்பத்தி செய்யும் விவசாயிகளின் பெருமையையும் எடுத்துக்காட்டியவர் லால் பகதூர் சாஸ்திரி என்று அவர் குறிப்பிட்டார். எளிமையாகவும் மனது உறுதியுடனும் செயல்பட்டு நாட்டிற்காக அவர் அரும்பாடுபட்டவர் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில், எளிமையான வாழ்க்கை மற்றும் நாட்டிற்கான அர்ப்பணிப்பு மற்றும் உறுதியான மனப்பான்மையுடன் செயல்பட்டவர் லால் பகதூர் சாஸ்திரி என்று கூறியுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்த நாளையொட்டி அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாடு சவாலான சூழ்நிலைகளை சந்தித்த போதும் மிகுந்த உறுதிப்பாட்டுடன் தீர்வு கண்டவர் லால்

0: சாஸ்திரியின் தலைமைத்துவம் இந்தியாவின் பயணத்திற்கு வலு சேர்த்ததாகவும் அவர் கூறினார். ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற முழக்கத்தை மக்களிடையே எடுத்துச் சென்று நாட்டை காக்கும் வீரர்கள் மற்றும் மக்களுக்கான உணவை உற்பத்தி செய்யும் விவசாயிகளின் பெருமையையும் எடுத்துக்காட்டியவர் லால் பகதூர் சாஸ்திரி என்று அவர் குறிப்பிட்டார். எளிமையாகவும் மனத உறுதியுடனும் செயல்பட்டு நாட்டிற்காக அவர் அரும்பாடுபட்டவர் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் எளிமையான வாழ்க்கை மற்றும் நாட்டிற்கான அர்ப்பணிப்பு மற்றும் உறுதியான மனப்பான்மையுடன் செயல்பட்டவர் லால் பகதூர் சாஸ்திரி என்று கூறியுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்த நாளையொட்டி அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாடு சவாலான சூழ்நிலைகளை சந்தித்த போதும் மிகுந்த உறுதிப்பாட்டுடன் தீர்வு கண்டவர் லால் பகதூர் சாஸ்திரி என்று தெரிவித்துள்ளார். ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற முழக்கத்தை மக்களிடையே எடுத்துச் சென்றவர் என்றும் அவர் கூறியுள்ளார். எளிமையான வாழ்க்கை, அர்ப்பணிப்பு உணர்வோடு கடமையாற்றுதல், நாட்டிற்கான சேவை ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளித்து மக்களுக்காகவே வாழ்ந்தவர் லால் பகதூர் சாஸ்திரி என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். முதுபெரும் அரசியல் தலைவர் காமராஜரின் நினைவு நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தமது மாளிகையில் அன்னாருக்கு மலர் அஞ்சலி செலுத்தினார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பெருந்தலைவர் காமராஜர் தமது வாழ்க்கையை நாட்டிற்காகவும் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்துவதற்கும் அர்ப்பணித்துக் கொண்டவர் என்று குறிப்பிட்டுள்ளார். அனைத்து தரப்பு மக்களுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்ற மாற்றத்தை கொண்டுவர அவர் அரும்பாடுபட்டவர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தன்னலம் கருதாமல் அர்ப்பணிப்பு உணர்வோடு மக்கள் நலனுக்காக பாடுபட்ட காமராஜரை வருங்கால சந்ததியினர் நினைவில் வைத்துக் கொள்வார்கள் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம். வருமான வரி சீர்திருத்தங்கள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள். தேசிய கல்விக் கொள்கை. நேரடி பண பரிமாற்றம். தேசிய மருத்துவ ஆணையம். புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள். விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள். செமிகண்டக்டர் இயக்கம். இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: ஃப்ளை துபாய் விமானத்தை வெடிக்கச் செய்ய துணை விமானம் மேற்கொண்ட முயற்சியை முறியடித்த இந்தியாவைச் சேர்ந்த கேப்டன் ஸ்மித் மச்சாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தமது சமூக வலைதள பதிவில் காணொலி வெளியிட்டு பேசியுள்ள பிரதமர், கேப்டன் ஸ்மித் மச்சார் மிகுந்த மனதைரியத்துடன் இந்த மாபெரும் சவாலை எதிர்கொண்டு பயணிகளை காப்பாற்றியுள்ளார் என்று பாராட்டியுள்ளார். தமது உயிரை துச்சமென மதித்து தீரமிக்க இந்த செயலை செய்து மிகப்பெரிய துயர சம்பவத்தை தடுத்து நிறுத்தியுள்ளதற்கு 140 கோடி இந்திய மக்களும் தலைவணங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு கனடா துணை நிற்கும் என்று அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு மணிந்தர் சிந்து கூறியுள்ளார். மில்வாக்கியில் நடைபெறும் G20 நாடுகளின் வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தையொட்டி செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எரிசக்தி, அரிய கனிம வளங்கள், ஏரோஸ்பேஸ் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயலாற்ற கனடா ஆர்வம் கொண்டுள்ளதாக தெரிவித்தார். எரிசக்தி தேவை, விநியோக சங்கடியில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் இரு நாடுகளுக்கும் வர்த்தக வாய்ப்புகளை உருவாக்கி இருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியா கனடா இடையிலான இருதரப்பு வர்த்தகம் $30 பில்லியனிலிருந்து $70 பில்லியன் உயர்ந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியா கனடா இடையிலான ஒட்டுமொத்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் குறித்த 5வது சுற்று பேச்சுவார்த்தைகள் ஒட்டோவா நகரில் வரும் திங்கட்கிழமை நடைபெற இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையே முதலீடு, ஆராய்ச்சி உள்ளிட்ட துறைகளிலும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கனடாவில் கனிம வளம் மற்றும் எரிசக்தி துறைகளில் இந்திய முதலீடுகளை அதிக அளவில் வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்களில் கனடா நிறுவனங்கள் முதலீடு செய்துள்ளதாகவும் அந்நாட்டு வர்த்தக அமைச்சர் திரு மணிந்தர் சிந்து தெரிவித்தார். லடாக் யூனியன் பிரதேசத்தில் உள்ள 28 இடங்களை அடையாளம் காண்பதற்கு ஏதுவாக அவற்றிற்கு பெயர் சூட்டுவதற்கான நடவடிக்கைகளை உள்துறை அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. இந்திய நில அளவை கணக்கீட்டு வரைபடத்தின் அடிப்படையில் லடாக் அரசுடன் கலந்தாலோசித்து இந்த இடங்களுக்கு பெயர் சூட்டப்பட்டு வருகிறது. இந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவர்களின் வாழ்க்கை முறை, பூலோக கட்டமைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் வில்வித்தை ரீகர்வ் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்திய அணி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. மகளிர் குத்துச்சண்டை 75 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின்

0: லவ்லினா தங்கப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா காந்தியடிகளின் பிறந்த நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். காந்தி ஜெயந்தியையொட்டி நாடு முழுவதும் இன்று சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெறுகின்றன. ஃபிளை துபை விமானத்தை பத்திரமாக தரையிறக்கி 174 பேரை காப்பாற்றிய இந்தியாவைச் சேர்ந்த கேப்டன் ஸ்மித் மச்சாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு கனடா துணை நிற்கும் என்று அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு மணீந்தர் சிந்து கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் வில்வித்தை ரீகர்வ் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் AB எலிசபெத் அவர்கள்.
3: பல்வேறு விதமான இயற்கை காட்சிகள் அவள் மனத்தை திகைக்க வைத்தன. வாழ்க்கை என்பது எல்லையற்று விரிந்து பெருகிக் கொண்டிருந்தது. கண்ணின் முன்னால் அவள் இதுவரையில் அறிந்திராத ஒரு அதிசயத்தை, ஒரு மகோன்னதத்தை எடுத்து காட்டியது. அது அவளது விழிப்புற்ற இதய தாகத்திலே தனது குறையாத அழகாலும் அமோகமான வளத்தாலும் நிறைவை பொழிந்து கிளர்ச்சி உற செய்தது. விலங்கு இனங்களை விளக்கும் சித்திர புத்தகத்தை பார்த்து பார்த்து மகிழ்வதில் அவளுக்கு ஒரு தனி ஆனந்தம். புத்தகம் அந்நிய மொழியில் இருந்த போதிலும் அந்த சித்திரங்களில் இருந்தே அவள் இந்த பூலோகத்தின் விசாலத்தையும் அழகையும் செல்வத்தையும் உணர்ந்தறிய முடிந்தது. அம்மாடி, இந்த உலகம் எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று அவள் ஒரு நாள் நிக்கலாயிடம் வியந்து போய் கூறினாள். அவளுக்கு பூச்சி பொட்டுகளின் சித்திரங்களை பார்ப்பதில் பேரானந்தம், அதிலும் வண்ணாத்து பூச்சிகளை காண்பதில் ஓர் அலாதி ஆசை. அவற்றின் சித்திரங்களை வியப்போடு பார்த்து கொண்டே அவள் பேசுவாள். நிக்கலாய், இவை அழகா இல்லை? இந்த மாதிரியான அற்புத அழகு எங்கெங்கெல்லாம் பறந்து கிடக்கிறது. ஆனால் நமது கண்ணுக்கு அவை படுவதே இல்லை. நாம் அவற்றை கவனிக்காமலே விட்டுவிடுகிறோம். எதையுமே அறிந்து கொள்ளாமல், தங்களது கண்களை குளிர வைக்கும் காட்சிகளை காணாமல், அவற்றை தெரிந்து கொள்வதற்கு நேரமில்லாமல், ஆசை கூட இல்லாமல் மனிதர்கள் பரபரத் திரிகிறார்கள். இந்த உலகத்திலே எத்தனை செல்வங்கள் இருக்கின்றன, எத்தனை எத்தனை அற்புதமான உயிரினங்கள் இருக்கின்றன என்பதை மட்டும் நாம் தெரிந்து கொண்டால் நமக்கு எவ்வளவு ஆனந்தம் ஏற்படும். ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொருவருக்காக இருக்கிறது, ஒவ்வொன்றும் எல்லோருக்காகவும் இருக்கிறது. நான் சொல்வது சரிதானே? ஆமாம், ரொம்ப சரி என்று புன்னகை செய்து கொண்டே கூறிய நிக்கலாய் தாய்க்கு இன்னொரு பட புத்தகத்தை கொண்டு வந்து கொடுத்தான். இரவு நேரங்களில் அவனை பார்க்க எத்தனையோ பேர் வந்து போவார்கள். அவனது விருந்தாளிகளில் சிலர் முக்கியமானவர்கள். அலெக்சி வசீலியவச், அவன் வெளுத்த முகமும் கருத்த தாடியும் கொண்டவன், அழகானவன், ஆனால் மிகுந்த அழுத்தமும் அடக்கமும் கொண்ட அசாமி. ரொமான் பெத்ரோவிச், பருக்கள் நிறைந்த உருண்ட முகத்தை உடையவன், எதற்கெடுத்தாலும் கசந்து போய் நாக்கை அடிக்கடி சப்பு கொட்டுவான். இவான் தனிலவிச், மெலிந்து ஒடுங்கிய குள்ள பிறவி, கூறிய தாடியும் மெலிந்த குரலும் உடையவன். அவசரமாக கீச் கீச் என்றும் குத்தலாக துளைத்து துளைத்து பேசுவான். இகோர் மூமு, இவன் தன் உடம்பிலே வளர்ந்து வரும் நோயை நினைத்தும், தன் தோழர்களை பார்த்தும், தன்னை பார்த்ததுமே எப்போதும் சிரித்த வண்ணமுமாயிருப்பான். எங்கெங்கோ தூர தொலை நகரங்களில் இருந்தெல்லாம் பலரும் அங்கு வந்து போவதுண்டு. நிக்கலாய் அவர்களோடு நெடுநேரம் அமைதியாக பேசுவான். ஆனால் அவன் பேசுவதோ ஒரே விஷயத்தை பற்றிதான், உலக தொழிலாளி மக்கள் பற்றிதான். அவர்கள் விவாதிப்பார்கள், விவாத வேகத்தால் உத்வேகம் பெற்று கைகளை ஆட்டிக்கொள்வார்கள், அமிதமாக தேநீர் பருகுவார்கள். ஒரு புறத்தில் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே நிக்கலாய் என்னென்ன அறிக்கைகள் வெளியிட வேண்டும் என்பதை யோசித்து எழுதுவான். பிறகு அவற்றை தன் தோழர்களிடம் வாசித்து காட்டுவான். அவர்கள் உடனே அந்த அறிக்கையினை பிரதி எடுத்துக் கொள்வார்கள். அதன் பிறகு அவனால் கிழித்து போடப்பட்ட நகல் காகித பிரதிகளின் துண்டு துணக்குகளை எல்லாம் பொறுக்கி எடுத்து அவற்றை எரித்து பொசுக்கி விடுவாள் தாய். அவர்களுக்கு தேநீர் பரிமாறும் போதே தாய் அவர்களை பார்ப்பாள். தொழிலாளி மக்களின் வாழ்க்கை பற்றியும் விதியை பற்றியும் அவர்களுக்கு எப்படி உண்மையை மேலும் சிறப்பாகவும் விரைவாகவும் உணர்த்தி அவர்களது உள்ளங்களை ஒன்றுபட்டு ஓரணியில் நிற்க செய்வது என்பதை பற்றியும் அவர்கள் உற்சாகத்துடன் பேசுவதைக் கண்டு தாய் வியப்படைவாள். அவர்கள் அடிக்கடி கோபாவேசம் அடைந்து பல்வேறு அபிப்பிராயங்களையும் ஆதரித்து பேசுவார்கள். ஒருவருக்கொருவர் கடுமையாகவும் கண்டிப்பாகவும் குறை கூறிக்கொள்வார்கள். ஒருவருக்கொருவர் மனம் புண்படும்படி பேசுவார்கள். காரசாரமாக விவாதிப்பார்கள்.

0: பார்கள். அவர்கள் அறிந்து கொண்டதை விட தொழிலாளர்களின் வாழ்க்கையை பற்றி தனக்கே அதிகம் தெரியும் என்று உணர்ந்தாள் தாய். அவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ள பணியின் மகத்துவத்தை அவர்களை விட தானே தெள்ள தெளிவாக காண்பது போல அவளுக்கு தோன்றியது. இந்த உணர்ச்சியால் கணவன் மனைவிக்கிடையே நிலவும் உறவு என்னவென்று அறியாத குழந்தைகள் கணவன் மனைவி விளையாட்டு விளையாடுவதை பார்ப்பது போலதான் அவள் அவர்களை பார்த்தாள். தன்னையும் அறியாமலே அவள் அவர்களது பேச்சை பாவல், அந்திரே முதலியோரது பேச்சுக்களோடு ஒப்பிட்டு பார்த்தாள். அந்த ஒப்பு நோக்கினால் இரண்டுக்கும் ஏதோ வித்தியாசம் இருப்பது போல தோன்றினாலும் அது என்ன என்பது மட்டும் அவளுக்கு புரியவில்லை. சமயங்களில் தான் குடியிருந்த தொழிலாளர் குடியிருப்பில் உள்ள வீட்டில் பேசுவதை விட இவர்கள் ஒரேடியாய் உரத்து கூச்சலிட்டு பேசுவது போல் அவளுக்கு தோன்றியது. அதற்கு தனக்குத்தானே விளக்கமும் கூறிக்கொண்டாள். இவர்களுக்கு அதிக விஷயம் தெரியும், எனவே அதிகமாக சத்தம் போட்டு பேசுகிறார்கள், அவ்வளவுதான். ஆனால் அடிக்கடி அவள் மனத்தில் ஒரு எண்ணம் தோன்றியது. அந்த மனிதர்கள் வேண்டுமென்றே ஒருவரையொருவர் கிண்டி கிளறி விட்டு பேசுவதாகவும், தங்களது ஆர்வத்தை வேண்டுமென்றே பெரிதாக வெளிக்காட்டிக் கொள்வதாகவும், ஒவ்வொருவனும் மற்றவனை விட நான் தான் உண்மையை நன்கு உணர்ந்து அதை சமீபித்து விட்டதாக நிரூபிக்க முயல்வது போலவும், அப்படி ஒருவன் பேசும்போது மற்றவர்கள் ஒவ்வொருவரும் தாம் தான் உண்மையை நெருங்கி அதை தெளிவாக உணர்ந்து விட்டது போல் காரசாரமாக உத்வேகத்தோடு பேசிக்கொள்வது போலவும் தாய்க்கு தோன்றியது. ஒவ்வொருவரும் அடுத்தவனை விட ஒரு படி மேலே தாவி செல்ல விரும்புவது போல் அவள் மனத்தில் பட்டது. இந்த உணர்ச்சி அவளது மனத்தில் ஒரு சோக சலனத்தை ஏற்படுத்தியது. துடிதுடிக்கும் புருவங்களோடும் இறங்கி கேட்கும் கண்களோடும் அவர்களை பார்ப்பாள். பார்த்தவாறே தனக்குத்தானே நினைத்துக் கொள்வாள், இவர்கள் அனைவரும் பாஷாவையும் அவனது தோழர்களையும் மறந்தே போய்விட்டார்கள். அவர்களது விவாதங்கள் அவளுக்கு புரியாவிட்டாலும் அவள் அவற்றை கவனமாக கேட்டாள். ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் மறைந்திருக்கும் உணர்ச்சியைத்தான் அவள் உணர முயன்றாள். எது நல்லது என்பதை பற்றி தொழிலாளர் குடியிருப்பில் பேச்செழுந்த காலங்களில் ஏதோ ஒரு முழு உருவம் போல் கருதி அனைவரும் அதை ஒப்புக்கொள்வார்கள். ஆனால் இங்கு இவர்கள் அதை பற்றி பேசும்போதோ அந்த நல்ல தன்மை துண்டுபட்டு சிதறி சிறுமை அடைந்து போவது போல் அவளுக்கு தோன்றியது. அங்கு அவர்களது உணர்ச்சிகளோ ஆழமும் உறுதியும் வாய்ந்தனவாய் இருந்தன. இங்கோ இவர்களது உணர்ச்சியோ வக்ர புத்தி படிந்து எதையுமே வெட்டி பேசுவதாக இருந்தது. இங்கு இவர்கள் பழமையை தகர்த்தெறிவதை பற்றித்தான் அதிகமாக பேசினார்கள். அவர்களோ புதுமையை உருவாக்குவதை பற்றியே அதிகமாக கனவு கண்டார்கள். இந்த காரணத்தினால்தான் அவளது மகனது பேச்சும் அந்திரேயின் பேச்சும் மிகுந்த ஆழம் பொருந்தியதாகவும் அவளுக்கு மிகவும் பிடித்து போனதாகவும் இருந்தன. தொழிலாளர்களிடமிருந்து யாரேனும் நிக்கலாயை பார்க்க வந்தால் அவன் அவர்களிடம் மெத்தனமாகவும் அநாயசமாகவும் நடந்து கொள்வதையும் அவள் கண்டாள். அவனது முகத்தில் இனிமை ததும்பும் ஒரு நயபாவம் தோன்றும். அவனும் ஏதோ இயற்கைக்கு மாறான மாதிரி அவர்களிடம் இஷ்டப்படியெல்லாம் சில நேரங்களில் கவனக்குறைவாகவும் சில நேரங்களில் கொச்சையாகவும் பேசுவான். இப்படி பேசினால்தான் அவர்களுக்கு புரியும் என்று நினைக்கிறான் போல் இருக்கிறது என்று அவள் தனக்குள் நினைத்துக் கொள்வாள். இந்த எண்ணம் மட்டும் அவளை திருப்திப்படுத்தவில்லை. அவனை பார்க்க வந்த தொழிலாளியும் அவனிடம் மனம் விட்டு பேசாமல் எல்லாவற்றையும் உள்ளடக்கிக் கொண்டே பேசுவதாக அவளுக்கு தோன்றியது. சாதாரண தொழிலாளி குடும்ப பெண்ணான அவளோடு எவ்வளவு லகுவாகவும் தாராளமாகவும் அந்த தொழிலாளி பேசினானோ அதே மாதிரி நிக்கலாயிடம் அவன் மனம் விட்டு பேச காணோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள், மாக்ஸிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர், வாசித்தவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது. வருவது மகளிர் நேரம். தேசப்பிதாவாம் அண்ணல் காந்தியடிகளின் பிறந்த தினமான இன்று காந்தியம் குறித்து விரிவாக பேசுகிறார் சித்ரா பாலசுப்ரமணியம் அவர்கள். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே பவானி.

0: வணக்கம் அண்ட் வெல்கம் டு மகளிர் நேரம் நிகழ்ச்சி. அடிப்படையில் தமிழ் பயின்று பேராசிரியராக பணிபுரிந்து இன்று காந்தியம் குறித்து விரிவாக பேசி வரும் சிறந்த ஆளுமையான திருமதி சித்ரா பாலசுப்ரமணியன் அவர்களோடு பேசலாம் வாங்க. வணக்கம்மா.
1: வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி என்ன இந்த நிகழ்ச்சிக்கு அழைச்ச உங்களுக்கும் புதுச்சேரி வானொலி நிலையத்திற்கும் நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில நன்றிய சொல்லிக்கிறேன். காந்தியத்தை தொடர்ந்து எழுதிட்டும் பேசிட்டு இருக்கிற என்ன இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க அழைச்சதுல எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியும்.
0: காந்தியை பற்றி படிக்க வேண்டும் ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது?
1: எப்படி இந்த ஆர்வம் வந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, 2019 காந்தியினுடைய 150th ஆண்டு விழா வந்து மிக சிறப்பாக நடத்தது. அந்த சமயத்துல என்னுடைய நண்பர் ஒருவர் வந்து இந்த பொதிகை தொலைக்காட்சியில, இப்ப வந்து டிடி தமிழ் அது, அந்த தொலைக்காட்சியில அவர் வந்து ஒரு பணியில இருந்த போது தொடர்ந்து நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பணும் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்த போது நீங்க எனக்கு ஸ்கிரிப்ட் எழுதி தரீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நானும் எல்லார போலவும் காந்தியினுடைய சத்திய சோதனையை என்னுடைய சின்ன வயசு வகுப்புகள்ல நான் படிச்சேன். அப்புறம் தொடர்ந்து சில புத்தகங்கள் காந்தி பற்றி அறிமுகம் உண்டு ஒழிய கூடுதலாக காந்தியம் சார்ந்த துறையில போய் பணி செய்யற அனுபவமோ அல்லது தேடலோ எனக்கு இல்லாம இருந்தது. இந்த 2019 கிட்டத்தட்ட ஒரு 1 year வந்து அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்யணும் அப்படின்னும் போது அதுக்கான எழுத்து மற்றும் அதுக்கான குரல் தரக்கூடிய இந்த ரெண்டு வாய்ப்பும் கிடைச்சது. அப்பதான் நான் வந்து இந்த துறைக்குள்ள வந்தேன். காந்தியம் அப்படிங்கறது ஒரு பெரிய துறை அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நிறைய பல்கலைக்கழகங்கள்ல காந்திய கல்வி சார்ந்த இருக்கைகள் இருக்கு, அதற்கான வாசிப்புகள் இருக்கு, நிறைய அகாடமிக்காவும் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு ஏரியா. அதை படிச்சு எழுதுறது அப்படிங்கறது வந்து கொஞ்சம் சிரமமான விஷயம் தான், ஏன்னா நிறைய ஏராளமா இருக்கு. ஆனா முதல்ல அதுக்குள்ள நுழையும் போது எனக்கு அதனுடைய விஸ்தீரணம் எனக்கு புரியவே இல்லை. சில வாரங்களுக்கான எழுத்து பண்ணிதானே நம்ம அதை அப்படியே அதை செஞ்சிடலாம் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஒரு எளிமையானதாக நான் முதல்ல நினைச்சிட்டேன். அது தவறு அப்படிங்கிறது அப்புறம் வாசிக்க உள்ள போகும்போது தான் எனக்கு புரிஞ்சுது. காரணம் என்னன்னா அது வந்து ஒரு பெரிய பரப்பு அப்படின்னு சொல்லலாம். காந்திய வாசிக்கிறது அப்படிங்கிறது வந்து

0: இந்த மூன்று விஷயங்களையும் சொல்லணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சவாலான பணி. அப்ப அதுக்காக நிறைய தேடி தேடி படிக்க வேண்டிய வாய்ப்பு வந்த போதுதான் நான் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியை நாங்க கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் நாங்க முழுக்க பண்ணோம். அதனால நிறைய படிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அது அந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே இப்போ தேடி பார்த்தாலும் அது இருக்கும். அது எல்லாமே பழைய அந்த டிடி தமிழோடைய சேனல்ஸ்ல அது எல்லாமே இருக்கு. அந்த வாய்ஸ் நோட்டு அந்த காந்திகள் பற்றிய செய்தி எல்லாமே அதுல அது வந்து செய்யலாம். ஸோ அதுல உள்ள போன பிறகு எனக்கு இதுல படிக்கிறதுக்கு ஏராளமா இருக்கு, நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னும் போது நான் தொடர்ந்து அதுலயே பயணப்படலாம் அப்படின்னு நினைச்சு அதுக்கான புத்தகங்களும் எனக்கு கிடைச்சது. என்னுடைய ஆர்வமும் அதுல தொடர்ந்து இருந்ததுனால கிட்டத்தட்ட 2019 இருந்து ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் தொடர்ந்து இப்ப வந்து காந்திய படிச்சு எழுதி பேசிட்டு இருக்கேன். இந்த ஆர்வம் எப்படி வந்தது அப்படின்னா இதுதான் அதுக்குள்ள வந்தது அப்படின்னு சொல்லலாம்.
1: இன்னும் நம் தேசப்பிதாவை பற்றி நிறைய தெரிந்து கொள்ளலாம். இணைந்தே இருங்கள் நம்ம நிகழ்ச்சியோடு.

0: பேக் டு தி ஷோ. மக்களே, நம்ம நிகழ்ச்சியில காந்தியம் குறித்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்க காந்திய பத்தி நிறைய எழுதணும் அப்படின்னு முன்னாடியே யோசிச்சிருக்கீங்களா?
1: ஆக்சுவலா அப்படி எதுவுமே நான் யோசிச்சதே இல்லை. ஏன்னா பேசிக்கலா நான் வந்து ஒரு தமிழ் இலக்கியமானது, பிஏ எம்ஏ எல்லாமே வந்து தமிழ் சார்ந்த கல்வி தான் நான் படித்தேன். அப்புறமா பள்ளியில ஒரு ஒன் இயர் ஆசிரியராகவும், அதுக்கு பிறகு நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற கல்லூரியில விரிவுரையாளராகவும் நான் வந்து பணியாற்றிட்டு இருந்தேன். சோ என்னுடைய அடிப்படை ஆர்வம் வந்து தமிழ் இலக்கியம் சார்ந்தது தான். தமிழ்ல முக்கியமா எனக்கு வந்து சங்க இலக்கியத்து மேல பெரிய ஆர்வம் உண்டு. அப்புறம் நவீனம் சார்ந்து நிறைய படிக்கிறது, அது பத்தி பேசுறது அப்படிங்கறது தான் தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பணியாக இருந்தது. ஆனால் ஒரு நல் வாய்ப்பாக இந்த துறைக்குள்ள வரக்கூடிய இது வந்தபோது சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அந்த மாதிரியான முன்முடிவுகள்லாம் எதுவும் இல்லை. ஆனா வாசிக்க உள்ள போக போக ஏராளமா இருக்கு, இன்னும் பேசுறது சொல்றதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஏராளமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இதுல வந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு நினைச்சு நான் இது உள்ள வந்தேன். அப்புறம் இந்த முதல் புத்தகம், என்னுடைய முதல் புத்தகம் பாத்தீங்கன்னா, நான் வந்து அந்த கொரோனா காலகட்டத்துல எழுதினது. அது கூட ஒரு ஒரு இனிய அதிசயமா ஒரு ஆச்சரியமான ஒரு ஆக்சிடென்ட் தான் அதை சொல்லணும். என்ன ஆச்சு அப்படின்னா, என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து அவர் வேற யார்ட்டையோ பேசிட்டு இருக்கும் போது காந்தியை பத்தி ஒரு இழிவான ஏதோ ஒன்னு சொல்லி, நீ என்ன காந்தி மாதிரி ஸ்லோவா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ண போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஏன்னா தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரைக்கும் காந்தி சுறுசுறுப்பான ஒரு ஆளை நம்ம பார்க்கவே முடியாது அப்படிங்கறது இருக்கும் போது, எப்படி ஒரு தவறான எண்ணம் வந்து இந்த மாதிரி எல்லாம் மக்கள் மனதில் இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது, அப்போ வந்து எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, நம்மளோட ஸ்பேஸ் அது, நம்ம எழுதலாம் அப்படின்னும் போது. அப்போ இந்த கொரோனா பீரியடும் வந்துருச்சு, வேற எங்கேயும் நம்ம எங்க வெளியில போக முடியாது. அதனால தினமும் வந்து ஒரு சீரீஸ் மாதிரி, அது வந்து ஒரு தொடர் மாதிரி நான் என்ன பண்ணேன்னா, முக்கியமா அது ஒரு மார்ச் மாதத்துல நான் அதை தொடங்கினேன். அந்த மார்ச் மாதம்ங்கிறது வந்து தண்டி யாத்திரைக்கான மாதம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் உப்பு சத்தியாகிரகம் என்று பெயர் அந்த ஒரு முக்கியமான இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாற்றிலையும் உலக வரலாற்றிலையும் முக்கியமான இடம் பிடித்த தண்டி யாத்திரையை பத்தி எழுதலாம் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன எண்ணம் தோன்றியது. கொரோனா பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா வெளியில எந்த லைப்ரரி ஆக்சஸும் நமக்கு கிடையாது. ஆனா சில புத்தகங்களும் நம்ம இணையத்துல தேடி எடுக்கக்கூடிய சில தகவல்களுமாக நான் சிலவற்றை வந்து குறிச்சு வச்சிருந்தேன். முக்கியமா தாமஸ் வெப்பர் அப்படிங்கிறவர் எழுதின ஒரு சால்ட் மார்ச் அப்படிங்கிற புத்தகம் எனக்கு பெரிய அளவுல பயன்பட்டது. அவர் வந்து ஆஸ்திரேலியா யூனிவர்சிட்டியில பணிபுரியக்கூடியவர், காந்தியத்துல மிக பெரிய ஆர்வம் உடையவர். அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய வகுப்புல அவருடைய இன்னொரு தோழமை பேராசிரியர் வந்து காந்தி பத்தின சப்ஜெக்ட் பத்தி பாடம் எடுக்கணும் போது சில டவுட்ஸ் எல்லாம் இவருக்கு கிளியர் பண்ணிட்டு கேட்கும் போது, அப்பதான் இவர் தெரியுது சில போதாமைகள் இருக்கு. 1980களில் அவர் திரும்ப இந்தியாவுக்கு வரார். அவர் ஏற்கனவே 20 வருஷமா அவர் காந்தியத்தை பத்தி தொடர்ந்து எழுதிட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காரு, கிட்டத்தட்ட 20 புத்தகங்கள் மேல அவர் படித்துட்டு இருக்காரு. அப்போ இந்தியாவுக்கு வந்து திரும்ப வந்து அந்த உப்பு சத்தியாகிரகம் நடந்த அந்த வழி மூலமாக அவர் திரும்ப பயணப்படுறாரு. அதே மாதிரி எப்படி சாபர்மதியில இருந்து ஆரம்பிச்சு தண்டி போய் சேர்ந்தாரோ காந்தி, அந்த 240 மைல்கள் எப்படி நடந்து போனாரோ அதே வழியாகவே திரும்ப நடந்து போய் அந்த இடங்கள் எல்லாம் எங்கெல்லாம் அவங்க தங்கினார்களோ அந்த கிராமத்துல எல்லாம் தங்கி இருந்து அங்க போய் திரும்ப அந்த தண்டியை போய் அடைஞ்சு அவர் வந்து தான் போன அந்த வழியை பற்றியும் அந்த அனுபவத்தை பற்றியும் ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறார். இந்த புத்தகம் நல்லவேளை நான் அந்த கொரோனா பீரியடுக்கு முன்னாடியே வாங்கியிருந்தேன். கூடவே அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த தண்டி யாத்திரை

0: போது வந்து கொள்ளி எடுத்த பிறகு இந்த போராட்டம் இந்தியா முழுக்க நடந்தது. பல்வேறு கடற்கரைகள்ல நடந்தது. அதுல இன்னொரு முக்கியமான போராட்டம் எது அப்படின்னா, நம்ம ராஜாஜி நடத்தின வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தண்டி யாத்திரைக்கு இணையாக அதே போல நடத்தப்பட்ட ஒரு போராட்டம். அது வந்து இங்க திருச்சியில இருந்து ஆரம்பிச்சு உங்க வேதாரண்யம் வரைக்கும் எப்படி வந்து காந்தி தன்னுடைய தொண்டர்களோட நடந்து போனாரோ அதே போல இங்க ராஜாஜி வந்து திருச்சியில டாக்டர் டி எஸ் எஸ் ராஜன் அவருடைய வீட்டுல இருந்து கிளம்பி வேதாரண்யம் வரைக்கும் நடந்து போனாங்க. வழியில அதே மாதிரியான கிராமங்கள் வழியாக அப்படியே போய் அதுவும் ஒரு சுவாரஸ்யமான பயணம். சோ இப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி குறிப்புகளில் எடுத்துக்கோ. அப்புறம் மூணாவது பாத்தீங்கன்னா, இந்த உப்பு சத்தியாகிரகம் இந்த இதோட புரிஞ்சு போடல. அதுக்கப்புறம் தான் அதனுடைய முக்கியமான உச்சகட்ட காட்சியே வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இன்னும் தொடர்ந்து மே மாதம் தான் வருது. ஏப்ரல் மாதம் காந்தி உட்கொள்ளிட்டாரு, அதற்கு பிறகு சில நிகழ்ச்சிகள் நடக்குது. அப்புறம் மே மாதம் தான் அதனுடைய உச்சகட்டமான நிகழ்ச்சி நடக்குது. அதுதான் முக்கியமான உலக வரலாற்றுல இடம் பிடிச்ச ஒரு போராட்டம். நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். காந்தி உட்கொள்றதோட நிறுத்திக்கலாம் அப்படிங்கும் போது, என்னுடைய இன்னொரு காந்தியத்தில் ஈடுபாடு இருக்கக்கூடிய ஒரு நண்பர் வந்து, அவர் பேர் கண்ணன் தண்டபாணி, அவர் என்ன கேட்டாருன்னா, தாராசனம் வரைக்கும் போவீங்க தானே அப்படின்னு கேட்டார். எனக்கு முதல்ல அந்த எண்ணமே இல்லை. ஆனால் அப்புறம் தான் நான் வந்து இதை படிச்சு பார்த்த பிறகு நான் என்ன உணர்ந்தேன் அப்படின்னா, தாராசனா வரைக்கும் போறதுதான் கரெக்ட் அப்படின்னு. அப்போ வந்து தாராசனால நடந்த இந்த உப்பு சத்தியாகிரகத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி, அதை பற்றி வந்து எழுதணும் அப்படிங்கறதுக்காக, இங்க எப்படி வேதாரண்யம் சத்தியாகிரகம் திருச்சியில இருந்து ஆரம்பிச்சு வேதாரண்யம் முடிஞ்சதோ அதே போல அங்கிருந்து ஆரம்பிச்சு தாராசனால முடிஞ்சத எழுதி, அதோடு கூடவே இந்தியா முழுக்க யார் யாரெல்லாம் இதுக்காக வேலை பார்த்திருக்காங்க, பெண்கள் மட்டத்துல இருந்து யார் யாரெல்லாம் பணி முடிஞ்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தேடல் இருந்தது. அதுக்கான சில மெட்டீரியல்ஸும் கடத்துது. அதை நான் வந்து தொடர்ந்து எழுதி அதற்கு பிறகு மிக அழகான வெளிப்படங்களோடு சேர்ந்து அந்த புத்தகத்தை பதிப்பிச்சாரு. நல்ல ஒரு பெயர் வாங்கி கொடுத்த, நன்கு பேசப்பட்ட ஒரு புத்தகம். எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா வரலாறு எழுதணும் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு முன்னாடியான அந்த மாதிரியான எண்ணம் எதுவுமே இருந்தது கிடையாது. ஆனால் இது எழுதுவதற்கான வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கறது வந்து நான் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயமா நினைக்கிறேன்.
1: தொடர்ந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இணைந்தே இருங்கள் நம்ம நிகழ்ச்சியோடு.

0: ஆஃப்டர் த ஷோ மக்களே, நம்ம நிகழ்ச்சியில காந்தியம் குறித்து நிறைய விஷயங்கள் இன்னும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. காந்தியை பற்றிய வாசிப்பு ரொம்ப பரந்துபட்டது. சோ அதுல நீங்க ஈடுபாடு கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, அதை நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கலாமே.
1: நீங்க கேட்டது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. காந்தியை பத்தின வாசிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய அளவுல இருக்கு. ஏன்னா இன்னமும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட ஒரு 10 புத்தகங்களாவது காந்தியை பத்தி புதிதான புத்தகங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய வேறுபட்ட தளங்கள் சார்ந்து, அவருடைய வாழ்க்கை செய்தி சார்ந்தது, அப்புறம் அவருடைய வாழ்க்கை முறை சார்ந்து, இப்படி பல்வேறு கோணங்கள்ல காந்தி அரசை ஆராயக்கூடிய புத்தகங்கள் ஏராளமா வந்துட்டு இருக்கு. இப்போ காந்தியை பத்தி வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அப்படி தகவல்கள் கொட்டி கிடக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நான் வந்து என்னுடைய இந்த வாசிப்புக்கு சில புத்தகங்கள் முழுமையா எடுத்துட்டேன். அவ என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். அதாவது காந்தியினுடைய எல்லா லெட்டர்ஸையும் கலெக்ட் பண்ணி 1956 ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சான். அது வந்து 1969 முடிஞ்சது. கலெக்டர் ஒர்க்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தி அப்படிங்கறது அந்த தொகுதியினுடைய பெயர். அது வந்து 100 தொகுதி, 100 வால்யூம் பாத்தீங்கன்னா நீங்க இணையத்துல இப்போ தரவிறக்கி நீங்க படிக்க முடியும். ஆனா அதுல வந்து காந்தியினுடைய கடிதங்கள் மட்டும்தான் இருக்கும். யார் யாருக்கெல்லாம் கடிதம் எழுதினார் காந்தி அப்படிங்கறத அவங்க தொகுத்திருக்காங்க. அதோட அந்த ஒவ்வொரு தொகுதிக்கு முன்னாடியும் ஒரு பெரிய முன்னுரையை எழுதியிருப்பாங்க. அது காந்தி பத்தின வாழ்க்கை செய்திகளை. இப்போ ஒரு தொகுதி வந்து 1915 ஒரு சில மாதங்கள் மட்டும் ஒரு தொகுதியில இருக்கும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 90 தொகுதி அவங்க தொகுத்தாங்க. அது அவருடைய அவர் கொலை என்பது அந்த வரைக்கும் 90 தொகுதி வந்தது. அதற்கு பிறகு நிறைய அவங்க தொகுக்க ஆரம்பிச்சு அந்த பணியை முடிச்ச பிறகும் நிறைய கடத்தே இருந்தது. ஏராளமான செய்ய 3 கான்டினென்ட்ல பரவி இருக்கு காந்தியினுடைய வாழ்க்கை. அவர் வந்து நமக்கே நல்லா தெரியும், அவர் இங்கிலாந்து படிக்க போனாரு, சவுத் ஆப்பிரிக்கால போய் 21 அங்கு போய் அங்க இந்தியர்களுக்காக உழைச்சாரு, அதுக்கு பிறகு இந்தியாவில. இது 3 கான்டினென்ட்லயுமே வந்து காந்தியினுடைய செய்திகளும் தகவல்களும் இருக்கு அப்படிங்கறதுனால அவங்களுக்கு ஏராளமான சோர்சஸ் மூலமாக அது கிடைச்சிட்டே இருந்தது. அப்போ அதெல்லாம் விட்டக்கூடாது அப்படிங்கறதுக்காக அடுத்து இன்னொரு 7 தொகுதிகள் வந்து அவங்க போட்டாங்க. 97 தொகுதி, அப்புறம் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஒரு தொகுதி, அப்புறம் அதுல இருக்கிற பர்சனாலிட்டிஸ் பத்தின தொகுப்புகளாக ஒரு தொகுதி, அப்புறம் இந்த முன்னுரிகள் எல்லாம் கொடுத்து

0: நூறு வால்யூம் வந்து நமக்கு ஈஸியா வாசிக்கிறதுக்கு காந்தி போஸ்டல் அப்படிங்கிற பேர்ல 100 வால்யூம் இணையத்துல நமக்கு கிடைக்கும். அதுதான் என்னுடைய மெயின் சோர்ஸ் ஆஃப் ரீடிங். அதற்கு பிறகு அதற்கு இணையாக இப்ப இந்திய மொழிகள் எதுலையுமே செய்யப்படாத முக்கியமான முயற்சியாக தமிழ் ஒரு முயற்சி செஞ்சாங்க. அது வந்து 17 வால்யூம் பண்ணிருப்பாங்க. ஆனா இது வந்து அதை விட ரொம்ப முக்கியமானது. எப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து சப்ஜெக்ட் வாரியா பண்ணது, பொருளடக்கம் வாரியா. இப்ப காந்தி கதரை பத்தி என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கறது ஒரு தொகுதி உங்களுக்கு நீங்க பாக்கலாம். அப்புறம் காந்தி கல்வி குறித்து என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு தொகுதி. அதுக்கு பிறகு கடவுள் சமயம் பத்தி என்ன பேசியிருக்காரு. அப்புறம் சமூகத்தினுடைய நீதி பத்தி என்ன பேசியிருக்காரு. அப்புறம் கடிதங்கள், காந்தி அரசாங்கத்துக்கு எழுதின கடிதங்கள், காந்தி நேரு பட்டேல் எழுதின கடிதங்கள், காந்தி வந்து இன்னும் பிற நண்பர்களுக்கு எழுதிய கடிதங்கள் அப்படிங்கிற 17 வாரியம் நமக்கு தமிழ்ல பண்ணிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு தொகுப்பு முயற்சி அது. அவினாசிலிங்கம் முயற்சி மூலமாக முக்கியமான ஒரு ஆசிரியர் குழுவை வச்சு நிறைய பேர் அதுல டிரான்ஸ்லேட் பண்ணி ஒர்க் பண்ணிருக்காங்க. தீஜாரா, தானா குமாரசாமி, வெங்கடராஜு, அழகிரி சாமி எல்லாருமே அதுக்காக வேலை பார்த்திருக்காங்க. இது வந்து வேற எந்த மொழியிலுமே இந்த முயற்சி செய்யப்படல. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இப்படி தலைப்பு வாரியாக காந்தியினுடைய எழுத்துக்களை தொகுத்து போடணும் அப்படிங்கிற முயற்சியை வந்து பிற மொழிகள்ல இப்ப இனிமேதான் செய்ய போறாங்க. இப்ப இதை வந்து ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ண போறாங்க, ஆங்கிலத்துல இதை எடுத்துட்டு போக போறாங்க. அதுக்கு முன்னோடியான ஒரு முயற்சியாக தமிழ்ல இந்த முயற்சி இருக்கு அப்படின்னும் போது இது ரொம்ப முக்கியமான. சோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த 100 வால்யூம்ஸ் நமக்கு இருக்கு, அதை படிச்சு முடிக்கவே நமக்கு ஒரு வாழ்நாள் போதும். அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 17 வால்யூம் இருக்கு, தமிழ்லயே இருக்கு. நமக்கு அப்படியே வந்து என்ன சப்ஜெக்ட் வேணும்னாலும் நம்ம அப்படி அப்படியே படிச்சுக்கலாம். காந்தி இப்ப கதரை பத்தி என்ன சொன்னாரு அப்படிங்கறத நம்ம படிச்சுக்கலாம். அந்த மாதிரியான இருக்கு. இதை தவிர எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகம் என்ன அப்படின்னா பிபி தலால் அப்படிங்கிறவர் ஒரு புக் எழுதினாரு. அந்த புக்கை பத்தி நான் உங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறமா நான் தொடர்ந்து உங்களுக்கு சொல்றேன்.
1: தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள் நம் நிகழ்ச்சியோடு.

0: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
1: சொல்லுங்க.
0: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
1: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
0: ஆனா அத எப்படி பண்ணனும்?
1: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
0: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
1: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்,
0: புரிஞ்சிடுச்சு.
1: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நம்ம நிகழ்ச்சியில காந்தியை குறித்து இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. காந்தியை பற்றிய வாசிப்பு ரொம்ப பரந்துபட்டது. சோ அதுல நீங்க ஈடுபாடு கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, அதை நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கலாமே.
5: ஒரு டீடைல் குரோனாலஜி ஆஃப் மகாத்மா காந்தி அப்படிங்கறது அந்த புத்தகத்தினுடைய பெயர். அது பாத்தீங்கன்னா ரொம்ப அதிசயமான ஒரு புக் அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது 1915 ஜனவரி 9 காந்தி இந்தியாவில வந்து இறங்கினார். சவுத் ஆப்பிரிக்கால ஒரு 21 பணியாற்றிய பிறகு அங்கிருந்து வந்து முழுமையாக இந்தியாவினுடைய விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதற்காக அவர் ஜனவரி 9 1915 இங்கு வந்து இறங்கினார். இந்த புக்கு ஜனவரி 9 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1915 அவர் குறையுறது வரைக்குமான அந்த 33 தினவாரியாக 9 அவர் எங்கெல்லாம் போனாரு, 10 அவர் எங்கெல்லாம் போனார், அப்புறம் டெய்லி எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லா நாளையும் தேடி கண்டுபிடிச்சு காந்தி எங்கெல்லாம் இருந்திருக்காரு, எங்க போனாரு, யாரோட பேசிருக்காரு அப்படிங்கறத தொகுத்து அந்த புத்தகத்துல கொடுத்திருக்காரு. இது வேற எந்த தேசிய தலைவருக்கும் அல்லது உலக தலைவருக்கும் இந்த மாதிரியான ஒரு புத்தகம் கிடைச்சிருக்குமா அப்படிங்கறது ரொம்ப ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். இது வந்து கிட்டத்தட்ட 9 இதற்காக உழைச்சு அவர் வந்து பல்வேறு தரவுகள்ல இருந்தும் தேடி எடுத்து என்னென்ன தரவுகள்ல இருந்து தேடி எடுத்தார் அப்படிங்கிற லிஸ்டையும் அவர் பின்னாடி கொடுத்திருக்காரு. அது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியகரமான ஒரு புத்தகம். இப்ப எனக்கு திடீர்னு ஒரு டவுட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 1926 இந்த நாள்ல காந்தி எங்க இருந்தார் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு டிக்ஷனரியா உடனடியா பயன்படக்கூடிய புத்தகம் வந்து இந்த புக் தான். அதுல வந்து இந்த லிஸ்டோட மட்டுமல்லாம ரொம்ப ஆச்சரியம் இல்லையா, ஒரு ஒவ்வொரு நாளும் காந்தி எங்க இருந்தார் எங்க போனார் அப்படிங்கறதோட அந்த மாதத்துல நடந்த முக்கியமான வரலாற்று குறிப்புகளையும் அடிக்குறிப்பா கொடுத்திருப்பாரு. நமக்கு வந்து ஒரு புத்தகத்துக்குள்ளேயே பல புத்தகங்களை படிச்ச ஒரு உணர்வை தரக்கூடிய ஒரு புத்தகம் வந்து இது. இந்த மாதிரி ஒரு 9 உழைத்து எழுதப்பட்ட அந்த புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானது. இன்னமும் நான் அதை வந்து டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஆல்மோஸ்ட் எவ்ரி மந்த் எடுத்து படிச்சு செக் பண்ணிப்பேன் காந்தி இந்த நாள்ல எங்க இருந்திருப்பாரு அப்படின்னு தேடி எடுத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா எனக்கு வந்து அது பயன்படுத்தும்.
4: தொடர்ந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இணைந்தே இருங்கள் நம்ம நிகழ்ச்சியோடு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நம்ம நிகழ்ச்சியில காந்தியம் குறித்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்க காந்திய குறித்த உரைகள் பலவற்ற செஞ்சிருக்கீங்க, அதுல நீங்க விரும்பி பேசியது எது, ஏன் அப்படிங்கறத பத்தி நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கோங்க.
1: நல்ல கேள்வி. சக்கர் பாபால இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மூலமாக நாங்கள் நிறைய புத்தகங்களை வந்து பேசியிருக்கோம். காந்தி பத்தின வாசிப்பு அப்படிங்கறது வந்து ரொம்ப பெரிய அளவிலான காரணம் என்ன அப்படின்னா, காந்தியினுடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு பொது வாழ்க்கை தான். அவர் வந்து அவருடைய எல்லா விஷயங்களும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமே தெரிஞ்ச சத்திய சோதனை இருக்கு. அவருடைய இளவயதுல இருந்து ஆரம்பித்து அந்த 21 வரைக்கும் அவர் தன்னுடைய சுய செயல்நிலை அவர் எழுதியிருக்கார். சோ அவர் பிறந்ததுல இருந்து அவருடைய வாழ்க்கை ஒரு பொதுவான பார்வைக்கு வைக்கப்பட்டு விட்டது. அப்புறம் வந்து அவர் சவுத் ஆப்பிரிக்கா போனார், இங்கிலாந்து போனாரு. சவுத் ஆப்பிரிக்காக்கு அவருடைய வாழ்வியல் ரீதியாக தான் அவர் போனார். அங்க போராட்டம் நடத்தலாம் அவர் போல, அவர் அங்க இருந்த ஒரு இஸ்லாமியர்களுக்காக வழக்கு நடத்துவதற்காக போய் அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய நிலைக்காக அங்க பணியாற்ற வேண்டி போராட வேண்டிய நிலை வந்த போது கிட்டத்தட்ட 21 வருடங்கள் வந்து அவர் தென்னாப்பிரிக்கால இருந்திருக்காரு. அந்த விஷயங்கள் எல்லாவற்றையுமே அவர் வந்து தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகம் அப்படிங்கிற புத்தகத்துல பதிவு பண்ணிருக்கார். அதாவது இந்த சுய சரிதையில இல்லாத நிறைய விஷயங்களை இந்த தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகத்துல அவர் பதிவு பண்ணிருக்காரு. காந்தியை எழுதின புத்தகங்களே நிறைய இருக்கு. இதுல எனக்கு என்ன முக்கியமா ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காந்தியோட வரலாறு நீங்க படிக்கும் போது நீங்க வெறும் காந்தியை பத்தி மட்டும் படிக்க முடியாது, அதனோட கூட 1000 பேர் அவரோட இணைஞ்சு பணியாற்றியிருக்காங்க. 1000 பேர் பணியாற்றிருக்காங்க. ஒரு ஆண்களும் பெண்களுமாக 1000 பேர் அவரோட சேர்ந்து பணியாற்றிருக்காங்க. நீங்க வந்து மிருகம்புல் அப்படின்னா எப்படி அது கடத்தடையா வந்துட்டே இருக்குமோ தொடர்ந்து, அது போல நீங்க எந்த ஒரு பகுதியில தொட்டு எடுத்து நீங்க காந்தியை வாசிக்க ஆரம்பிச்சாலும் அதனோட சேர்ந்து 100 பேர் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கிறத வந்து நீங்க பாப்பீங்க. அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா அவ்வளவு பேர் வேலை பார்த்திருக்காங்க, அவ்வளவு பேர் வந்து சமூக ரீதியா வேலை பார்த்திருக்காங்க, அவங்க எழுதின புத்தகங்கள் இருக்கு. அப்படிதான் பாத்தீங்கன்னா இப்ப நான் தேடி நான் இப்ப வந்து வாசிச்சிருக்கேன். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்லணும் அப்படின்னா, அவரோட ஆசிரமத்துல வந்து நிறைய பேர் வந்து சேர்ந்திருந்தாங்க. அப்ப அங்க இருந்தவங்க நிறைய பேர் அந்த அனுபவங்களை புத்தகங்களா எழுதியிருக்காங்க. அதாவது முக்கியமா எமினன்ட் பர்சனாலிட்டிஸா இருந்தவங்களை தவிர சாதாரணமான அரசியல் களத்துல இல்லாத சாதாரணமான ஒரு உழைப்பாளர்களா அவர் நடத்திய கோஷ பாஷம், அதுக்கப்புறமா அவருடைய சாப்ரமதி ஆசிரமம், அதற்கு பிறகு வார்தால அமைந்த அவருடைய சேவாகிரம் ஆசிரமம், இதுல எல்லாம் இருந்தவங்க நிறைய பேரு புத்தகங்களை எழுதியிருக்காங்க. அதாவது சில புத்தகங்கள் வந்து நம்ம அதிகமா அடையாளப்பட முடியாத புத்தகங்கள் வந்து இந்த மாதிரி காந்தி பத்தி வாசிக்கும் போது தேடும் போது எனக்கு கிடைச்சது. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா பல்வந்த் சிங் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ரொம்ப அதிகமா நம்ம போராட்ட களங்கள் எல்லாம் இல்ல, சாதாரணமான ஒருத்தர். அவர் வந்து சிந்தி பகுதியை சேர்ந்தவர். அங்கிருந்த ஒரு ஆர்மி படை பிரிவுல வேலை பார்த்துட்டு இருந்தவர். பின்னாடி காந்தியால் ஈர்க்கப்பட்டு ஒரு சாபர்மதி ஆசிரமத்துல வந்து பணிபுரிய வரார். அதற்கு பிறகு அவர் அங்கிருந்த சாபர்மதி ஆசிரமத்துல இருந்து சில பகுதிகள், அதாவது சாபர்மதி ஆசிரமத்துல நிறைய பகுதிகள் உண்டு. அதாவது என்ன பாத்தீங்கன்னா, கோ சேவை, அவர்கள் வந்து மாடுகள் வளர்க்கிறாங்க, அதை பார்த்துட்டு கோசாலை இருந்தது, விவசாயம் பண்ணாங்க, அப்புறம் நூற்பு தொழில் இருந்தது, அப்புறம் ஆதார கல்வி திட்டம் அங்க நடைபெற்றுக் கொண்டிருந்தது, நெசவு தொழில் இருந்தது, அப்புறமா வந்து காய்கறி தோட்டங்கள் அவங்களே போட்டிருந்தது, அப்புறம் சானிடேஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்தது. இந்த மாதிரி பல தொகுதிகள் இருந்து பல டிபார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருந்தது. அதுல பல இடங்கள்ல ஒரு வேலை பார்த்திருக்காரு பல்வந்த். அவர் பின்னாடி காந்தியை பத்தி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. இப்ப இப்ப காந்தியை பத்தி படிக்கல அப்படின்னா இந்த பல்வந்த் சிங் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு சாதாரண ஒருத்தர், எங்கிருந்தோ கிளம்பி வந்த ஒருத்தர், இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல வந்து சேர்ந்து ஒரு காந்தியோட பணியாற்றி தன்னுடைய கருத்துக்களை வந்து அவர் வந்து இந்த மாதிரி ஒரு புத்தகமா போடும் போது அவர் ஹிந்தியில எழுதினாரு. அதுக்கப்புறமா அவங்க ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து நவஜீவன் வெளியிட்டு இருக்காங்க. இதை தேடி படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இதே போல பாத்தீங்கன்னா நிறைய பேரை நம்ம சொல்லிட்டே போலாம். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அடையாளமே தெரியாத, வரலாற்றுல எந்த ஒரு அடையாளத்தோடும் குறிப்பிடப்படாத மக்கள் இந்த மாதிரி காந்தியோட உழைச்சு ஏராளமான புத்தகங்களை எழுதியிருக்காங்க, பதிவுகளை செஞ்சிருக்காங்க. அப்புறம் முக்கியமா எனக்கு வந்து என்ன அப்படின்னா, என்னுடைய எம்பில் ஆய்வுகள் வந்து நான் பெண்ணியத்துல பண்ணேன். குறிப்பா வரலாற்றுல பெண்கள் இடம் பிடிக்கிற இடம் எது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுல எனக்கு ஆர்வம் உண்டு. அதனால முக்கியமா காந்தியோட பெண்கள் எப்படி இருந்தாங்க, காந்தி போராட்டங்கள்ல பெண்கள் எப்படி நடந்துட்டாங்க, என்ன மாதிரியான பங்கு அவர்களுக்கு இருந்தது அப்படிங்கறத படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடையும் அப்புறம் பிறகு நான் வேற சில புத்தகங்களை தேடி படிக்க ஆரம்பிச்சேன்.
0: தொடர்ந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இணைந்தே இருங்கள் நம்ம நிகழ்ச்சியோடு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நம்ம நிகழ்ச்சியில காந்தியம் குறித்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. காந்தியும் பெண்களும் அப்படின்னு சொன்னா எதெல்லாம் முக்கியமானது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: காந்திய பெண்களும் அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய, அதுவுமே ஒரு விசாலமான ஒரு தலைப்பு தான். அவருடைய போராட்ட முறை என்பது அகிம்சை, நான் வயலன்ஸ் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவர் இதோடைய கூறுகள் அவர் எங்கிருந்து எடுத்துக்கிறார் அப்படின்னு சொன்னா, காந்தி அதை எழுதியிருக்கார். தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகத்துல அவர் பதிவு பண்ணி, காரணம் வந்து இப்ப ஒரு போராட்டம் அப்படின்னா அதுக்கு வந்து பெரிய உடல் வலிமை, அது வந்து ஒரு ஆணாலதான் அது முடியும் அப்படிங்கிற மாதிரியான கருத்தாக்கங்கள் எல்லாம் இருந்த ஒரு சமூக அமைப்புல, இல்ல உடல் உறுதியை விட மன உறுதி தான் ரொம்ப முக்கியமானது. மனதுல தீரமும் வீரமும் இருக்கக்கூடிய, மனத அளவுல அதை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய வன்மை இருக்கிற யாருமே அகிம்சையினுடைய போராட்டத்துல தங்களை ஈடுபடுத்திக்க முடியும் அப்படிங்கறத காமிச்சது வந்து பெண்கள் தான் சொல்லி காந்தியை தன்னுடைய புத்தகத்துல குறிப்பிட்டிருக்க. அப்ப சவுத் ஆப்பிரிக்கால சத்தியாகிரகம் நடக்கும்போது, இந்த டிரான்ஸ்வால நோக்கி அவங்க போற அந்த சத்தியாகிரக போர் நடக்கும்பொழுது, அங்க பெண்கள் காட்டிய தீரம் அப்படிங்கிறது வந்து, ஏன்னா அங்க நமக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம எல்லாருமே அதை வரலாறுல படிச்சிருக்கோம். அரசாங்கம் வந்து ஒரு விதி கொண்டு வராங்க, அங்க நடந்த திருமணங்கள் தான் செல்லுபடி ஆகும், மற்ற திருமணங்கள் எல்லாம் செல்லுபடி ஆகாது அப்படிங்கிற போது, அங்க இருக்கிற இந்திய பெண்களுக்கு மனைவி அப்படிங்கிற நிலையிலிருந்து அவங்க கீழிறக்க வேண்டிய நிலைமை வருது. போது இந்த பெண்கள் இன்னும் பெரிய அளவுல திரண்டு வராங்க, போராட்டத்துக்கு வராங்க. வேறு பிற காரணங்களும் அங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கன் அரசாங்கம் நடத்திய அடக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டமாகவும் அது இருந்தது. அத்த பெண்கள் காட்டிய வீரத்தை வந்து காந்தி உடல்நிலை வந்து மிக மோசமாக சுட்டு போகிறது, சில கடினமான உழைப்பு செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம். அதுக்கப்புறம் சிறையில இருந்து வெளியே வந்த பிறகு அவங்க நோய்வாய்ப்பட்டு இருக்கும் போது காந்தி போய் அவரை பாக்குறாங்க. அவருக்கு ரொம்ப வருத்தம். சின்ன பொண்ணு, 15 வயசு 17 வயசுக்குள்ள இருக்கிற பொண்ணு வந்து சிறையில போய் இப்படி துன்பப்படணுமே அப்படின்னு சொல்லி தன்னோட வருத்தத்தை அவர் பதிவு செய்யும் போது, பழைமை சொல்றாங்க, அதெல்லாம் வந்து ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல, தாய்நாட்டுக்காக என்னோட உயிரியை கொடுக்கணும் இருந்தா கூட நான் இன்னமும் கூட சிறை போறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ரொம்ப நெகிழ்ந்து போய் அதை வந்து காந்தி எழுதியிருக்காரு. ஆனா அதே மாதிரி அவங்க சில நாட்கள்லயே அந்த நோய்வாயப்பட்டு அதுல இருந்து வீழ முடியாம அவங்க இறந்து போறாங்க. இந்த மாதிரி ஆரம்பிச்சு தேடி பாத்தீங்க அப்படின்னா, ஆயிரக்கணக்கான பெண்களுடைய வாழ்க்கை காந்தியினுடைய போராட்ட வழிமுறைகளோட பின்னி பணிந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நான் வந்து ரெண்டு வகையா பாக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து இந்த விடுதலை போராட்டம் சார்ந்த வீதியில இறங்கி போராடின போராட்டங்களில் பெண்கள் எப்படி

0: பங்கு கொண்டாங்க அப்படிங்கறது ஒரு பக்கம். அப்புறம் காந்தியினுடைய நிர்மாண திட்ட பணிகள்ல பெண்கள் பெரிய அளவுக்கு ஈடுபட்டிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஏனென்றால் அன்னைக்கு பிரிட்டிஷ் இந்தியா இருந்த போது இந்த சமூகத்திற்காக பல்வேறு விஷயங்கள்ல உழைக்க வேண்டிய தேவை இருந்த போது அதுல எல்லாம் முழு மூச்சாக பெண்கள் தங்களை வந்து ஈடுபடுத்திட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய பகுதி, இன்னும் அதிகமாக எழுதப்படாத ஒரு பகுதியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்லயுமே வந்து அது பெரிய அளவுல எழுதப்படல. ஆனா அதுல எவ்வளவு தூரம் எழுத முடியும் அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஆனால் என்னுடைய உரைகள் மூலமாக அதுல இருக்கக்கூடிய ஒரு சிலவற்றை நான் வந்து அங்கங்க உரைகளை தொட்டு காமிச்சிருக்கேன். அப்புறம் நிறைய பெண்களுடைய சுயசரிதிகள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காந்தியர் இருக்காங்க, கமலாதேவி சட்டோபாத்யாயா அப்படிங்கிறவங்க. நான் தொடர்ந்து வரக்கூடியதுல அவங்களை பத்தி நான் இன்னும் கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: தொடர்ந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இணைந்தே இருங்கள் நம்ம நிகழ்ச்சியோடு.

0: பேக் டு தி ஷோ மக்களே, நம்ம நிகழ்ச்சியில காந்தியம் குறித்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. காந்தியத்தால் வந்த பல பெண்கள் இருப்பாங்க, அதில் உங்களின் மனம் கவர்ந்த பெண்கள் குறித்து நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கலாமே.
1: அந்த லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய அளவுக்கு சொல்லக்கூடிய அளவிற்கு பெண்கள் வந்து காந்திய போராட்டங்கள்ல வந்து பங்கு கொண்டிருக்காங்க. ஒரு சிலருடைய பெயர்கள் தான், அதாவது ஒரு ஒரு ரீசனுக்காகவே நம்ம எடுக்கலாம். அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் மாகாணங்கள்ல ஒவ்வொரு மாகாணத்திலிருந்தும் பல நூறு பெண்கள் வந்திருக்காங்க. ப்ராமினா தெரியக்கூடியவங்க வெகு குறைவான எண்ணிக்கையில தான் இருக்காங்க. ஆனால் அன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா காந்தி வந்து எல்லா சத்தியாகிரகிகளுமே வந்து டைரி எழுதணும் அப்படிங்கறத ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருப்பார். அந்த மாதிரி எழுதவும் அவங்க எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பெண் சத்தியாகிரகிகள் டைரிகள் எழுதியிருக்காங்க. அவங்க மொழியில எழுதியிருப்பாங்க, படிக்க தெரிஞ்சவங்க எழுதியிருப்பாங்க, இல்லைன்னா உள்ள இருந்தவங்க சொல்லி சொல்லி எழுதி வச்சிருப்பாங்க. ஆனா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு நமக்கு கிடைக்கவே இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, அப்ப எவ்வளவு பெரிய ஒரு அபரிமிதமான ஆவணம் வந்து நமக்கு கிடைக்கல. அந்த ஆவணங்கள் எல்லாம் உண்மையாவே கிடைச்சிருந்தது அப்படின்னா கிடைக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்சத்தை வச்சே நம்ம ஒரு பிக்சரை வந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப பிரம்மாண்டமானதா இருக்கு. உண்மையாவே அவ்வளவு வேலை பார்த்திருக்காங்க. ஒரு கை குழந்தையோட ஜெயிலுக்கு போயிருக்காங்க, திருமணமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் போயிருக்கா, கர்ப்பிணியா இருந்தவங்க போயிருக்காங்க, அங்க கொட்டடியில அடிக்கிற மாதிரி ஒரு பெண்களுக்கான தனியான சிறைகள்லாம் இருந்திருக்கு. பாம்பேல ஆர்தர் ரோட்ல இருந்திருக்கு, இங்க வேலூர்ல தனியான சிறைகள் இருந்திருக்கு. தனியான இதுல வந்து அவங்களை எப்படி அடைச்சி வச்சிருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் நிறைய பேர் டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனால் இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள் நமக்கு கிடைக்கவே இல்லை. சோ அதெல்லாம் தேடி எடுத்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு எழுதப்படாத பெண்களுடைய வரலாறு எழுதப்படலாம் அப்படிங்கறது என்னுடைய ஆசை. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் காந்தியர்கள்ல வந்து ஏராளமான பேர் ஏராளமான முக்கியமான பணிகளை வந்து செஞ்சிருக்காங்க. அதாவது பல்வேறு துறைகள் சார்ந்து, குறிப்பா வந்து கல்வியில. கல்வியில பாத்தீங்கன்னா காந்தி வந்து வார்தா கல்வி திட்டம் ஒண்ணு நடத்திட்டு இருந்தார். அது வந்து ஆதார கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, நை கல்வி அப்படிங்கிற பேர்ல. அதுக்கு ஆஷா தேவி அரியநாயகம், அவங்க வந்து பெங்கால்ல இருந்து வந்தவங்க, அரியநாயகம் ஸ்ரீலங்கால இருந்து வந்தவர். அவங்க ரெண்டு பேரும் காதல் திருமணம் செஞ்சுட்டவங்க, அங்கேயே இருந்து வார்தா கல்வி திட்டத்துக்காக நிறைய வேலை பார்த்திருக்காங்க. அவங்க அவங்க புத்தகங்களும் எழுதியிருக்காங்க, ஆஷா தேவி அரியநாயகம். அதே போல நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காந்தி கிராமம், முக்கியமான இந்த காந்தி கிராமம் திட்டத்தை உருவாக்கின அவங்க வந்து முக்கியமானவங்க. காந்தி கிராம பல்கலைக்கழகம் உருவாக காரணமாக இருந்த டாக்டர் சௌந்தரம் ராமச்சந்திரன், இவருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கும் சௌந்தரம் ராமச்சந்திரனுடைய மாணவியாக இருந்து வாழக்கூடிய ஒரு வாழ்வியல் அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு காந்தியரை நம்ம இன்னும் தமிழ்நாட்டுல பார்க்க முடியும். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவங்க ஒரு காந்தியர், சௌந்தரம் ராமச்சந்திரன் அவர்களுடைய வளர்ப்பு. அவங்க பாத்தீங்கன்னா நிலம் இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய முக்கியமான பணியிலையும், முன்னாடி இறால் பண்ணைகள் வந்து எப்படி நன்னீர்களை வந்து கேடுபடுத்துது அப்படின்னும் போது அதுக்கான போராட்டங்களையும் தன்னுடைய கணவர் ஜெகநாதனோட சேர்ந்து முன்னெடுத்தவங்க. டாக்டர் சௌந்தரம் ராமச்சந்திரனுடைய பணி ரொம்ப முக்கியமான பணி. காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு டாக்டர், அவங்க முக்கியமா பெண்களுடைய நலம் சார்ந்த நிறைய பணிகளை செஞ்சாங்க. 1945 காந்தியினுடைய மனைவி கஸ்தூரிபா அவர்கள் காலமாகறாங்க. கஸ்தூரிபா காந்திக்கான ஒரு நினைவு அறக்கட்டளை வந்து துவக்கப்படுகிறது, நினைவு நிதி ஒன்றை ஏற்படுத்துறாங்க. அப்ப அந்த கஸ்தூரிபா நினைவு நிதி ஏற்படுத்தும் போது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய, அதாவது பிரிட்டிஷ் மாகாணங்கள்லயும் பிற சமஸ்தானங்கள்லயுமே பெண்களுடைய குழந்தைகளுடைய நலனுக்காக ஒரு அமைப்பு தொடங்கப்படணும் அப்படிங்கறது காந்தியினுடைய எண்ணமா இருந்திருக்கு. அப்போ அந்த பிரிட்டிஷ் மாகாணங்கள் இருக்கக்கூடிய எல்லா இடத்துல இருந்தும் பெண்களை தலைவர்களாக செயல் தலைவர்களாக போட்டு இந்த கஸ்தூரிபா நினைவு நிதி அறக்கட்டளைங்கிறது செயல்பட ஆரம்பிச்சு. அதுல தமிழ்நாட்டுல முக்கியமான பணியை செஞ்சவங்க அதனுடைய செயல் தலைவரா இருந்தவங்க டாக்டர் சௌந்தரம் ராமச்சந்திரன் அவர். அவங்க வந்து கிராம சேவிகா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழைய புத்தகங்கள் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிராம சேவிகாக்களை அவங்க எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிறது. அதெல்லாம் ரொம்ப ஒரு ஆர்வமூட்டக்கூடிய ஒரு வரலாறு. கிராம சேவிகளை வந்து அதாவது ஒரு 8வது வரைக்கும் படிச்சவங்க, அல்லது வந்து ஓரளவுக்கு படிப்படிய இருக்கக்கூடிய பெண்களை தேர்ந்தெடுத்து அவர்களை ஒரு குழுவா ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்களுக்கான சில நிதிகளை கொடுத்து அவங்களே சமச்சதா பண்ணும் கதர் இந்த மாதிரியான செயல் திட்டங்களை வச்சுட்டு அவங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. ஒரு மிட் வைஃபா இருக்கக்கூடிய பயிற்சிகளை கொடுப்பாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா விடுதலை அடைந்த பிறகு பெரிய அளவில் ஒரு அரசாங்கத்தினுடைய திட்டமாகவே அது முன்னெடுக்கப்பட்டது. இப்படி இந்த கிராம சேவிக்கா பயிற்சி அளித்து செவிலியர்களாக உருவாக்கி பிறகு அவர்களுக்கு பணி வாங்கி கொடுக்கக்கூடிய முக்கியமான பணியை சௌந்தரம் ராமச்சந்திரன் செஞ்சாங்க. அது ரொம்ப பெரிய ஒரு பணி, ஆனா அது அதிகமாக வந்து இன்னமும் ஆவணப்படுத்தப்படல அப்படின்னு சொல்லணும். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு பெண் காந்தியர் யாரு அப்படின்னா கமலாதேவி சட்டப்பாட்டு. இன்னைக்கு நம்ம கைவினை கலைஞர்களை பற்றி பேசக்கூடிய ஒரு உலக அரங்குல இன்னைக்கு வந்து இந்தியாவினுடைய கைவினை பொருளுக்கு இவ்வளவு பெரிய மகத்துவம், இவ்வளவு பெரிய ஒரு மார்க்கெட்டும் இருக்கு அப்படின்னா அதுக்கான முன்னேற்பாடான மிகப்பெரிய பணியை செஞ்சவங்க கமலாதேவி சட்டப்பாட்டு.
0: அம்மா, இவ்வளவு நேரமா நாங்க கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் ரொம்ப அழகா தெளிவாவும் நிதானமாவும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு புரிந்து கொள்ளும் விதத்துல புதிய தகவல்கள் நிறைய பகிர்ந்துகிட்டீங்க. நிகழ்வில் பங்கேற்றதற்கு நிலையத்தின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி.
2: தொடர்ந்து வருவது ஆங்கில

0: 12 gold. With that, we end the midday news.
1: நேரம் 2:15. அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. பழைய நினைவுகளை தாங்கி வரும் உங்கள் என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். அஹிம்சை எனும் பேராற்றலால் உலகையே மாற்றிக்காட்டிய தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளில் அவரது உண்மை மற்றும் அமைதி வழியில் நகர உறுதியேற்போம். என்றும் இனியவையில் தொடக்கமாக வரும் பாடல் எம் எஸ் ராஜேஸ்வரி குரலில்.

நாம் இருவர் படத்திற்காக பாடியிருந்த குரல் எம் எஸ் ராஜேஸ்வரி அவர்கள். நிலையத்தில் நேரம் 2:18. என்றும் இனியவை நிகழ்ச்சி இது. என்றும் இனியவையில் அடுத்ததாக பழனி திரைப்படத்திலிருந்து பாடல். டி எம் சவுந்தரராஜன், சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் பி பி ஸ்ரீனிவாஸ் ஆகியோர் குரல்களில்

இசைக்கு வயது ஏது, தலைமுறைகள் கடந்தும் நம் இதயங்களை தாளாட்டும் என்றும் இனிய பழைய பாடல்களின் பாமாலை இது. ஆம், என்றும் இனியவை நிகழ்ச்சி இது. வழங்குவது உங்கள் ஆகாஷ்வாணியின் புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நிலையத்தில் நேரம் 2:25:27.

0: இசை பயணம் என்றும் முடிவதில்லை. காலம் கடந்தும் நம் மனதை தாளாட்டும் பழைய பாடல்களுடன் இன்றைய என்றும் இனியவை நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நெர்களே, இன்று பிற்பகல் 2:35 சேர்ந்து செய் பாடற் பயிற்சி சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினே தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல இரவு 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
4: வான் வார்ப்பது நீர்மழை, இசை வார்ப்பது தேன்மழை.
5: குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே.
4: தினமும் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை முதன்மை அலைவரிசையில் உங்கள் செவிகளை நனைய வைக்க வருகிறது தேன்மழை.
0: சில நொடிகளில் வருவது சென்னை அஞ்சல் சேர்ந்து செய் பாடற்பயிற்சியை கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி. நேரம் 2:35. சேர்ந்திசை பாடற் பயிற்சி. ஈ மொஹிஜோ வதன் என தொடங்கும் சிந்தி மொழி பாடல், ஆசிரியர் ஹெச் துக்கயால்.
1: ஆஓ பச்சோ, ஆஜ் தும் சப்கோ எக் சிந்தி கீத் சிகாயா ஜாயேகா, ஜிஸ்கே கவி கா நாம் ஹை ஸ்ரீ ஹுந்தராஜ் துக்கயால். இஸ் கீத் கி துன் ஸ்ரீ கானு கோஷ் நே பனாயி ஹை. அப் இஸ் கீத் கே போல் லிக்னே கே லியே தும் சப் தயார் ஹோ ஜாஓ.
2: பியாரே பச்சோ, யே ஹை சிந்தி மே தேஷ் பக்தி கா கீத். சீர்ஷக் ஹை ஹி முஹிஞ்சோ வதன்.

0: மீ ஆஹே துக்காயல்ல ஜி தில் மகன் மஸ்திய இன்ஹைய மீ ஆஹே துக்காயல்ல ஜி தில் மகன் ஹி முஞ்சோ வத்தன் மிஸ்ரிய கா மிட்டேரோ மாக்கிய கா மிட்டேரோ ஹி முஞ்சோ வத்தன்.
1: அப் ஸ்ரீ கானு கோஷ் இஸ் கீத் கி துன் தும்கோ சிகாயேங்கே.
2: பியாரே பச்சோ, ஏ கீத் மே ஔர் மேரே சாதி ஸ்ரீ ஃபாரூக் பஹலே கா கர் சுனாயேங்கே. தும் சப் உசி துன் மே காவோகே. அப் சுனோ. 1 2 1 2 3
3: ஹி பூ.

अब तुमने ये गीत सीख लिया है, अब सब मिलकर ये गीत गाना शुरू करो।

சேர்ந்திசை பாடற் பயிற்சியில் இதுவரை ஈ மோஹிஜோ வதன் சிந்தி மொழி பாடல் கேட்டோம். ஆசிரியர் ஹெச் துக்காயால்.

0: ராதா கொஞ்சம் தண்ணி கூட, இப்பெல்லாம் இருமல் வந்தாலே ரொம்ப பயமா இருக்குடி. எங்க பார்த்தாலும் தொற்று நோய் பத்தின பேச்சாவே இருக்கு.
1: அதுக்கு ஏன்டி பயப்படணும்? இப்ப மட்டும் இல்ல, பொதுவாவே சில சுகாதாரமான செயல்களை கடைபிடிச்சாலே எந்த நோயும் நம்மள அண்டாது.
0: அப்படியா? என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பின்பற்றலாம்னு கொஞ்சம் சொல்ல.
1: முதல் விஷயம், அடிக்கடி கைகளை சோப் போட்டு நல்லா கழுவணும். இருமலோ தும்மலோ வந்தா நம்ம கைக்குட்டையை பயன்படுத்தி வாயை மூடிக்கலாம். உணவு பழக்கத்தை பொறுத்தவரை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துற உணவுகளை சேர்த்துக்கலாம்.
0: ஓ, என்னென்ன உணவுகள் எல்லாம் சாப்பிடலாம்?
1: நிறைய கீரை வகைகள், பழங்கள், குறிப்பா நெல்லிக்காய், எலுமிச்சைப்பழம் போன்ற சிட்ரஸ் வகை பழங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இதுல இருக்கிற விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும்.
0: சூப்பர் டி, வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சே எப்படி எல்லாம் முன்னெச்சரிக்கையா இருக்கலாம்னு சொல்லிட்டியே.
1: அதே போல சளி காய்ச்சல் தொடர்ந்து இருக்கிற பட்சத்துல உடனே மருத்துவரை அணுகலாம். முக்கியமா வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே கை கால் முகம் எல்லாத்தையும் சுத்தமா கழுவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறமா மத்த வேலையை பார்க்கலாமே. இப்படி சின்ன சின்ன விஷயங்களை கடைபிடிச்சாலே நம்ம நோயின்றி வாழலாம் டி.
0: நீ சொன்னதெல்லாம் கண்டிப்பா கடைபிடிக்கிறேன் டி.
1: சுகாதாரம் பேணுவோம், நோய் தொற்றை தடுப்போம்.

0: வாங்க வாங்க, எவ்ளோ நாளாச்சு உங்களை பார்த்து. இப்பதான் வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சதா? காஃபி குடிக்கிறீங்களா?
1: அட, காஃபி எல்லாம் இருக்கட்டும், இது என்ன வீடு பூரா வாளி வாளியா தண்ணி நிரப்பி வச்சிருக்கீங்க?
0: அத ஏங்க கேக்குறீங்க? ரெண்டு நாள் தண்ணி லாரி வராதான், அதான் தண்ணிய புடிச்சு வச்சிருக்கேன்.
1: அது சரி, அதுக்காக ஏங்க கொசு எல்லாம் வளர்க்கறீங்க?
0: என்ன கொசு வளர்க்கறோமா?
1: ஆமா, இப்படி தண்ணிய பிடிச்சு அங்கங்க திறந்து வைக்கிறதுனாலதான் கொசுவோட இனப்பெருக்கமே அதிகமாகுது. எப்போதுமே தண்ணிய மூடி வச்சு பழகுங்க, அப்பதான் டெங்கு போன்ற கொசுக்களால வரக்கூடிய நோய்கள் எல்லாம் பரவாம இருக்கும்.
0: அப்படியா? இது தெரியாம போச்சு. இப்பவே தண்ணியெல்லாம் மூடி வச்சிடுறேங்க.
1: நோயற்ற சமூகத்தை உருவாக்குவோம்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், தென்காசி கருப்பா நதி அணை, கோயம்புத்தூர் வால்பாறை பிஏபி ஆகிய இடங்களில் தலா 6 சென்டிமீட்டரும், விருதுநகர் மாவட்டம் வாட்ரப் வெங்கடேஸ்வரபுரம் வாட்ரப் ஏஆர்ஜி கோயம்புத்தூர் வால்பாறை தாலுகா அலுவலகம் கன்னியாகுமரி இரணியல் பாலூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டரும், மதுரை மாவட்டம் ஏழுமலை கன்னியாகுமரி நெய்யூர் ஏ

0: யூஎஸ், நாகர்கோவில் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டரும் மேலும் பல இடங்களில் 3 முதல் 1 சென்டிமீட்டர் வரையிலான மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாடு மற்றும் காரைக்காலின் ஓரிரு இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் ஏனைய பகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் மாற்றம் ஏதுமில்லை. தமிழ்நாடு மற்றும் காரைக்காலின் சில இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தது. தமிழ்நாட்டின் ஏனைய பகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியே நிலவியது. தமிழ்நாட்டின் மிக அதிக அளவு வெப்பநிலை மதுரை விமான நிலையம் மற்றும் கோவிலங்குளம் PTOவில் 38 டிகிரி செல்சியஸாக பதிவானது. தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் மிக குறைந்த வெப்பநிலை 23.2 டிகிரி செல்சியஸாக தருமபுரியில் பதிவானது. மலைப்பகுதிகளில் மிக குறைந்த வெப்பநிலை கொடைக்கானலில் 11.9 டிகிரி செல்சியஸாக பதிவானது. கேரள கடற்கரைக்கு அப்பால் தென்கிழக்கு அரபிக்கடலில் கடல் மட்டத்திலிருந்து 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளுக்கு மேல் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது. கடலோர தமிழகத்தின் மீது கடல் மட்டத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை நேற்று நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தற்போது வலுவிழந்துள்ளது. வடக்கு உள் கர்நாடகாவிலிருந்து மன்னார் வளைகுடா வரை தமிழகத்தின் வழியாக கடல் மட்டத்திலிருந்து 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் நேற்று அமைந்திருந்த வடதெற்கு திசையிலான காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது வலுவிழந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்றும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் பெய்யக்கூடும். இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை தமிழ்நாட்டின் ஏனைய இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதுமில்லை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
2: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றமில்லை.
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் OTT ஆப்பை.
3: நிகழ்ச்சிகளை இலவசமாக.
4: நமஸ்கார், आकाशवाणी समाचार के साथ मैं कनकलता। प्रधानमंत्री नरेंद्र मोदी ने आज बहादुर भारतीय पायलट कैप्टन स्मिथ मच्छार से बात की। उन्होंने दुबई से तेल अवीव जा रही फ्लाई दुबई की फ्लाइट में अपने सह पायलट के हमले को नाकाम करते हुए 180 लोगों की जान बचाई थी। कैप्टन मच्छार ने प्रधानमंत्री को अपने अनुभव के बारे में विस्तार से बताया और ये बताया कि उस घटना के दौरान उन्हें किस बात से साहस मिला। प्रधानमंत्री

அலைவரிசை. நேரம் 5:02:02. நேர்களே, மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய மாலை ஒளிபரப்பு தொடங்குகிறது.

நேயர்கள் இனி கேட்கலாம் இந்த இனிய மாலை நேரம். இசைச்சாரலாய் வீசட்டும் இன்பம் நிறைந்த பொன்மாலை இதயங்களில் பூக்கட்டும். கவலைகள் எல்லாம் மறந்து கனத்த இதயம் இலகுவாக இசையின் இனிமை கேட்டு இன்ப உலகில் மிதப்போமே. ராகம் வந்து மனதை தொட, தாளம் வந்து கால்களை அசைக்க, குரல்கள் சேர்த்து இசையாய் மலர கூடிய நம் உள்ளங்கள் கழிக்கட்டும். இந்த இனிய மாலை நேரம் இசைச்சாரலாய் கேட்கலாம். இதயம் மகிழும் இந்த வேளையில் பொன்மாலை பொழுதை ரசிக்கலாம். இது பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி. இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் ஓசை என்னும் தலைப்பில் இடம்பெறும் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முதலில் கேட்கலாம் மின்சார கனவு பட பாடலை. இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் சுஜாதா மோகன் மற்றும் மலேசியா வாசுதேவன் ஆகியோர். இசை ஏ ஆர் ரகுமான்.

மேட்டி ஓசை கேட்டாலே மனசுக்குள் காதல் பூக்கும். அவள் நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் அழகாய் ஒரு கவிதை பிறக்கும். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் மேட்டி படத்திற்காக உமாரமணன் இளையராஜா பாடிய பாடல், இசை இளையராஜா.

நேரம் 5:15. 19 வினாடி. காலை மணி ஓசை கேட்க கனவுகள் களைந்து விழிக்க புதிய நாள் பிறந்ததென புது நம்பிக்கை மனதில் மலர்ந்தது. இனி கேட்கலாம் பயணங்கள் முடிவதில்லை படப்பாடலை. இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் இளையராஜா.

இது பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி. இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் ஓசை என்னும் தலைப்பில் இடம்பெறும் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வளையல் ஓசை கேட்கும் நேரம் வசந்தம் வந்தது போல அவள் கைகளில் மட்டுமல்ல என் மனதிலும் இசை பிறக்கும். வருகிறது சத்யா பட பாடல். இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் லதா மங்கேஷ்கர் ஆகியோர். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் இசைஞானி இளையராஜா.

உயிரின் ஓசை கேட்கும்போது உலகமே அமைதியாகிறது. அன்பின் ஒரு துளியில் ஆயிரம் கனவுகள் பிறக்கிறது. வருகிறது உயிரிலே கலந்தது படப்பாடல். இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் ஹரிஹரன் மற்றும் சுஜாதா மோகன் ஆகியோர்.

நேயர்கள் இதுவரை கேட்டது பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 5:30 நேயர்கள் இனி கேட்கலாம்

நேர்களே, இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் குறித்து புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் துறை வல்லுநராக பணியாற்றி ஓய்வு பெற்ற முனைவர் ஆர் விஜயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:10. நேர்களினை கேட்கலாம் திரை இசை. திரை இசையின் முதலில் வருகிறது அயன் படப்பாடல். இந்த பாடலை பாடியிருக்கிறார் கார்த்திக், இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.

திரை இசை நிகழ்ச்சியின் நிறைவாக வருகிறது சந்திரமுகி படப்பாடல். இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் SP பாலசுப்ரமணியம் மற்றும் வைஷாலி ஆகியோர். இந்த பாடலுக்கு இசை அமைத்திருக்கிறார் வித்யாசாகர்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திரையிசை நிகழ்ச்சி. இனி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். தலைப்புச் செய்திகள். தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்தநாளையொட்டி அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை சார்பில் தூய்மை இந்தியா தின விழா கம்பன் கலையரங்கத்தில் இன்று நடைபெற்றது. ஃபிளை துபாய் விமானத்தை வெடிக்கச் செய்ய துணை விமானி மேற்கொண்ட முயற்சியை முறியடித்த இந்தியாவைச் சேர்ந்த கேப்டன் ஸ்மித் மச்சாருக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் குத்துச்சண்டை 75 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் லவ்லினா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். ஃபிளை துபாய் விமானத்தை வெடிக்கச் செய்ய துணை விமானி மேற்கொண்ட முயற்சியை முறியடித்த இந்தியாவைச் சேர்ந்த கேப்டன் ஸ்மித் மச்சாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தமது சமூக வலைதள பதிவில் காணொலி வெளியிட்டு பேசிய பிரதமர், கேப்டன் ஸ்மித் மச்சார் மிகுந்த மனதைரியத்துடன் இந்த மாபெரும் சவாலை எதிர்கொண்டு பயணிகளை காப்பாற்றியுள்ளார் என்றும், தனது உயிரை துச்சமிட மதித்து தீரம்மிக்க இந்த செயலை செய்து மிகப்பெரிய துயர சம்பவத்தை தடுத்து நிறுத்தியுள்ளதற்கு 140 கோடி இந்திய மக்களும் தலை வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் 157வது பிறந்த நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. புதுடெல்லியில் உள்ள ராஜ்காட்டில் தேசப்பிதா காந்தியடிகள் சமாதியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். அங்கு நடைபெற்ற சர்வசமய அமைதி பிரார்த்தனையில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இது குறித்து கூடுதல் தகவல்கள்.
2: சர்வசமய அமைதி பிரார்த்தனையில் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால், புதுடெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோரும் மலரஞ்சலி செலுத்தி கலந்து கொண்டனர். நாடாளுமன்றத்தில் உள்ள மகாத்மா காந்தி, லால் பகதூர் சாஸ்திரி சிலைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு ஜே பி நட்டா, திரு கிரண் ரிஜிஜூ, திரு அர்ஜுன் ராம் மேக்வால், டாக்டர் ஜிதேந்திர சிங், டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், காங்கிரஸ் கட்சி

0: தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் மற்றும் பள்ளி மாணவர்கள் அஞ்சலி செலுத்தினர். காந்தி ஜெயந்தியையொட்டி நாடு முழுவதும் இன்று சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் இதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளது. நடப்பாண்டிற்கான அனைவரின் முயற்சியில் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற இயக்கம் இன்று தொடங்கப்படுவதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
1: மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கேற்ப 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை அடிப்படையிலான வங்கி சீரமைப்பு திட்டம் குறித்து இன்று சேவா சங்கல்ப அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் காண்போம்.
0: 2014 பிரதமர் திரு நரேந்திர மோடி பொறுப்பேற்று இருந்த சமயம் வங்கி அமைப்பானது அது ஒப்புக்கொண்டதை விட அதிகமான வாராக் கடன்களை கொண்டிருந்தது. மேலும் பெருநிறுவன கடன் வாங்கியவர்கள் நெருக்கடியில் இருந்தனர். வங்கிகள் அந்த சேதத்தை தங்கள் கணக்கு புத்தகங்களிலிருந்து மறைக்க எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டிருந்தன. இதனை சீர்படுத்த முதலில் கடனை ஒப்புக்கொள்ள செய்து இரண்டாவதாக அதை சரி செய்வதுமாக இருந்தது. ஒரு சொத்து தர மதிப்பாய்வு வங்கிகள் தங்கள் நெருக்கடிகளை நேர்மையாக வகைப்படுத்தவும் திவால் மற்றும் நொடித்து போதல் சட்டம் அதை தீர்ப்பதற்கான ஒரு வழியையும் அவர்களுக்கு வழங்கியது. மூலதன மறுசீரமைப்பு கூடுதல் நிதியை மீட்டெடுத்ததன் மூலம் இணைப்புகள் குறைவான மற்றும் வலுவான பொதுத்துறை வங்கிகளை உருவாக்கின. மேலும் இறுக்கமான ஒதுக்கீடுகள் நிலைமையை சீராக வைத்திருந்தன. இதன் பலனாக மொத்த வாராக் கடன்கள் மார்ச் 2018 சுமார் 11.2% என்ற உச்ச நிலையிலிருந்து மார்ச் 2026 1.8% குறைந்துள்ளன. நிகர வாராக் கடன்கள் 0.4% என்ற சாதனை அளவிலான குறைந்த அளவிலும் மூலதன போதுமான தன்மை 17% அதிகமாகவும் உள்ளன. அவை மீண்டும் கடன் வழங்க ஏதுவாக இருப்புநிலை கணக்குகள் சீரமைக்கப்பட்டன.
1: புதுச்சேரி அரசு சார்பில் அண்ணல் மகாத்மா காந்தியின் பிறந்தநாள் விழா கடற்கரை சாலை காந்தி திடலில் இன்று கொண்டாடப்பட்டது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் காந்தியடிகளின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முன்னதாக மக்கள் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள மகாத்மா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு துணைநிலை ஆளுநர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு நாளை முன்னிட்டு அண்ணா சாலை காமராஜர் சிலை சதுக்கத்தில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர், சட்டப்பேரவைத் தலைவர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை சார்பில் தூய்மை இந்தியா தின விழா கம்பன் கலையரங்கத்தில் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பாக பணியாற்றிய தூய்மை பணியாளர்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்பித்தார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் திரு ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ராஜ்குமார், திரு ஐயப்பன், திரு மோகன்குமார், திரு விக்னேஷ் கண்ணன், உள்ளாட்சித்துறை இயக்குநர் திரு ஆதர்ஷ் உள்ளிட்டோர் விழாவில் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய திரு கைலாஷ்நாதன் கூறுகையில்,
3: மகாத்மா காந்தி சவுத் ஆப்பிரிக்காவில் திரும்பி வந்த பிறகு 17 வருஷம் தங்கினது சபர்மதி ஆசிரமத்தில் தான். அங்கிருந்தான் அவர் எல்லா ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ஸ் ஆரம்பித்தார். இந்த திங்கக்கிழமை வந்து சபர்மதி ஆசிரமிட யுஎன்எஸ்கோ வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நமக்காக பெரிய மதிப்பு அது. அவருடைய அந்த மகத்தான சிந்தனையை மக்கள் இயக்கமாக மாற்றும் நேரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி 2014 காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2 ஸ்வச்ச பாரத் இயக்கத்தை தொடங்கி வைத்தார்.
1: தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறுகையில்,
4: சுற்றுலா பயணிகள் வருகின்ற மாநிலமாக நம்முடைய மாநிலம் கோயில்கள் கொண்டிருக்கின்றது. அது சுத்தமாக வைத்திருக்க வேண்டிய மிக அவசியமான ஒன்று. அதனை உள்ளாட்சித்துறை அது மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நான் அடிக்கடி வலியுறுத்துகிறேன். அவர்களும் துறையும் அதனை அந்த பணியை மேற்கொள்ள மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றேன்.

0: பணி பாதுகாப்பு என்பதும் அவருக்கு நோய் வராமல் தடுப்பதற்கான சிகிச்சை அளிக்கின்ற முறையிலும் சரி, தடுப்பூசி அளிப்பதும் சரி, அந்த ஒப்பந்தங்களும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும்.
1: தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் பிறந்தநாளை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறை அடுத்த சுரக்குடியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க காந்தி கிணற்று வளாகம் தூய்மை செய்யப்பட்டது. கடந்த 1934 சுதந்திர போராட்ட சுற்றுப்பயணத்தின் போது சுரக்குடி வழியாக வந்த மகாத்மா காந்தி அங்கு குறிப்பிட்ட சமூகத்தினர் நீரெடுக்க நிலவிய பாகுபாட்டை நீக்கி அக்கிணற்றை அனைத்து தரப்பு மக்களின் பயன்பாட்டிற்கும் அர்ப்பணித்தார். அன்று முதல் இந்த கிணறு காந்தி கிணறு என்று அழைக்கப்பட்டு காரைக்காலின் வரலாற்று சின்னமாக போற்றப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு செருமா விலங்கையில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்கள் மற்றும் திருநள்ளாறு கொம்பியன் பஞ்சாயத்து துப்புரவு பணியாளர்கள் இணைந்து காந்தி கிணற்று வளாகத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தினர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் பொதுமக்கள் தங்கள் குறைகளை தெரிவிக்கும் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நாளை காலை 11 முதல் மதியம் 1 வரை காரைக்காலில் நடைபெற உள்ளது. முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் வடக்கு காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் கோட்டுச்சேரி காவல் நிலையத்திலும், தெற்கு காவல் கண்காணிப்பாளர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலையும் நேரடியாக பங்கேற்று மக்களின் மனுக்களையும் குறைகளையும் கேட்க உள்ளனர். பொதுமக்கள் இதனை பயன்படுத்தி தங்கள் பகுதி சார்ந்த காவல்துறை தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணலாம் என காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் வில்வித்தை ரிகர்வ் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்திய அணி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. மகளிர் குத்துச்சண்டை 75 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் லவ்லினா தங்கப்பதக்கம் வென்றார். தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, தூத்துக்குடி, சிவகங்கை ஆகிய இடங்களிலும், புதுச்சேரி காரைக்காலிலும் இன்று முதல் அடுத்த 4 இடைமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்தநாளையொட்டி அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், குடியரசுத் துணைத் தலைவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை சார்பில் தூய்மை இந்தியா தினவிழா கம்பன் கலையரங்கத்தில் இன்று நடைபெற்றது. ஃபிளை துபாய் விமானத்தை வெடிக்கச் செய்ய துணை விமானி மேற்கொண்ட முயற்சியை முறியடித்த இந்தியாவைச் சேர்ந்த கேப்டன் ஸ்மித் மச்சாருக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் குத்துச்சண்டை 75 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் லவ்லினா தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: than this. Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
1: ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:20:42. நேரலை இனி பக்தி மனம் கமழ்ந்து இனிய பக்தி பரவசம் தர வருகிறது மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியின் முதலில் வரும் பாடலை பாடியிருக்கிறார் ஓ எஸ் அருண்.

நேரம் 6:37:50. இது மனோரஞ்சிதம் நிகழ்ச்சி. இன்றைய மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் காந்தி ஜெயந்தி தொடர்பான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் பாம்பே சகோதரிகள் பாடிய பாடல்.

நேயர்கள் இதுவரை மனோரஞ்சிதம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:50. நேயர்கள் இனி கேட்கலாம் நம் ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் குறித்து புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலைய மனைவியல் துறை வல்லுநராக பணியாற்றி ஓய்வு பெற்ற முனைவர் ஆர் விஜயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8 நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் இன்று நடைபெற்ற மகாத்மா காந்தியின் 157 பிறந்த தின விழா கொண்டாட்டங்கள், வானொலி தொகுப்பு, அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார், சீனிவாச முருகன் ஆகியோர். 8:10 to 8:58 திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட், டெல்லி அஞ்சல், 9:30 to 10 சங்கீத வானிலே, 10:00 to 10:20 ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல், 10:20 to 10:55 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 25 பொது சேவையை நிறைவு செய்வதையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு, 11 நிகழ்ச்சி நிரல், 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:00 to 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில் இருந்தும், 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்தும் அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 102.8 7:02 to 7:15 7:25 to 8:00 மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம், 8:05 மியூசிக் பை த பி வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 சென்னை வானொலி நிலையத்தின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி சுடர், 9:30 நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் இன்று நடைபெற்ற மகாத்மா காந்தியின் 157 பிறந்த தின விழா கொண்டாட்டங்கள், வானொலி தொகுப்பு, அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார், சீனிவாச முருகன் ஆகியோர். 9:40 to 10:00 பின்பு 10:20 to 11:00 தேன் சிந்துதே வானம், 10:00 to 10:20 ஜப்பானில் நடைபெறும் 20th ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 102.8 எஃப்எம் ரெயின்போ அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:00 to 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:00 to 11:05 ஆகிய நேரங்களில்

ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இரவு 7:30 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ். நந்தகுமார் அவர்கள் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். புன்னை மரக்கன்று சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் உரையாடுவோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். பசுமை வளாகங்களும் பசுமை நகரங்களும் வழங்குபவர் முனைவர் எம். நந்திவர்மன் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை நினைவலைகள் அமைப்பு ஏவி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ மார்பக புற்றுநோயினால் அதிக ஆபத்து உள்ளவர்களுக்கான ஹை ரிஸ்க் ஸ்கிரீனிங் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆர் சுதாகர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02-8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை. அமிர்தா முரளி அவர்களின் பாட்டு இடம்பெறும். ஆணையம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியன் அவர்களின் வயலின். அனுமந்தபுரம் ஜே பூவராகவன் அவர்கள் மிருதங்கம். சென்னை அஞ்சல் காலை 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். தலைப்பு யாதும் ஊரே யாவரும் கேளீர். நெறிப்படுத்துகிறார் முருகானந்தம். 11:02 நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. நண்பகல் 12:00 துலாக்கோள் நேர் கருத்து மடல்கள். 12:15 இசை பயிற்சி. கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். கற்றுக்கொள்பவர் பி எஸ் பாலஸ்ரீ அவர்கள். 12:30 பன்னிசை மாலை. இதில் ஆர் வேதவள்ளி அவர்கள் பாடியுள்ள ஆழ்வார் பாசுரங்கள் இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிபெயர்ச்சியில் பிரெஞ்சு பாடம். ஆசிரியர் ஜி சுரேஷ் அவர்கள். மாணவர் எம் பல்லவி. 2:55 வானிலை அறிக்கை சினேஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். இதில் டாக்டர் என் ரமணி அவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை கேட்கலாம். மாலை 4:00 6:00-6:00 வரை திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா. கதை வசனம் பஞ்ச் அருணாச்சலம். இயக்கம் எஸ் பி முத்துராமன். 5:00 இளைய பாரதம். 5:30 சின்னஞ்சிறு கிளிகள். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 6:20 மனோரஞ்சிதம். 7:00 பின்னர் 8:35 முதல் 8:58 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உடல்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் சின்ன காவணம் இ தேவராஜன் அவர்களுடன் நேர்முகம். மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:00 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டு நிறைவு செய்ததையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி. 9:15 ஸ்பாட்லைட். டெய்லி அஞ்சல். 9:30 முதல் 10:00 வரை சங்கீத வானிலே. 10:00 முதல் 11:00 வரை அகில பாரதிய இசை நிகழ்ச்சி. ரஃபீக் கான் அவர்களின் வயலின் இசை இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி அகமதாபாத். டெய்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05-8:15 பகல் 2:00 பிற்பகல் 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் இடம்பெறும். டெல்லி அஞ்சல் காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 பின்னர் இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 பின்னர் இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

எஃப்எம் ரெயின்போ 102.8 நாளை காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02-8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஆனந்தகுமார். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர்விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலோடி மேஜிக். நண்பகல் 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத்.

அவர்கள் 1-2 ஹாய் சிநேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ், 2-15 காலத்தை வென்ற கானங்கள், 3 கல்லூரி பூக்கள், 4 கேட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, மாலை 5 முதல் 6:10 வரை அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜார்ஜ், 6:20 முதல் 7 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், பின்னர் 7:25 முதல் 8 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம், 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல், 9:15 முதல் 10 வரையிலும், பின்னர் 10:20 முதல் 11 வரையிலும் தேன் சிந்ததே வானம், 10 முதல் 10:20 வரை ஜப்பானில் நடைபெறும் 20th ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி ஏஞ்சல், 11 நிகழ்ச்சி நிரல், 11:10 FM ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 8:15 பிற்பகல் 2, இரவு 9, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 முதல் பகல் 1 வரை மணிக்கு ஒரு முறையும், இரவு 7, 8 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 9:30, 10:30 பின்னர் 12:30 முதல் இரவு 7:30 வரை மணிக்கு ஒரு முறையும், ஜப்பானில் நடைபெறும் 20th ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரம் டெல்லி அஞ்சல். நேயர்கள், இதுவரை கேட்டது நம் ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1215 கிலோஹெட்ஸ் மற்றும் எஃப்எம் ரெயின்போ 102.8 இன்றும் நாளையும் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:30. நேயர்கள் இனி கேட்கலாம் திரையிசை. திரையிசையின் முதலில் வருகிறது அழகிய தீயே படப்பாடல். வரும் பாடலை இசையமைத்து பாடியிருக்கிறார் ரமேஷ் விநாயகம்.

நேயர்களின் அன்பான கவனத்திற்கு, நமது எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸில் கலை 8:02 ஒளிபரப்பாகும் நம்ம புதுவை நேரலை நிகழ்ச்சி இனி இனிய நேரம் நேயர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சியாகவும், மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் அலையோடு விளையாடு நேரலை நிகழ்ச்சி இனி நம்மை சுற்றி நேரலை நிகழ்ச்சியாகவும், மாலை 6:20 முதல் 7 மணி வரை ஒளிபரப்பாகும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சி இனி மாலை 6:20 முதல் 6:50 வரை மனோரஞ்சிதம் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியாகவும், 6:50 முதல் 7 மணி வரை நிகழ்ச்சி நிரல் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சிகள் வரும் 4/10/2026 ஞாயிற்றுக்கிழமை முதல் கேட்டு மகிழலாம். திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் சிவாஜி படப்பாடலை. இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், ஏஆர் ரஹ்மான், பென்னி ஆகியோர். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் ஏஆர் ரஹ்மான்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திரை இசை நிகழ்ச்சி. இனி தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளையோர் பங்களிக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முடிவடைந்த மாநிலங்களில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்களை நடத்துமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. பசுமை எரிசக்தி வழித்தடத்திற்கான மூன்றாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பெரிய அளவில் பலன்களை தரும் என்று ஐநா கூறியுள்ளது. பேட்ச்விலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஆந்திராவில் அமையவுள்ள சர்வதேச தோட்டக்கலை முனையம் அத்துறையை வலுப்படுத்துவதோடு விவசாயிகளுக்கும் எண்ணற்ற வாய்ப்புகளை உருவாக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இன்று மதனப்பள்ளியில் இம்முனையத்திற்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் பட்டியலிட்டார். 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தக்காளி, மாதுளை, வாழை, மாம்பழ சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் இந்த முனையம் அமைய உள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளையோர் பங்களிக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசப்பிதா மகாத்மா காந்தி மற்றும் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்த தின நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். இவ்விரு தலைவர்கள் பின்பற்றிய உண்மை, அகிம்சை, எளிமை, நேர்மை உள்ளிட்டவற்றை இளையோர் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளர்ச்சிக்காக இவ்விரு தலைவர்கள் ஆற்றிய பங்களிப்பு எதிர்கால சந்ததியினருக்கு உந்து சக்தியாக திகழும் என்றும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் அவசர நிலையை பிரகடனம் செய்து ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்பட்டது காங்கிரஸ் கட்சி என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றஞ்சாட்டியுள்ளார். இன்று கோவாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகள் 50 முறை கலைக்கப்பட்டதும் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில்தான் என்று கூறினார். உண்மை நிலை இவ்வாறு இருக்க ஜனநாயகத்தை பாதுகாப்பது குறித்து காங்கிரஸ் தற்போது பேசுவது வேடிக்கையாக உள்ளது என்றும் அவர் கூறினார். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் கனவை நனவாக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கோவா அரசும் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்து செயல்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முடிவடைந்த மாநிலங்களில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்களை நடத்துமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. குறிப்பாக முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் விடுபட்ட வாக்காளர்களை பட்டியலில் சேர்க்கும் வகையில் இந்த முகாம்கள் நடத்தப்பட வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப்

0: பணிகளுக்கு முன்னதாக உள்ள வாக்காளர் பட்டியலையும் தற்போதுள்ள வாக்காளர் பட்டியலையும் சரிபார்த்து விடுபட்ட வாக்காளர்களை சேர்க்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து விழிப்புணர்வு முகாம்களை நடத்துமாறும் தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. பசுமை எரிசக்தி வழித்தடத்திற்கான மூன்றாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பெரிய அளவில் பலன்களை தரும் என்று ஐநா கூறியுள்ளது. இது தொடர்பாக ஐநா சுற்றுச்சூழல் தலைவர் திரு சைமன் ஸ்டீல் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் நேற்று முன்தினம் இந்த திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி விநியோக கட்டமைப்பும் இதன் மூலம் வலுப்பெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் வலு சேர்க்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். சூரிய சக்தி பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் திகழ்வதற்கும் இந்த திட்டம் வகை செய்யும் என்று திரு சைமன் ஸ்டீல் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்ட பரிசுப் பொருட்களின் எட்டாம் கட்ட ஏலம் இம்மாத இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த ஏலத்தில் 30 பரிசுப் பொருட்கள் இடம்பெற்றுள்ளதாக கலாச்சாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தில்லி மெட்ரோ குறித்து விவரிக்கும் 2 பரிசுகளும் இதில் அடங்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது மன் கி பாத் நிகழ்ச்சி குறித்த தகவல்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகி வருகிறது. நாட்டு மக்களுக்கு தேவையான பல்வேறு தகவல்களை வழங்கும் வகையிலும் அரசின் திட்டங்கள் குறித்த விளக்கமும், தூய்மையை பராமரிப்பது, நீர் மேலாண்மை, சுயசார்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் இந்நிகழ்ச்சி வாயிலாக பிரதமர் உரையாற்றி வருகிறார். திரு நரேந்திர மோடிக்கு முன்னதாக எந்தவொரு பிரதமரும் இதுபோன்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றதில்லை. கடந்த 2023 ஆண்டு ஏப்ரல் மாதம் தனது 100வது மன் கி பாத் உரையில் மக்கள் இயக்கமாக இந்த நிகழ்ச்சி உருவெடுத்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். மன் கி பாத் நிகழ்ச்சியின் மூலமாக பிரதமர் பல்வேறு பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்து வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிகழ்ச்சி குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஹிந்தி நடிகர் அமீர்கான் மன் கி பாத் நிகழ்ச்சி மிகப்பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். கோடிக்கணக்கான மக்கள் பிரதமரின் மன் கி பாத் உரையை கேட்பதாகவும் அதன் மூலம் அரசு நிர்வாகத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் நாடு முழுவதும் அறியப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
0: காந்தி ஜெயந்தியையொட்டி தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் தமிழகத்தின் காஞ்சிபுரத்தில் உள்ள ரங்கசாமி குளத்தை தூய்மைப்படுத்தும் பணியில் 300க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து இதுபோன்று பல்வேறு குளங்களை சீரமைக்க உள்ளதாக இப்பணியில் ஈடுபட்ட தன்னார்வலர் ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நான் முருகேஷுங்க, காஞ்சிபுரம் வாசி. தூய்மை இந்தியா அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழே வந்து நாங்க அக்டோபர் 2 பல தன்னார்வல அமைப்பு சேர்ந்து நாங்க கிளீன் பண்ணோம், முடிவு பண்ணோம். மாநகராட்சி நாங்க அப்ரோச் பண்ணப்போ இது எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. சோ இன்னைக்கு 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் பல தன்னார்வலர்கள் இணைந்து வந்து இந்த குளத்தை நாங்க சீர்படுத்த ஆரம்பிச்சோம். கூடுமான வரைக்கும் இந்த குளத்தை வந்து நாங்க கம்ப்ளீட்டா மக்கள் பயன்பாட்டுக்கு எடுத்துட்டு வரவங்க நாங்க கொடுத்துருவோம். வரும் வாரங்கள்ல காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குளங்களுமே நாங்க வந்து தூர்வாரணும், இல்லைன்னா இந்த மாதிரி கிளீன் பண்ணணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்போட நாங்க நடத்துறோம். இதுக்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து நாங்க நன்றி தெரிவிச்சோம்.
0: நாட்டை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் இப்பணிகளை மேற்கொண்டதாக இதில் பங்கேற்ற மாணவிகள் தெரிவித்தனர்.
3: என் பேர் பவித்ரா, நான் வந்து நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். காஞ்சிபுரம் ரங்கசாமி குளம் வந்து கிளீன் பண்றதுக்காக வந்திருக்கோம். நம்மளும் நல்லா இருக்கணும், மக்கள் கூட நல்லா இருக்கணும், நம்ம சுகாதாரம் எல்லாரும் நல்லா இருக்கணும், இனிமே தூய்மையா வச்சுக்கணும், நம்ம இருக்கிற இடம் கூட தூய்மையா வச்சுக்கணும், எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும். முக்கியமா நாங்களே ஒரு 20 பேர் வந்திருக்கோம். இங்க வந்து 300க்கும் மேற்பட்ட ஆட்கள் வந்து தூய்மை பணியாளர் செய்யறதுக்கு வந்திருக்கோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: மகாராஷ்டிரா

0: மகாராஷ்டிராவில் 8.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் 67 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. மும்பையில் மகாராஷ்டிரா முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதன் மூலம் 2,90,000 வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்று மகாராஷ்டிரா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முதலீட்டிற்கான முன்னணி மாநிலமாக மகாராஷ்டிராவை உருவாக்க வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபை ஒட்டிய எல்லைப்பகுதியில் ஊடுருவ முயன்ற பாகிஸ்தானைச் சேர்ந்த இருவர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தன்தரன் பகுதியில் இவர்கள் ஊடுருவ முயன்றதாகவும் அதை தடுக்க விடுத்த எச்சரிக்கைகளையும் புறக்கணித்துவிட்டு அவர்கள் தொடர்ந்து ஊடுருவ முயன்றதன் காரணமாக சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் எல்லை பாதுகாப்பு படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஃபேட்வில்லி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 2-6, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இவன் வினோவை வென்றார். பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஷ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-12 என்ற செட் கணக்கில் செர்பியாவின் சாரா லாங்கரை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சித்தார்த்தா தாஸும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாரா ஷா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளையோர் பங்களிக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முடிவடைந்த மாநிலங்களில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்களை நடத்துமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. பசுமை எரிசக்தி வழித்தடத்திற்கான 3ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பெரிய அளவில் பலன்களை தரும் என்று ஐநா கூறியுள்ளது. ஃபேட்வில்லி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25:30. நேயர்கள் இனி கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.

திரவ உயிர் உரங்கள். திரவ உயிர் உரம். உயிர் உரங்கள் என்பன பயிர்களுக்கு நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளை கொண்ட உயிரியல் தயாரிப்புகள் ஆகும். இவை பயிர்களுக்கு கிட்ட நிலையில் உள்ள பேரூட்ட, இணையூட்ட மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களை எளிதில் கிட்டும் நிலைக்கு மாற்றி அளிப்பவையாகும். பயிர் வளர்ச்சி ஊக்கிகளை சுரந்து பயிர் உற்பத்தி திறனை அதிகரிக்கின்றன. திரவ உயிர் உரங்கள் உபயோகிக்கும் முறைகள். விதை நேர்த்தி முறை. 50 மில்லி திரவ உயிர் உரத்தை தேவையான அளவு ஆறிய அரிசி கஞ்சியுடன் ஒரு ஏக்கருக்கான விதையுடன் கலந்து 30 நிமிடங்கள் நிழலில் உலர்த்திய பின்னர் விதைக்கவும். நாற்று நனைத்தல் முறை. ஒரு ஏக்கருக்கு 150 மில்லி திரவ உயிர் உரத்தை 40 லிட்டர் நீரில் கலந்து நாற்றின் வேர்கள் நனையுமாறு 30 நிமிடங்கள் வைத்து பின்னர் நடவு செய்யவும். நேரடியாக வயலில் இடுதல் முறை. ஒரு ஏக்கருக்கு 200 மில்லி திரவ உயிர் உரத்தை 20 கிலோ மக்கிய தொழு உரத்துடன் கலந்து நடவுக்கு முன்னர் வயலில் இட வேண்டும். நீர் வழி உரமிடுதல். 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 மில்லி திரவ உயிர் உரத்தை விதைப்பு செய்யப்பட்ட நாளிலிருந்து 15, 30 மற்றும் 40 நாட்களில் உபயோகிக்கவும். திரவ உயிர் உரங்களினால் ஏற்படும் நன்மைகள். மண்ணில் கட்டுண்டு கிடக்கும் சாம்பல் சத்தினை கரைத்து எளிதில் பயிர்களுக்கு கிடைக்க உதவுகிறது. பயிர் வளர்ச்சியினை தூண்டும் வளர்ச்சி ஊக்கிகள் உயிர் உரங்கள் மூலம் கிடைக்கின்றன. உயிர் உரங்கள் மகசூலை சராசரியாக 10 முதல் 20% வரை அதிகரிக்கின்றன. உயிர் உரங்கள் சாகுபடி செலவை குறைப்பதோடு இரசாயன உரங்களின் பயன்பாட்டினையும் குறைக்கிறது. பூச்சி மற்றும் நோய் தாக்குதலில் இருந்து பாதுகாக்கிறது. பயிர்களின் வேர்பகுதியில் பிற நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளின் பெருக்கத்தினை ஊக்குவிக்கின்றது. மண்ணில் மக்கின் அளவை சீராக

பராமரிப்பதால் மண்ணின் நயம் மற்றும் மண் வளத்தை பாதுகாக்கின்றன. இயற்கையுடன் ஒன்றி வாழக்கூடிய ஆதலால் சுற்றுப்புற மாசுபாட்டை கட்டுப்படுத்த உதவுகின்றன. திரவ உயிர் உரங்களை பயன்படுத்தும் போது கவனிக்க வேண்டியவை: பூச்சி மற்றும் பூஞ்சாணங்கொல்லி பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை 24 மணி நேரம் கழித்து உயிர் உரத்தை கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். கலனை திறந்தவுடனே முழுமையாக பயன்படுத்த வேண்டும். உயிர் உரங்களை ரசாயன உரங்களுடனோ அல்லது வேறு மருந்துகளுடனோ கலந்து உபயோகிக்கக்கூடாது. உயிர் உரங்களை பயன்படுத்தும் வரை ஈரம் மற்றும் வெளிச்சம் இல்லாத இடத்தில் பாதுகாப்பாக வைக்க வேண்டும். உயிர் உரங்களை காலாவதி தேதிக்கு முன்னர் பயன்படுத்திட வேண்டும். 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் சேமிப்பது நல்லது. மிளகாய் சாகுபடி குறிப்புகள். அதிக அளவில் லாபம் தேடித்தரும் பயிர்களில் மிளகாயும் ஒன்று. நல்ல நாற்று நட்டால் நல்ல மகசூல் கிடைக்கும். ரகங்கள்: பிரியங்கா, சித்தாரா, நாம்தாரி, US 816, கோ 1 கே 1. வீரிய ஒட்டு ரகங்கள்: TNAU சில்லி ஹைபிரிட் கோ 1, இண்டஸ் US 33. மண்: நல்ல வடித்தன்மை கொண்ட வளமான வண்டல் மண் சிறந்தது. நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:30 15 வினாடி.

0: உழவர் உலகம்
1: வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நிதம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் சிறுதானியத்தில் மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் குறித்த நேர்முகம், நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறுகின்றன.
1: அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம்.
0: முதலில் சிறுதானியத்தில் மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் குறித்து புதுச்சேரி பெருந்தலைவர் காமராசர் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் துறை வல்லுநராக பணியாற்றி ஓய்வு பெற்ற முனைவர் ஆர் விஜயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
2: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சார்.
2: சிறுதானியங்களை அடிப்படையாக கொண்டு என்னென்ன பொருட்கள்லாம் தயாரிக்கலாம் மேடம்?
3: சிறுதானியம் சொல்லும்போது கேழ்வரகு, கம்பு, வரகு, பனிவரகு, குதிரவாளி இப்படி நிறைய இருக்குது. இதை தான் நம்ம வந்து சிறுதானியம் சொல்கிறோம். இதிலேயே வந்து சில ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம். இப்போ கேழ்வரகெல்லாம் கம்புலாம் அந்த காலத்துலேருந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் வந்து இதை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் போது நமக்கு வந்து நிறைய பயன்கள் கிடைக்குது. இதில் நிறைய தாது உப்புக்கள் இருக்குது, அப்புறம் வைட்டமின் சத்துக்கள் இருக்குது. இதில் இருக்கிற தாது உப்புக்கள் வந்து எலும்பு நல்லா உறுதியாகிறதுக்கு, பல்லுக்கு, எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. அதனால தான் இப்போ இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே அதை முக்கியத்துவத்தை அறிஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க.
2: இப்போ கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை, வரகு, குதிரைவாளி, பனிவரகு இப்படி இந்த சிறுதானியங்களில் என்னென்ன பொருட்கள்லாம் தயாரித்து விற்பனை செய்யலாம்?
3: கேழ்வரகு எடுத்துக்கோங்க. அதை கழுவி காய வச்சு முளை கட்டி கூட இன்னும் சொல்லப்போனால், ஏன்னா அதில் வந்து முளை கட்டும் போது அதில் வந்து பி காம்ப்ளெக்ஸ் சத்து அதிகமாகுது, அமிலேஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் வந்து அதை முளை கட்டி அதை காய வச்சு அதை வறுத்து அரைக்கும் போது குழந்தை உணவாக கொடுக்கலாம். அதை துணி போட்டு நல்லா ஜலிச்சுட்டு சின்ன குழந்தைக்கு கொடுக்கலாம். பெரிய குழந்தைக்கெலாம் அதை ஜலிக்கணும்னு அவசியம் இல்லை.

0: அப்படியே நம்ம கஞ்சி அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த கேழ்வரகில் கேழ்வரகு முறுக்கு, அடுத்தது கேழ்வரகில் பிஸ்கட் கூட செய்கிறாங்க. நம்ம சாதாரண பிஸ்கட் இருக்கு இல்லையா, அதில் கேழ்வரகம் சேர்த்து அதை செய்கிறாங்க. அடை, இன்னும் கீரை அதெல்லாம் சேர்த்து செய்யும்போது இதில் வந்து தாது உப்புகள் நிறைய இருக்குது. அது கூட முருங்கைக்கீரையோ எந்த கீரை கிடைக்குதோ அதை கட் பண்ணி அதோட போட்டு செய்யும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வந்து இரும்பு சத்தெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த மாதிரி செய்யலாம். இப்போ நான் கேழ்வரகு சொன்னேன், கம்பும் அதே மாதிரி செய்யலாம். கூழ்லாம் செய்து சாப்பிட்டேன்னா ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும். அதுவும் மாவு அரைச்சி நல்லா ராத்திரி புளிக்க வச்சு செய்கிறதுனால பார்த்திங்கன்னா இன்னும் அதில் வந்து நிறைய அனுகூலம் இருக்குது. ஏன்னா அதில் வந்து வைட்டமின் சத்துக்கள் தாதுப்புக்கள்லாம் கூடுதலாக நமக்கு கிடைக்குது. டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது இந்த புளிக்க வச்சு சாப்பிட்றதுனால. கம்புலேயும் சரி, சாமை, தெனை எல்லாத்துலேயும் நம்ம வந்து மாவை அரைச்சி அதில் முறுக்கள்லாம் செய்யலாம், பிஸ்கட் செய்யலாம், அப்புறம் வந்து இடியாப்பம் கூட செய்யலாம். இன்றைக்கி வந்து எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இடியாப்பம் செய்கிறாங்க. கேழ்வரகில் பார்த்திங்கன்னா இடியாப்பம் இருக்குது, சாமையில் இடியாப்பம் இருக்குது. இந்த இடியாப்பம்லாம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது தான். இந்த மாதிரி முறுக்கு மட்டும் இல்லை, இன்னும் இனிப்பு பலகாரம் கூட இதில் நிறைய செய்யலாம். இந்த குழிப்பணியாரம், ராகி புட்டு, தெனை புட்டு இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் பச்சை பருப்பு, தேங்காய் பூ, வெல்லம் இதெல்லாம் சேர்க்கும்போது பேலன்ஸ் டயட்டாக நமக்கு கிடைக்குது. இதை வந்து காலையில் சிற்றுண்டியாகவும் நம்ம எடுத்துக்கலாம், நல்ல முழுமையான சத்து நமக்கு கிடைக்கும்.
1: இப்போ பாரம்பரிய உணவுகளுடன் அந்த நவீன முறையில் தயாரிக்கப்படும் சிறுதானிய பொருட்களில் மக்களிடம் எப்படி மேடம் வரவேற்பு இருக்குது? இப்போ கிராமங்களில் நல்லா ஒரு வரவேற்பு, எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு இருக்கும். இப்போ நகர மக்கள்கிட்ட எப்படி வரவேற்பு எப்படி இருக்கு?
0: நகர மக்கள் தான் இப்போ விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ படிக்கிறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க, அப்புறம் வந்து இந்த சமூக வலைதளங்களும் பார்க்குறாங்க. அதில் நிறைய அதில் இருக்கிற சத்துக்கள்லாம் புரியுது அவங்களுக்கு. கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அதை சத்தாக எடுத்து சாப்பிட்டாங்க, எங்கள் நகர்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா அது வியாதி உணவாக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு நல்லா அதில் இருக்கிற சத்தெல்லாம் தெரியுது, இப்போ விரும்பி சாப்பிட்றாங்க. இப்போ வந்து இந்த வெள்ளை அரிசியெல்லாம் குறைச்சிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா மத்தியானம் அந்த சிறுதானிய அரிசியிலே சாதமாக செய்து அதில் குழம்பு ரசம்லாம் போட்டுக்கணும் சாப்பிட்றாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு ஆர்வம் வந்துடுச்சு மக்களிடத்தில். இப்போ நிறைய பேர் வந்து சிறுதானியம் தான் இப்போ அதிகமாக வாங்குறாங்க. கவுனி அரிசின்னு சொல்கிறோம்ல, அந்த அரிசியோட இதையும் சேர்த்தெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. இப்போ
1: சிறுதானிய பொருட்கள் வந்து நீங்கள் மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணுறீங்க.
0: ஆமாம்.
1: அப்படி இருக்கும்போது அந்த பொருட்களை வந்து எப்படி சேமிச்சு வைக்கலாம், எத்தனை நாள்ல சேமிச்சு வைக்கலாம், ப்ரிப்பேர் பண்றது எப்படி?
0: சிறுதானியத்துல மிக்ஸ் எல்லாம் செய்து வச்சுக்கலாம், குழந்தை உணவு எல்லாம் செய்து வச்சுக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா மற்ற டின் ஃபுட்ல எல்லாம் நிறைய கெமிக்கல்ஸ் போடுறதுனால அது வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் இருக்கும். ஆனா சிறுதானியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது. அது ஏன்னா அது இயற்கை முறையில தயார் பண்றாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதுல எந்த கெமிக்கலும் போடல. நம்ம தயார் பண்ணும் போதும் எந்த ப்ரிசர்வேட்டிவ், எந்த பாதுகாக்கும் பொருளும் போடல அதுல. அப்படி இருக்கிறதுனால அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் வச்சிருக்கலாம். அந்த அளவில் நம்ம வந்து அதை செலவு பண்ணிட்டா நல்லது. ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ ப்ரிப்பேர் பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும். தயார் பண்ணி கொடுக்கும்போது தான் குழந்தைங்களுக்கும் அது நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் எதாவது கெமிக்கல் சேர்க்கும்போது குழந்தையுடைய வயிறெல்லாம் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அது எல்லா வயதினரும் இப்போ சாப்பிட்றாங்க, வயசானவங்களுக்கும் அது கஷ்டம். நல்லா வந்து காற்று போகாத ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சா 2 மாதம் சாப்பிட்லாம். இல்லை ஈரம் பட்டுதுன்னா அது வந்து சீக்கிரம் வந்து கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
1: இப்போ சிறுதானிய பொருட்களை சந்தைப்படுத்துதல் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா?
0: ஆமாம்.
1: அதுவும் நகர சந்தைப்படுத்துதல் ரொம்ப முக்கியம். எப்படிப்பட்ட சந்தை வாய்ப்பெல்லாம் இருக்குது நகர சந்தை வாய்ப்பில்?
0: இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து நாங்கள் வந்து ஓய்வாக இருக்கிறோம், எங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியன் வங்கி சுய வேலை வாய்ப்பு பயிற்சி கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேளாண் அறிவியல் நிலையம் சுய வேலை வாய்ப்பு பயிற்சி கொடுக்குறாங்க, வேளாண் துறையும் கொடுக்குறாங்க. இப்படி எல்லாரும் சேர்ந்து கொடுக்கறதுனால அந்த பயிற்சியில் இந்த ஓய்வாக இருக்கிற மகளிர், நான் வந்து ஏதாவது சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற மகளிர் அதில் பங்கேற்கலாம். பங்கேற்று முறையாக அவங்க பயிற்சி கற்றுக்கணும். ஏன்னா அந்த பயிற்சியில் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா அந்த மூலப்பொருள் வாங்குறதுலேருந்து அதை எப்படி பாதுகாத்து எப்படி தயார் பண்ணணும், அதை எப்படி சந்தைப்படுத்தணுன்ற வரைக்கும் அவங்க அந்த பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து செயல்முறை விளக்கமும் செய்து காமிக்கிறாங்க. அப்போ நேரடியாக பார்க்கும்போது இவங்களுக்கு நல்லா புரியும் எப்படி அதை வந்து நம்ம வந்து சுத்தப்படுத்தணும், எப்படி செய்யணுன்றதெல்லாம் புரியும். அதனால் அந்த மாதிரி அவங்க செய்து அவங்க வந்து விற்பனை பண்ணலாம், அவங்களுக்கும் நல்ல வருமானம் வரும். உற்பத்தி பண்ணுற விவசாயி அவங்க விளைபொருளுக்கும் நல்ல மதிப்பு கிடைக்கும். இந்த மாதிரி மகளிர் வந்து இந்த மாதிரி தொழிலை ஏற்று செய்தாங்கன்னா நிச்சயமாக நகர்ப்புற மக்களுக்கு ஒரு தரமான ஒரு உணவு கிடைக்கும், நம்பி அவங்க வந்து சாப்பிட்லாம்.
1: இப்போ நகர மக்களின் உணவு பழக்கத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் இந்த சிறுதானிய பொருட்களுக்கான தேவை அதிகரிச்சிருக்கா மேடம்?

0: ஆமா கண்டிப்பா இதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா இப்ப சிறுதானியம் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க எல்லாரும். இப்ப கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா சிறுதானிய பொருட்கள் இப்ப அதிகமா விற்பனைக்கே வந்துடுச்சு. ஏன்னா மக்களுடைய தேவை அதிகமா இருக்கு. அதனால நிறைய கடைகள்ல பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல எல்லாருமே வந்து, இன்னும் சொல்லப்போனா இந்த ஓய்வா இருக்கிற மகளிர் என்ன பண்ணலாம்னா, இந்த விவசாயிகள் உற்பத்தி பண்றாங்கல்ல இந்த சிறுதானியங்கள், அவங்க கிட்ட நேரடியாக கொள்முதல் செய்து அவங்க வந்து அதை சுத்தப்படுத்தி பேக்கெட் பண்ணி கூட விற்பனை பண்ணலாம். ஏன்னா அந்த சுத்தப்படுத்துறதுன்றது ஒரு பெரிய ப்ராசஸ். அதை வந்து குத்தி, அதை வந்து கல் இல்லாமல் எடுத்து, அதை வந்து பேக்கெட் பண்ணி டைரெக்டாக விற்பனை பண்ணலாம். அது ஒரு மெத்தடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதை பவுடராக்கி இன்னொருத்தங்க அதை வந்து விற்பனை பண்ணலாம். இன்னொருத்தங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு குழுவோ அல்லது மகளிரோ அதை வந்து முறுக்கு மிக்ஸாவோ, ஏன்னா அதை வாங்கினோமா அப்படியே வந்து முறுக்கு செய்கிற மாதிரி விற்பனை பண்ணலாம். அந்த மாதிரி வந்து அரிசி மாவு, கடலை மாவு, இந்த சிறுதானியம் எல்லாத்தையும் கலந்து கூட விற்பனை பண்ணலாம். இந்த மாதிரி செய்யும்போது ரெடிமேடாக அவங்களுக்கு கிடைக்குது. சிறுதானியத்தில் புட்டு மாவு, சிறுதானியத்தில் இடியாப்ப மாவு, இதெல்லாம் அப்படியே செய்து விற்பனை பண்ணும்போது நகர்ப்புற மக்களுக்கு எளிதில் அது கிடைக்குது, தரமாகவும் கிடைக்குது, இவங்களுக்கும் ஒரு நல்ல வருமானம் கிடைக்குது, உற்பத்தி செய்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு வேலை கிடைக்குது.
1: இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தயாரிக்கிற அந்த சிறுதானிய பொருட்களின் தரம், சுவை, அப்புறம் பேக்கிங்கு, இதெல்லாம் வந்து ஒரு கவர்ச்சியாக அவங்களுக்கு இழுக்கணும். அப்புறம் வாங்குற மாதிரி ஒரு
0: கண்டிப்பாக
1: சந்தைப்படுத்தணும்.
0: ஆமாம், இப்போ ஒரு குழந்தைய நம்ம கடைக்கு கூட்டிகிட்டு போனால் ஒரு பிஸ்கட் பேக்கெட்டை பார்த்தா அது என்ன பண்ணுது, நல்லா அட்ராக்டிவ் கலரை காமிச்சு எனக்கு இதுதான் வேணும்னு இல்லையா. அதே மாதிரி தான் நம்ம வந்து நல்ல பேக்கேஜிங் பண்ணி அதை முறையாக நம்ம வந்து, அதாவது அந்த கவர் இருக்கு பாருங்க, அது கூட ஃபுட் கிரேட் கவரில் தான் பேக் பண்ணணும். ஏன்னா சாதாரண ஒரு பிளாஸ்டிக் கவர்லையோ இதுலையோ பண்ணக்கூடாது. அந்த ஃபுட் கிரேட் கவர்னு சேல்ஸ் பண்ணுறாங்க, அந்த கவரில் அந்த பவுச்சில் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் நாள் வரும், கெடாது. அதனால தான் அதில் பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேக்கிங் மெத்தடுக்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எப்படி பேக் பண்ணணும், எப்படி வந்து அதில் ஈரம் போகாமல், அதில் வந்து தேவையில்லாத காற்று போகாமல் எப்படியெல்லாம் பண்ணணுன்றதை முறையாக அவங்க பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த பேக்கேஜிங் டெக்னிக்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டா இவங்க ஈஸியாக வந்து பேக் பண்ணலாம். அதில் தான் இவங்களுக்கு வந்து கூடுதலாக விற்பனையாகும். இவங்க வந்து கஷ்டப்பட்டு செய்தால் கூட குவாலிட்டியாக செய்வாங்க, ஆனால் அது பேக்கேஜிங் சரியில்லைன்னு வைங்களேன், பார்ப்பாங்க அந்த பேக்கேஜிங் இது நல்லா இல்லை அப்படின்னுவாங்க. அதே வந்து குவாலிட்டியாக பேக் பண்ணி கொடுத்தாங்கன்னா கவரை பார்த்தாவே சூப்பராக இருக்குது, வாங்கலாம் போல இருக்குன்னு நினைப்பாங்க.
1: விவசாயி விளைவிக்கும் விளைபொருட்கள் கிராமத்தில் ஒரு விலையாக இருக்கும், நகரத்தில் ஒரு விலையாக இருக்கும்.
0: ஆமாம்,
1: அதுபோல் நம்ம வந்து நகர சந்தையில் விற்பனை செய்யும்போது விலை நிர்ணயம் எப்படி பண்ணுறது மேடம்?
0: அந்த கிராம விளைபொருள் வந்து வாங்கி அவங்க போக்குவரத்து செலவு, அவங்க மற்ற செலவெல்லாம் கணக்கிட்டு தான் அவங்க வந்து விற்பனை பண்ணுவாங்க. 5 ரூபாயோ 10 ரூபாயோ கூட விற்கிறாங்க. காரணம் என்னன்னா அவங்க வாங்கிட்டு வராங்க, வாங்கிட்டு வந்து அப்படியே நம்ம பண்ண முடியாது, மறுபடியும் காய வைக்கிறாங்க, அதை சுத்தம் செய்கிறாங்க, அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லேபர் வைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து கூலி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தது அதை புடச்சி சுத்தம் பண்ணி பேக் பண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு தான் அந்த விலை நிர்ணயம் பண்ணி கூடுதலாக அவங்க விற்பனை பண்ணுறாங்க.
1: அப்போ இதுலேயும் சிறுதானிய பொருட்களும் அப்படி தான் நம்ம வைக்கணுமா?
0: ஆமாம், சிறுதானிய பொருட்களும் அந்த விலை இருக்கு
1: இல்லையா,
0: நகர சந்தையில் அவங்க அப்படியே கொடுத்துருவாங்க, முட்டை முட்டையாக கொடுத்துருவாங்க. இவங்க வாங்கிட்டு வந்து அதை தரம் பிரித்து இவங்க அதை சுத்தம் பண்ணி போக்குவரத்து செலவோட கணக்கிட்டு இவங்க விற்பனை பண்ணும்போது கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். அது அதுதான், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி அவங்க வந்து விற்பனை பண்ணுறாங்க இல்லையா, ஒருவேளை விவசாயியே தரம் பிரித்து கொடுத்துட்டாங்கன்னா அப்போ வந்து அவங்க கூடுதலாக கூட விலை நிர்ணயம் பண்ணலாம், அந்த மாதிரி கூட செய்யலாம். சில கடைகளில் பார்த்தீங்கன்னா காய்கறி கூட இருக்குது, அதை தரம் பிரித்து என்ன பண்ணுறாங்கன்னா பேக்கெட் பண்ணி இங்கே கூடுதலாக விற்பனை பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் சிறுதானியங்களும், அங்கேயே விவசாயிகளே தரம் பிரித்து கொடுத்துட்டாங்கன்னா கூடுதலாக அவங்க விலை நிர்ணயம் பண்ணலாம். இல்லை நமக்கு வந்து வேலை முடிஞ்சிடும், நம்ம கொடுத்துட்டு வியாபாரம் முடிஞ்சிடும்னு நினச்சாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, வாங்குகிற மகளிரோ அல்லது வாங்குகிற அந்த வியாபாரியோ அவங்க வந்து தரம் பிரித்து அவங்க அதை ஒரு பிஸ்னஸாக அவங்க பண்ணுறாங்க. அப்போ கூடுதலாக தான் அவங்க விலை வைப்பாங்க.
1: நகரங்களில் பார்த்தீங்கன்னா அடுக்குமாடி இருக்கும், அப்பார்ட்மெண்ட் இருக்கும், அப்புறம் கட்டிட வீடுகள் இருக்கும். இப்போ இங்கெல்லாம் வந்து சிறுதானிய பொருட்களை சந்தைப்படுத்தினா என்னென்ன வழிமுறைகள் நம்ம பின்பற்றலாம் மேடம்?
0: நகர்ப்புறத்தில் விற்பனை பண்ணணும்னா நிறைய வழிமுறைகள் இருக்குது. பேப்பரில் விளம்பரம் பண்ணுறாங்க, செய்தித்தாள்களில் வருது, சோஷியல் மீடியாவில் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய வருது. அது இல்லாமல் ஆன்லைன்லேயும் வருது. இப்படி நிறைய வர்றதுனால அதை படித்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க இதில் இருக்குது அப்படின்ட்டு. செல்லுலே சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க பொருள் இந்த விலையில கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சு.
1: நம்ம சோசியல் மீடியால பாக்குறோம், நிறைய மகளிர் வந்து தயாரிச்சு சோசியல் மீடியால ரீல்ஸ்ல போடுறாங்க, நிறைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதெல்லாம் போடுறாங்க, எங்க பொருளை வாங்கிங்க அந்த நம்பர் எல்லாம் போடுறாங்க.
0: கைபேசி ஈஸியா இருக்கு, அவங்க என்ன பண்றாங்க

0: ஆன்லைன்லேயே ஆர்டர் போடுறாங்க, ஈஸியாக வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரி நல்ல விற்பனை ஆகிறது இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் ஆன்லைனில் நிறைய விற்பனை பண்ணியிருக்கேன், இவ்வளோ விற்பனை பண்ணியிருக்கேன், இவ்வளோ பேக்கெட்ஸ் விற்பனை பண்ணியிருக்கேன், சிறுதானியங்கள்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க பண்ணலாம், அவங்க வந்து விளம்பரப்படுத்தி அதை வந்து நல்ல முறையில் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். இல்லை டோர் டு டோர் வந்து அவங்க வந்து எடுத்துன்னு போய் சாம்பிள் காமிச்சு அந்த முறையிலையும் பண்ணலாம். இல்லைன்னா அவங்க என்ன பண்ணலான்னா, இன்னும் அங்கன்வாடியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அவங்கக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஒரு முக்கியஸ்தர், இளைஞர் மன்ற தலைவிங்க, மாதர் சங்க தலைவிங்க, அங்கன்வாடி டீச்சரு, அவங்கக்கிட்டலாம் நான் இந்த மாதிரி நான் பண்ணுறேன், இதை வந்து யாராவது கேட்டால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சாம்பிள் கொடுக்கணும். நீங்கள் கொடுத்தோன்னா அவங்க அதை பார்த்துட்டு இன்னார்கிட்ட போங்க, அவங்க வந்து விற்பனை பண்ணுறாங்க, தரமாக இருக்குது, நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லுவாங்க, வாங்கலாம்.
1: இப்போ அர்பன் சைட்லலாம் நம்ம கூட பார்க்குறோம், ஆமாம், டூ வீலர் ஃபோர் வீலர்லாம் மைக்கு வச்சுலாம் விற்பனை பண்ணுறாங்க, ஆமாங்க, ஒரு சில பொருள்
0: அந்த மாதிரியும் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நல்ல வரவேற்பு இருக்குது, நிறைய பேர் அதையும் வாங்குறாங்க. எல்லாராலையும் வந்து கடைக்கு போய் வாங்க முடியலன்னும் போது அந்த மாதிரியும் வாங்குறாங்க, ரோட்டில் விற்கிறாங்க இல்லையா, அவங்களும் தரம் இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுலயும் தரம் இருக்கு, பார்த்து வாங்கணும் நம்ம.
1: அதே மாதிரி நகரத்திலயும் சந்தை எல்லாம் இருக்குல்ல மேடம்.
0: ஆமாங்க,
1: கிராமத்துல சந்தை இருக்குல்ல, செவ்வாய்க்கிழமை சந்தை, வெள்ளிக்கிழமை சந்தைன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நகரத்திலயும் சந்தை இருக்கு, அங்கேயும் நம்ம விற்பனை பண்ணலாம்.
0: ஆமா, நீங்க சொல்றது சரியான பாயிண்ட் தான், நகர்ப்புறத்திலயும் வந்து சந்தையில விற்பனை பண்ணலாம், அங்கேயும் வந்து சிறுதானிய பொருட்கள், மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள்
1: தயாரிச்சு,
0: ஏன்னா எல்லாம் வேலைக்கு போற பெண்கள் அவங்களால செய்ய முடியல, அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ரெடிமேடா கிடைச்சதுன்னா வாங்கி சுலபமா பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு இந்த கஞ்சி மாவு, புட்டு மாவு எல்லாமே வாங்கி அவங்க யூஸ் பண்றாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், இப்போ சிறுதானியங்களை விரும்பி வாங்குறாங்க, விரும்பி சாப்பிட்றாங்க. காலையில் என்னங்க சாப்பிட்டீங்க அப்போ கேட்டால், பாதி பேருக்கு மேலே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சிறுதானிய கஞ்சி தாங்க குடிச்சிட்டு வந்தேன், சிறுதானியத்தில் நான் வந்து புட்டு சாப்பிட்டு வந்தேன். இல்லை சிறுதானியத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போலாம் இட்லி மாவே சிறுதானியத்தில் நான் அரைச்சி போட்டு சிறுதானிய இட்லி சாப்பிட்றேன், தோசை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதிலே எல்லாமே செய்கிறாங்க, தோசை இட்லி எல்லாமே சிறுதானியத்தை கலந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. உளுந்து கூட சிறுதானியத்தை போட்டுறாங்க, போட்டு அரைச்சி சாப்பிட்றாங்க, கொஞ்சம் மட்டும் அதில் அரிசி போடுறாங்க, ஏன்னா அந்த முறுமுறுப்பு வர்றதுக்காக.
1: இப்போ மகளிராக இருக்கட்டும், சுய உதவி குழுக்களை சேர்ந்த மகளிராக இருக்கட்டும், இளைஞராக இருக்கட்டும், இல்லை விவசாய பெருமக்களாக இருக்கட்டும், அவங்க விளைவிக்கிற பொருளை சிறுதானிய பொருட்கள்லேருந்து மதிப்பு கூட்டி இப்போ சூப்பர் மார்க்கெட், இயற்கை அங்காடி, விவசாய சந்தை அங்கேயும் கூட கூட விற்பனை பண்ணலாம் இல்லைங்களா?
0: அங்கேயும் விற்பனை பண்ணலாம்,
1: அர்பனில்,
0: அர்பனில் விற்பனை பண்ணலாம். அதாவது போய் சூப்பர் மார்க்கெட், அங்கே நல்ல டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் எங்கெங்கே இருக்குன்னு தெரியும் இல்லையா, அங்கே போயிட்டு அந்த யாரை அணுகணுமோ அவங்கள அணுகி அவங்கக்கிட்ட சாம்பிள் பாக்கெட் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு, அவங்க பார்ப்பாங்க. அவங்க பார்த்துட்டு விற்கிறதுக்கு முன்னாடி விற்பனையாளர் என்ன பண்ணணும்னா, அதில் தேதி போட்டு வச்சு நம்ம பார்க்கணும், எவ்வளோ நாள் கெடாமல் இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நம்ம பார்த்து டெஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம கடைக்கே எடுத்துகிட்டு போகணும். கடைக்கு எடுத்துகிட்டு போகும்போது அவங்கக்கிட்ட சாம்பிள்லாம் கொடுக்கணும், கொடுக்கும்போது அவங்க பார்ப்பாங்க, நல்ல வரவேற்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தேடி அவங்க வந்து கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு எனக்கு இத்தனை பாக்கெட் வேணும், அவங்களே ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி விற்பனை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய ஸ்டால்லாம் போடுறாங்க டிபார்ட்மெண்ட் மூலமாக, கவர்மெண்ட் மூலமாக நிறைய ஸ்டால் போட்டு அதுலேயும் வந்து நல்ல சந்தர்ப்பம் கொடுக்குறாங்க.
1: நீங்கள் சொல்கிற மாதிரி புதுச்சேரியில் இருக்கிற கடற்கரை சாலை, பொதுமக்கள் கூடும் முக்கியமான இடங்கள், அங்கே வந்து கண்காட்சிகள், உணவு திருவிழாக்கள், இதிலெல்லாம் பண்ணுறாங்க,
0: இதிலெல்லாம் பண்ணுறாங்க. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மலர் கண்காட்சி கூட நடந்தது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்ல லட்சக்கணக்கானவங்க வராங்க. அப்போ இவங்க வந்து சேல்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதை வாங்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்குது, இவங்களுக்கும் நல்ல ஒரு பொருளாதார உயர்வு கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு.
1: அர்பன்லலாம் உணவு திருவிழாலாம் பண்ணுறாங்க,
0: உணவு திருவிழாலாம் பண்ணுறாங்க, அதிலலாம் இவங்க சேல்ஸ் பண்ணலாம், இவங்க உணவாகவும் தயாரித்து விற்கலாம். மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள்லாம் ரெடியாக கூட சிறுதானிய பொருட்கள்லாம் தயார் பண்ணி விற்பனை பண்ணலாம். சிறுதானியத்தில் நூடுல்ஸ் தயார் பண்ணி விற்பனை பண்ணலாம், சேமியா தயார் பண்ணி விற்பனை பண்ணலாம், சாப்பிட்ற மாதிரி தட்டில் கொடுத்து அவங்க வந்து சாம்பிள் காமிச்சு கூட அவங்க விற்பனை பண்ணலாம்.
1: நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சிறுதானிய பொருட்கள் நகர சந்தைக்கு கொண்டு செல்லும்போது இந்த பேக்கிங் முறை இருக்கணும், தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி, எடை, இது போன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த பேக்கிங்கில் இருக்கும்.
0: அந்த பேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் என்னென்ன பொருட்கள் போட்டிருக்கிறோம், அது எப்படி போடணும்னா, அந்த பொருட்களே எது அதிகமாக போட்டிருக்கோமோ அதை ஃபஸ்ட்டு வரணும், அதுக்கு அடுத்தது எது கம்மியாக போட்டிருக்கோமோ வரணும், அந்த ஆர்டரில் அதை போடணும் ஒன்று. ரெண்டாவது நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ன்னு சொல்லுவாங்க, அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அதையும் போடணும், அதில் என்ன வைட்டமின் சத்துக்கள் இருக்குது, அதில் என்ன கலோரி சத்து, புரதச்சத்து, அப்புறம் தாது உப்புக்கள் என்னென்ன இருக்குது எல்லாத்தையுமே அதில் வந்து மென்ஷன் பண்ணணும்.
1: சிறுதானிய பொருட்கள் சாப்பிடுவதால் என்ன நன்மைகள்லாம் இருக்குது குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும்,
0: அதையும் ஒரு ஷார்ட்டாக போடலாம். அடுத்தது வந்து தயாரித்த

தேதி, எக்ஸ்பைரி ஆகிற தேதி இது கண்டிப்பாக போடணும். அப்புறம் விலை, இதை போட்டுட்டோன்னு வைங்க, கண்டிப்பாக நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க. ஏன்னா அதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்றது மக்களுக்கு தெரியணும். அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா, சைவம் அசைவம், சைவத்துக்கு வந்து க்ரீன் கொடுக்குறாங்க, அசைவத்துக்கு ப்ரௌன் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சிம்பிளும் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இது நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா. அது இதிலே வந்து இன்னும் படித்தவங்க படிக்காதவங்க இருக்கிறாங்க இல்லையா, அதனால் அந்த ஃபோட்டோவும் போட்டுட்டா அந்த பேக்கேஜிங்கில் இன்னும் நல்லாயிருக்கும். கேழ்வரகுனா கேழ்வரகு அந்த ஃபோட்டோ போடணும், தென்னைனா தென்னை ஃபோட்டோ போட்டு தென்னைன்னு போடலாம். அதுக்கு வந்து இங்கிலீஷ்லேயும் நம்ம போடும்போது பார்த்து வாங்குவாங்க. அந்த மாதிரி பேக்கேஜிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று தான். அதில் இன்னும் சொல்லப்போனால் பிராண்டு கூட வாங்கினா ரொம்ப நல்லது. பிராண்டு வாங்கிறதுக்கு முன்னாடி லைசன்ஸ் வாங்கணும். அதாவது வந்து குடிசை தொழிலாக பண்ணால் பண்ணிக்கிட்டே வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் தொழில் முனைவராக ஆகிறாங்க அவங்க வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ப்ரொவிஷ்னல் லைசன்ஸ் வாங்கணும், தற்காலிக உரிமம் பெறணும். அது எங்கே பெறணும்னா இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வாங்கணும். இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வாங்கி அது எவ்வளோ நாளைக்கு கொடுப்பாங்கன்னா ஒரு 3 மாதம் அப்படி தான் கொடுப்பாங்க, டெம்பரரியாக தான் கொடுப்பாங்க.

0: வாங்கிறதுக்கு முன்னாடி லைசன்ஸ் வாங்கணும். அதாவது வந்து குடிசை தொழிலாக பண்ணால் பண்ணிக்கிட்டே வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் தொழில் முனைவராக ஆகிறாங்க அவங்க வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ப்ரொவிஷ்னல் லைசன்ஸ் வாங்கணும், தற்காலிக உரிமம் பெறணும். அது எங்கே பெறணும்னா இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வாங்கணும். இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வாங்கி அது எவ்வளோ நாளைக்கு கொடுப்பாங்கன்னா ஒரு 3 மாதம் அப்படி தான் கொடுப்பாங்க, டெம்பரரியாக தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா பர்மனெண்ட் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது அந்த ஃபுட் இன்ஸ்பெக்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இடத்த பார்ப்பாங்க. இடத்த பார்க்கும்போது நம்ம தயார் பண்ணுற அந்த ரூம் வந்து சுகாதாரமாக இருக்கா, ஜன்னல் இருக்கா, ஜன்னலில் கொசுவல் அடிச்சிருக்கா, அப்போ ட்ரைனேஜ் அதாவது அந்த வாய்க்கால்லாம் ப்ராப்பராக போகுதா, நம்மளால் பக்கத்தில் தொந்தரவு இல்லாமல் இருக்கா, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. வெசல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து துருப்பிடிக்காத ஒரு பொருளாக இருக்கா, எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கா, அந்த மாதிரி எல்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா சில இரும்பு ஐட்டம்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அது துருப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது, அதை வச்சு ரணஜன்னியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அந்த சுகாதாரத்தை அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. எல்லாமே
1: பொதுவாக சிறுதானிய பொருட்களை சாப்பிட்றதுல என்ன நன்மைகள்லாம் இருக்குது மேடம்?
0: எல்லாருமே இப்போ பேலன்ஸ் டயட் சாப்பிட்ணுன்றாங்க. வைட்டமின் சத்துக்கள் சாப்பிட்றதுனால இந்த நரம்பு பலமாகுது, எலும்பு உறுதியாகுது, இரும்பு சத்தும் அதில் கிடைக்குது. இப்போ கம்பு எடுத்துக்கோங்க, அதில் இரும்பு சத்தும் இருக்குது, கால்சியம் பாஸ்பரஸ் இருக்குது. இப்போ இரும்பு சத்து இருக்கிறதுனால ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அதிகமாகணும் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இரும்பு சத்து நிறைந்த சிறுதானியங்களை எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் நார் சத்து நிறைய இருக்குது. நார் சத்து நிறைய இருக்கிறதுனால டைஜஷன் ப்ராப்பராக இருக்கும். வயதானவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் ப்ராப்ளம்லாம் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் கூட இது ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். எல்லா வயதினருக்குமே இந்த சிறுதானியம் நல்ல உபயோகமாக இருக்கும்,
1: நல்ல
0: ஊட்டச்சத்து இருக்கும். தாது உப்புக்கள் இருக்கிறதுனால இது வந்து உடம்புக்கும் உறுதியாக இருக்கும், நல்லா இருக்கும்.
1: இப்போ சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்து விற்பனை செய்கிறதுல விவசாயிகளுக்கு மட்டும் இல்லாமல் தொழில் முனைவருக்கும் நல்ல நன்மை தான், லாபம் தான் இல்லைங்களா?
0: கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா வந்து இந்த விவசாயிகளுக்கு அவங்க பொருளுக்கு நல்ல மதிப்பு கிடைக்குது.
1: நடுவில் நகர சந்தையில் விற்பனை செய்யும் போது நல்ல கூடுதல் வருமானம் கிடைக்கும்,
0: கூடுதல் வருமானம் கிடைக்குது. விவசாயிகள்லே சிலர் விவசாய மகளிர் இருப்பாங்க, அவங்க டைரக்டா வந்து நகரத்துக்கு வந்து விற்பனை பண்ணா கூட அவங்களுக்கும் இன்னும் கூடுதல் நல்ல வருமானம் கிடைக்கும்.
1: நீங்க சொல்ற மாதிரி மேடம், கீரையா இருக்கட்டும், வேற கத்தரி இல்ல இந்த மாதிரி பயிர் வகைகள் காய்கறிகள் எல்லாம் கிராமத்துல விளைச்சி பொருள்லாம் டவுனுக்கு வந்துடுறாங்க, அர்பனுக்கு வந்துடுறாங்க விவசாயிகள். ஏன்னா அங்க விட இங்க விற்பனை நிறைய ஆகுது, நம்ம கேட்ட காசு குடுக்கறாங்க, எல்லாம் படிச்சுவங்க, நல்லா சம்பாதிக்கூடியவங்க நிறைய இருக்கிறாங்க நகரத்துல.
0: அந்த சேல்ஸ் டெக்னிக்ஸ் இப்ப கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த மகளிர் எடுத்துட்டு வந்து விற்பனை பண்றாங்க. அவங்க ஃப்ரீயா இருக்கும்போது அவங்க எடுத்துட்டு வந்து விற்பனை பண்றாங்க. யார் யாருக்கு வேணும்ன்றது அந்த டிமாண்டு தெரியுது, தெரிஞ்சு அந்த இடத்துல விற்பனை பண்ணும்போது எல்லாரும் அங்க போய் வாங்குறாங்க. நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வந்து இன்ன பிராண்ட் வேணும்னே கேட்டே வாங்குறாங்க. அந்த மாதிரியும் விற்பனை பண்ணலாம், இல்லைன்னா அவங்க நீங்க சொல்ற மாதிரி டைரக்டாவே கொண்டு வந்து கூட விற்பனை பண்ணலாம்.
1: இப்போ இந்த சிறுதானிய பொருட்கள் நம்ம வாங்கி சாப்பிட்றதுல மக்களிடையே நல்ல வரவேற்பு இருக்கா மேடம், விழிப்புணர்வு இருக்கா?
0: இருக்கு சார். மக்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சிறுதானியம் சாப்பிட்றதுல எதை வச்சு நான் சொல்றேன்னா, ஒரு பண்டிகை கூட பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்கன்னா, நான் வந்து இன்னைக்கு தினை முறுக்கு செய்தேன் சொல்கிறாங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ஃபங்க்ஷனில் எடுத்துக்கோங்க, தென பாயசம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, சாமையில் பொங்கல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த மாதிரி நிறைய இந்த சிறுதானியங்கள்லேயே விசேஷங்களில் கூட போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்துட்டு இப்போ மக்களுக்கு இன்னும் நல்ல விழிப்புணர்வு வந்துடுச்சு.
1: இப்போ நகர சந்தையில் மேடம் சிறுதானிய பொருட்களின் எதிர்காலம், அந்த ஃபியூச்சர் எப்படி இருக்கும், நீங்கள் உங்களுடைய கருத்து சொல்லுங்களேன்.
0: கண்டிப்பாக வந்து நல்ல வரவேற்பு இருப்போம், அதில் சந்தேகமே இல்லை. அதனுடைய பயன்கள் என்னன்றதை நகர மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு பயனடைஞ்சவங்களே சொல்கிறாங்க, எனக்கு இப்போ பரவாயில்ல, உடம்பு இப்படி இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க, சரி இது வந்து சாப்பிட்டா நல்லது போல் இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிக்கு. அந்த மாதிரி நகர்ப்புறத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஒருத்தரோட ஒருத்தர் பேசுகிறதுலே வந்து அவங்களுக்கு தெரியுது இது வந்து நல்லதுன்றது புரியுது. அடுத்தது அதில் பயனடைஞ்சவங்களும் சொல்கிறாங்க, நான் இதில் பயனடைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து கண்டிப்பாக இதை வந்து சாப்பிட்றணும். நகர்ப்புறத்தில் எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா அமோக வரவேற்பு இருக்கும், அதில் சந்தேகமே கிடையாது.
1: நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துட்டோம். சிறுதானிய பொருட்களை வாங்கி பயன்படுத்த விரும்பும் நகர மக்களுக்கும் சரி, சிறுதானிய விவசாயிகளுக்கும் சரி, நீங்கள் கூற விரும்பும் கருத்துக்கள் ஆலோசனைகள்?
0: விவசாய மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும், நகர்ப்புறத்தில் நல்ல வரவேற்பு இருக்குது, அதனால் நம்ம வந்து இந்த உற்பத்தியே பெருக்கலாம், இதில் வந்து நம்ம தொய்வடையக்கூடாது, சிறுதானியத்தை பயிரிட்டால் அது விற்பனை பண்ண முடியுமோ இன்னொன்ட்டு யோசிக்கக்கூடாது. கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து நல்ல ஒரு மதிப்பு இருக்குது, அது வந்து பொருளாதார உயர்வுக்கு நல்ல வாய்ப்பும் இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா, நகர்ப்புறத்தில் இப்போ மக்கள் எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க.

0: மக்களிடத்துலேயும் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. அதனால் பயனடைஞ்சவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ வந்து சில இடங்களில் பார்த்திங்கன்னா சில பொருட்கள், சிறுதானிய பொருட்கள் கிடைக்கலன்றாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. அதனால் அவங்களும் நல்ல முறையில் உற்பத்தி பண்ணி தரமாக கொடுக்கலாம், அவங்களுக்கும் நல்ல மதிப்பு இருக்குது. எதிர்காலத்தில் இந்த நகர்ப்புறத்தில் இருக்கிற நுகர்வோருக்கும் வந்து நல்ல பயன் இருக்குது. இப்போ நம்ம வாங்கி சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா விவசாயிகளுடைய பொருளாதாரமும் மேம்படும், நம்மளுடைய வளர்ச்சியும் வந்து மேம்படும், நம்மளுடைய சுகாதாரம் மேம்படும், நம்மளுடைய உடல்நிலை வந்து மேம்படும். அதையும் பார்க்கணும். நம்ம தரமான பொருள் வந்து நமக்கு கிடைக்குது, அதையும் உணர்ந்து நம்ம வந்து சிறுதானியத்தில் நம்ம வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருளோ அல்லது நேரடியாக அந்த பொருளையோ சாப்பிட்டு பயன்பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன்.
1: இந்த நிகழ்ச்சியில் விவசாயிகளின் விளைபொருளுக்கு மதிப்பு கூட்டி நகர மக்களுடன் கொண்டு சேர்ப்பது ஒரு சிறந்த தொழில் வாய்ப்பு மட்டுமில்லை, விவசாயிக்கும் நுகர்வோருக்கும் பயனளிக்கும் ஒரு பாலமாக அமைதுன்னே சொல்லலாம் மேடம். சிறுதானியங்களின் உற்பத்தி முதல் சந்தைப்படுத்துதல் வரைக்கும் பல்வேறு தகவல்களை நிறைய அழகாக சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சி உழவர் பெருமக்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களை சந்திச்சு பேசுனதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் மேடம்.
0: நன்றி சார்.
2: இதுவரை சிறுதானியத்தில் மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் குறித்து புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் துறை வல்லுநராக பணியாற்றி ஓய்வு பெற்ற முனைவர் ஆர். விஜயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல். இன்றைய பண்ணை செய்தியில் தென்னை மரத்தின் நுனி சிறுத்தலை கட்டுப்படுத்தும் முறைகள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். தென்னையில் பல்வேறு காரணங்களினால் நுனி சிறுத்து விடுகிறது. அதை நிவர்த்தி செய்வதற்கு பசுந்தால் உர பயிர்களான சணப்பு, கொழுஞ்சி அல்லது கொள்ளை ஏக்கருக்கு 25 கிலோ விதை என்னும் அளவில் விதைத்து வளர்ந்த பிறகு 45-50 நாள் மடக்கி உழுதுவிட வேண்டும். மழைக்காலங்களில், அதாவது வருடத்திற்கு 2 முறை செய்ய வேண்டும். வருடத்திற்கு போராக்ஸ், துத்தநாக சல்ஃபேட், மெக்னீசியம் சல்ஃபேட், இரும்பு சல்ஃபேட், காப்பர் சல்ஃபேட் ஆகிய ஒவ்வொன்றையும் 225 கிராமுடன் 10 கிராம் அமோனியம் மாலிப்டேட் ஆகியவற்றை 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து இட வேண்டும். தொடர்ந்து 3 வருடங்களுக்கு இட வேண்டும். இவ்வாறு தென்னை மரத்தின் நுனி சிறுத்தலை கட்டுப்படுத்துதல் பற்றி தற்பொழுது பண்ணை செய்தியில் தெரிந்து கொண்டோம்.
3: நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். இனி பண்ணை செய்தி.

பண்ணை செய்தி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.

0: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
1: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:02.
3: நேர்கள் கேட்க விருப்பது

நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் இன்று நடைபெற்ற மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தின விழா கொண்டாட்டங்களின் வானொலி தொகுப்பு.

0: தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின்
1: 157வது
0: பிறந்த தின விழா கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் இயங்கி வரும் மத்திய பொதுத்துறை நிறுவனமான என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் இன்று காலை 8 மணி அளவில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பிறந்த தின விழா தொடங்குவதற்கு முன்னர் என்எல்சி இந்தியா நிறுவன தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர்
1: பிரசன்னகுமார் ஆச்சாரியா அவர்கள்
0: நகர நிர்வாக அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து காந்தியடிகளுக்கு மிகவும் பிடித்தமான ராம்துன் கீதம் இசைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் என்எல்சி தலைவர் அவர்கள் சுகாதார பணியாளர்களின் சேவைகளை பாராட்டி கௌரவித்தார். தொடர்ந்து மகாத்மாஜி கொள்கைகளின் மைய கருப்பொருளான ஸ்வச்சதா தூய்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஜவஹர் அறிவியல் கல்லூரி மாணவர்களால் பேரணி நடத்தப்பட்டது. மகாத்மா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் காலை 9 மணி அளவில் கற்றல் மற்றும் மேம்பாட்டு மையத்தில் அமைந்துள்ள கலையரங்கத்தில் நடைபெற்ற மகாத்மா காந்தியின் பிறந்த தின விழா என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் கீதம் மற்றும் தமிழ்தாய் வாழ்த்துடன் இனிதே தொடங்கியது. தொடர்ந்து நெய்வேலி மகளிர் மன்றம் சார்பில் வைஷ்ணவ ஜனதோ பாடல் பாடப்பட்டன.

0: தொடர்ந்து பகவத்கீதை, பைபிள், திருக்குரான், திருக்குறள், நாலடியார் போன்ற புனித நூல்களிலிருந்து சொற்றொடர்கள் வாசிக்கப்பட்டன. ராமகிருஷ்ணா சேவா சங்கம், இந்திய கிறிஸ்துவ கலாச்சார சங்கம், நெய்வேலி முஸ்லிம் ஜமாத் ஆகிய அமைப்புகளின் உறுப்பினர்கள் மற்றும் NLC இந்தியா நிறுவனம் நடத்தி வரும் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகள் இப்புனித நூல்களிலிருந்து கருத்துக்களை எடுத்துரைத்தனர்.
1: பிரீத்தி, 11th ஸ்டாண்டர்ட் ஆஃப் NLC கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பிளாக் 11, ஃபார் தி பிரசன்ட் ஆஸ்க் தம் திருக்குறள்.
2: திருக்குறளை ஏற்றி அதையே உலக பொதுமுறையாக திகழ வைத்துள்ளார். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த திருக்குறளை ஆங்கிலத்தில் தால் சுதா என்று மொழிபெயர்த்த நூலை மகாத்மா ஒரு முறை படித்தார். அஞ்சில் இருந்து திருக்குறள் வழி நடப்பது என்று முடிவு செய்தார். அதிலும் பொய் பேசக்கூடாது என்பதை, வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். வாய்மை என சொல்லப்படுவது எது என்றால் மற்றவர்களுக்கு எவ்வகையிலும் தீமை தராத சொற்களை பேசுதலே ஆகும். அது மட்டுமல்ல, வாய்மையே சிறந்த அறம், அதுவே சிறந்த பண்பு என்கிறார் ஐயன் வள்ளுவனார். அந்நூலை படித்ததிலிருந்து மகாத்மா அவர்கள் உண்மையை பேசி அதற்காகவே வாழ்ந்தார். தமிழனாக பிறந்ததால் நமக்கெல்லாம் பெருமை. இன்னார் செய்தாரே ஒருத்தல், அவர் நான் நன்னையும் செய்துவிடல் என்ற குரலுக்கேற்ப ஒருமுறை மகாத்மா அவர்கள் தென்னாப்பிரிக்காவின் பயணத்தின் போது அவரை பூட்ஸ் காலால் ஒருவர் உதைத்தார். அவரை அப்பொழுதே மன்னித்து அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் விட்டார். நமக்கு தீமை செய்த ஒருவரை தண்டிக்கும்படியாக அவர் வெட்கப்படும் அளவில் நன்மை செய்ய வேண்டும் என்கிறார் நம் ஐயன் வள்ளுவனார்.
0: தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் நெய்வேலி மகளிர் மன்றம், தெலுங்கு சமிதி, கேரள கலா சமிதி, கன்னட சங்கம், பாரதிய கலா சமிதி மற்றும் பொதுத்துறையில் பணிபுரியும் பெண்கள் அமைப்பு, மேலும் சிறப்பு குழந்தைகளுக்கான நெய்வேலி ஸ்னேகா பள்ளி ஆகிய கலாச்சார அமைப்புகளின் உறுப்பினர்கள் பக்தி பாடல்கள் மற்றும் தேசபக்தி பாடல்கள்

0: பாடியதுடன் கலை நிகழ்ச்சிகளையும் நடத்தி காந்தியடிகளுக்கு அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக நெய்வேலி மகளிர் மன்றம் சார்பில் NLC இந்தியா நிறுவனம் நடத்தி வரும் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் இனிப்பு உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் அடங்கிய புத்தக பைகளை நெய்வேலி மகளிர் மன்ற தலைவி ராதிகா பிரசன்னகுமார் மற்றும் மகளிர் மன்ற புரவலர்கள் ஆகியோர் மகளிர் மன்ற பொறுப்பாளர்களுடன் இணைந்து மாணவ மாணவிகளுக்கு வழங்கினர். தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் தூய்மை பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக நடத்தப்பட்ட வண்ணக்கோள போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு நிறுவன தலைவர், இயக்குநர்கள் மற்றும் கண்காணிப்புத்துறை தலைமை அதிகாரி ஆகியோர் பரிசுகளை வழங்கினர். தொடர்ந்து இவ்விழாவில் காந்தி ஜெயந்தி என்பது ஒரு மாபெரும் தலைவரை நினைவு கூர்ந்து விழா நடத்தும் ஒரு நாள் மட்டுமல்ல, இன்றைய வேகமான தொழில்நுட்ப மாற்றங்கள் மற்றும் மாறிவரும் எரிசக்தி தேவைகளுக்கு மத்தியில் மாற்றம் என்பது ஒவ்வொருவரிடமிருந்தும் தொடங்க வேண்டும் என்ற மகாத்மா காந்தியின் அடிப்படை கொள்கை இன்றும் என்றும் பொருத்தமானதாக உள்ளது என்பதை உணர்த்தும் முக்கியமான நாளாகும். பல தலைமுறைகளைச் சேர்ந்த NLC இந்தியா நிறுவன ஊழியர்களின் கூட்டு முயற்சிகளால் உருவான வலுவான அடித்தளத்தின் மீது NLC இந்தியா நிறுவனம் இன்று உயர்ந்து நிற்பதாக குறிப்பிட்ட அவர், ஒரு நிறுவனத்தின் வெற்றி எந்த ஒரு தனிநபரால் மட்டும் உருவாகாது என்றும் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு தங்களது பொறுப்புகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அது சாத்தியமாகும் என்றும் குறிப்பிட்டு தம் சிறப்புரையில் பேசினார் NLC இந்தியா நிறுவன தலைவர் பிரசன்னகுமார் ஆச்சாரியா அவர்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். இட் கிவ்ஸ் மீ இமென்ஸ் ப்ரைட் அண்ட் ஜாய் டு ஜாயின் யூ ஆல் டுடே டு செலிப்ரேட் 157th பர்த் அனிவர்சரி ஆஃப் மகாத்மா காந்தி. காந்தி ஜெயந்தி இஸ் நாட் மியர்லி எ டே டு ரிமெம்பர் எ கிரேட் லீடர், இட் இஸ் அன் ஒகேஷன் டு ரிஃப்ளெக்ட் on why Gandhiji's life continues to remain relevant even in a rapidly changing world. We live today in an era of technological transformation, changing energy needs and evolving expectations from organizations. Yet the principles that guided Gandhiji's life remain relevant because they were rooted in something fundamental, the belief that meaningful changes begins with each one of us. For Gandhiji, larger national purpose was always connected with the way an individual lived and performed his or her responsibilities. This thought has particular relevance to all of us at NLC India Limited. NLCIL is a larger institution built over decades through the collective efforts of generations of employees, from mining and power generation to projects, maintenance, safety, administration, security, community development. Every function contributes to our larger mission. The success of such an organization does not come from one individual or one department. It comes from people working and taking ownership of what they do. This is perhaps one of the most practical lessons we can draw from Gandhiji's life. Nation building is not always about extraordinary acts. It is also about doing everyday work well. A safe operation, a well-maintained plant, a productive shift, a timely decision, an innovative solution, or a helping hand extended to a colleague, each of these contributes to a larger purpose of the organization. As NLCIL continues its journey of growth, the energy landscape around us is also changing rapidly. Along with contributing to the country's energy requirements, we must increasingly focus on efficiency, technology, innovation, resource conservation, and environmental stewardship. For us, this means that sustainability has to be reflected in the way we plan our project, operate our facilities, and use the resources entrusted on us. Our responsibility also extends beyond our operational boundaries. The communities around us are an important part of NLCIL ecosystem. As we grow, our efforts should also create opportunities, contribute meaningfully to their well-being. Growth becomes truly meaningful when it creates a positive and lasting impact beyond the organization itself. Another aspect of Gandhiji's life that deserves our attention is the importance of leading by example. In an organization of our size, culture is not created by instruction alone. We can apply the same approach in our own work. Instead of waiting for change to come from elsewhere, let each of us work what we can improve within our own sphere, a process that can be made simpler, a resources that can be conserved, a safety practice that can be strengthened.

0: a new idea that can be encouraged, or a problem that can be solved through teamwork. When such efforts are multiplied across a larger organization, they can create lasting transformation. The future of NLCIL will be shaped not only by the projects we undertake, but by the way we approach our work every day. As NLCIL moves forward into a new phase of growth and transformation, let us carry with us the spirit of Gandhiji, his simplicity, perseverance, and commitment to constructive action. Let us have the confidence to embrace new technologies and new opportunities, while remaining conscious of people and communities connected with our journey. On this Gandhi Jayanti, let us remember Gandhiji not only through words and ceremonies, but through the quality of our work and the choice we make every day. Each one of us contributes with sincerity with our own sphere. The collective impact will be far larger than an individual effort. Let us continue to build NLC India Limited as a strong, progressive and responsible institution, contributing meaningfully to the nations and creating a better future for the generations to come. Nandri, Vanakkam, Jai Hind.
1: தொடர்ந்து இவ்விழாவில் நெய்வேலி மகளிர் மன்றம் சார்பில் பள்ளி மாணவ மாணவியருக்கு இனிப்பு, புத்தக பைகள், பாடப்புத்தகங்கள், பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் இயக்குநர்கள், செயல் இயக்குநர்கள், உயர் அதிகாரிகள், அனைத்து பொறியாளர்கள் மற்றும் அலுவலர்கள், நலச்சங்க நிர்வாகிகள், பொதுத்துறையில் பணிபுரியும் மகளிர் நலச்சங்க நிர்வாகிகள், நெய்வேலி பள்ளிகளின் முதல்வர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள், பல்வேறு கலாச்சார சங்கங்களின் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவாக என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் கல்வித்துறையின் கூடுதல் முதன்மை மேலாளர் ஆர். அரவிந்த பாபு நன்றி கூறினார். அதன் பின்னர் தேசிய பாடலான வந்தே மாதரம், அதனைத் தொடர்ந்து நாட்டுப்பண்பாட விழா இனிதே நிறைவு பெற்றது. அதன் பின்னர் தூய்மையே சேவை திட்டத்தின் ஒரு பகுதியாக அங்குள்ள வளாகங்கள் மற்றும் பொது இடங்களில் தூய்மை பணியும் நடைபெற்றது.

நேயர்கள் இதுவரை கேட்டது நெய்வேலி NLC இந்தியா நிறுவனத்தில் இன்று நடைபெற்ற மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தின விழா கொண்டாட்டங்களின் வானொலி தொகுப்பு.

0: அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:12. நேயர்களினை கேட்கலாம் திரை இசை. திரை இசையின் முதலில் வருகிறது மின்னலை படப்பாடல். இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் ஹரிஷ் ராகவேந்திரா, டிம்மி ஆகியோர். இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.

திரை இசையில் அடுத்து வருகிறது படையப்பா படப்பாடல். இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஹரிணி ஆகியோர். இசை ஏ ஆர் ரகுமான்.

நேரம் 8:25:05. நேயர்களின் அன்பான கவனத்திற்கு, நமது எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz காலை 8:02 ஒளிபரப்பாகும் நம்ம புதுவை நேரலை நிகழ்ச்சி இனி இனிய நேரம் நேயர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சியாகவும், மாலை 5 ஒளிபரப்பாகும் அலையோடு விளையாடு நேரலை நிகழ்ச்சி இனி நம்மை சுற்றி நேரலை நிகழ்ச்சியாகவும், மாலை 6:20 to 7 ஒளிபரப்பாகும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி, இனி மாலை 6:20 to 6:50 மனோரஞ்சிதம் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியாகவும், 6:50 to 7 நிகழ்ச்சி நிரல் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சிகள் வரும் 4/10/2026 ஞாயிற்றுக்கிழமை முதல் கேட்டு மகிழலாம். திரை இசை நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து கேட்கலாம் விண்ணை தாண்டி வருவாயா படத்திற்காக தேகம் ஏகாம்பரம் சின்மயி பாடிய பாடலை கேட்கலாம். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் ஏ.ஆர். ரஹ்மான்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். 12B படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா மகாலட்சுமி ஐயர் பாடிய பாடலை. இந்த படத்துக்கு இசையமைத்திருக்கிறார் ஹாரிஸ் ஜெயராஜ்.

0: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: இனி வருவது ஹரிச்சரண், யுவன் சங்கராஜா குரலில். யுவன் சங்கராஜா இசையில் தொட்டால் பூ மலரும் படப்பாடல்.

நேரம் 8:42:36. நேயர்களின் அன்பான கவனத்திற்கு, நமது எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸில் காலை 8:02 ஒளிபரப்பாகும் நம்ம புதுவை நேரலை நிகழ்ச்சி இனிய நேரம் நேயர்கள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சியாகவும், மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் அலையோடு விளையாடு நேரலை நிகழ்ச்சி இனி நம்மை சுற்றி நேரலை நிகழ்ச்சியாகவும், மாலை 6:20 முதல் 7 மணி வரை ஒளிபரப்பாகும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி, இனி மாலை 6:20 முதல் 6:50 வரை மனோரஞ்சிதம் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியாகவும், 6:50 முதல் 7 மணி வரை நிகழ்ச்சி நிரல் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சிகள் வரும் 4/10/2026 ஞாயிற்றுக்கிழமை முதல் கேட்டு மகிழலாம். திரை இசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் ரன் பட பாடலை. இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் பல்ராம் மற்றும் சாதனா சர்க்கம் ஆகியோர். இசை வித்யாசாகர்.

0: நேயர்கள் இதுவரை திரை இசை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் 65 கிலோ ஃப்ரீ ஸ்டைல் மல்யுத்த பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற சுஜித் கல்கலுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்தார். மிகவும் முக்கியமான தருணத்தில் சுஜித் தனது நிதானத்தை கடைபிடித்து இறுதிப் போட்டியை மல்யுத்த களத்தில் ஒரு மறக்க முடியாத வெற்றியாக மாற்றினார் என்று அவர் கூறினார். சுஜித் கல்கல் நாட்டிற்கு அளவற்ற பெருமையை கொண்டு வந்துள்ளார் என்று குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பெண்களுக்கான 75 கிலோ குத்துச்சண்டை பிரிவில் தங்கம் வென்ற லவ்லினா போர்கோகைன், பெண்களுக்கான டிங்கி பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற நேத்ரா குமணன் மற்றும் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய ஆடவர் பிரிவு அணிக்கும் பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், இந்திய வீரர்கள் விளையாட்டு பயணம் குறிப்பிடத்தக்க உறுதியையும் சிறப்பையும் பிரதிபலிக்கிறது என்றும், இது இந்தியாவிற்கு ஒரு பெரிய சாதனை என்றும் அவர் கூறினார். பிரதமருக்கு வழங்கப்பட்ட பரிசுகளுக்கான 8வது மின்நேலம் அக்டோபர் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. டெல்லியின் பன்முக பரிமாணங்களை காட்சிப்படுத்தும் 30 வெவ்வேறு நினைவு பொருட்கள் இந்த பதிப்பில் இடம்பெற்றுள்ளதாக கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த 30 நினைவு பொருட்களில் 9 புகைப்படச் சட்டங்கள், 9 நினைவு பொருட்கள் மற்றும் 6 சிலைகள், சிற்பங்கள் மற்றும் உருவச் சிலைகள் அடங்கும். 7 தேதிகள், பங்கேற்பு விவரங்கள் மற்றும் முழுமையான பட்டியலுக்கு அதிகாரப்பூர்வ PM மெமெண்டோஸ் மின்னேல இணையதளத்தை பார்வையிடவும் என்று அமைச்சகம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான BEd 2 பட்டப்படிப்பிற்கு புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த தகுதியுள்ள மாணவ மாணவிகள் விண்ணப்பிக்க

0: அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கான விண்ணப்பம் கல்லூரியின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை நகல் சான்றிதழ்களுடன் தபால் மூலமாகவோ அல்லது நேரிலோ சமர்ப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்காலிலும் இன்று முதல் அடுத்த 4 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: Good evening. This is Akashvani. I'm Shagun Chopra with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi praises brave pilot Smit Machhar for saving hundreds of lives and foiling attempt to crash Israel-bound flight. Asserts Indians are those who risk their lives to save others, not take lives. Commerce Minister Piyush Goyal says India is building manufacturing value chains from design to finished goods as a trusted link in global supply chains. Nation pays homage to father of the nation Mahatma Gandhi and former Prime Minister Lal Bahadur Shastri on their birth anniversary. And in Asian Games, India win first women's hockey gold in 44 years. Wrestler Sujit Kalkal and boxers Parveen Huda, Lovleen Borgohain and Ankush Pankal also clinch gold medals. India climbed to 5th position in overall medal standings, with tally rising to 76, including 16 gold. And now the news in detail. Prime Minister Narendra Modi today spoke with Captain Smit Machhar over the phone, praising his bravery and presence of mind in foiling an alleged attempt to crash an Israel-bound Fly Dubai flight. The Prime Minister said, "Indians are not those who take lives, but those who are willing to risk their own lives to save others." He lauded Captain Machhar for taking a split-second decision that helped save the lives of hundreds of passengers.
2: आपकी हिम्मत ने, आपके धैर्य ने और आपकी सूझबूझ ने, यानी फ्रिक्शन ऑफ सेकंड में इतने निर्णय कर लिए आपने और इतने लोगों की जान बचाई. और आज पूरा देश गर्व से कह सकता है कि हम हिंदुस्तानी जान लेने वाले लोग नहीं हैं, जान बचाने वाले लोग. और आपने अपने शरीर पे इतना बड़ा घाव हुआ, आप स्वयं जीवन और मृत्यु की लड़ाई लड़ रहे, उस समय भी आपने अपनी जीवन की परवाह नहीं की, सभी यात्रियों के जीवन की परवाह की. और सबसे बड़ी बात, 140 करोड़ देशवासियों का आपने मान बढ़ाया और इसलिए मैं हृदय से गर्व अनुभव करता हूँ. मित्र, अब मैं आपसे सुनना चाहूंगा.
3: मेरे लिए, मैं सर से भी बोल रहा था, आप मेरे सबसे बड़े एक्टर से और मेरे को मुझे बहुत गर्व फील हो रहा है.
1: On Wednesday, Captain Machhar got seriously injured after being stabbed by his co-pilot in the cockpit of Fly Dubai flight travelling from Dubai to Tel Aviv. The flight was carrying 174 passengers, including 27 children. The pilot is currently undergoing treatment at a hospital in the UAE. Commerce and Industry Minister Piyush Goyal has called for a WTO-compliant approach to correcting global trade distortions at the concluding day of G20 Trade Ministers' meeting in Milwaukee, US. Speaking on structural excess capacity and production, Mr. Goyal said that India is the fastest-growing large economy in the world, with a domestic demand-driven economy serving 1.4 billion people. He highlighted that India is building manufacturing value chains from design to finished goods as a trusted link in global supply chains. He said India's manufacturing capacity serves its domestic and global needs, and India does not have structural excess capacity in the sectors identified by the G20 presidency. A report.
4: Commerce Minister Piyush Goyal highlighted that India's trade with G20 members depends on a transparent, non-discriminatory and rules-based trading system. He said most favoured nation treatment is a key guarantee of this system, ensuring that the same terms apply to the smallest trader and the largest trader. Speaking on ending forced labour in global supply chains, Mr. Goyal said India's commitment to the elimination of forced labour is absolute and unconditional. The minister reaffirmed India's commitment to a rules-based, fair, equitable, non-discriminatory, transparent, open, inclusive, and multilateral trading system with the

சங்கீத வானிலே சலங்கைகள் ஒலிக்கும் இந்நேரம். சரிகம பூக்கள் மனதில் மலரும். தென்றலின் தாளத்தில் இயற்கை ஆட தேனிசை போல வாழ்வு இனிமை பெறும் இந்நேரம். மனதை வருடும் பாடல்களோடு மகிழ்ச்சியின் வாசல் திறக்கும் இந்நேரம். அன்பே இசையின் அழகிய மொழியாய், சங்கீதமே இசையாய் மாறி நாம் இப்போது கேட்கலாம் சங்கீத வானிலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் முதலில் வருகிறது முதல் மரியாதை படப்பாடல். இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் இளையராஜா மற்றும் சித்ரா ஆகியோர். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் இளையராஜா.

நேயர்களின் அன்பான கவனத்திற்கு, நமது எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz காலை 8:02 ஒளிபரப்பாகும் நம்ம புதுவை நேரலை நிகழ்ச்சி இனிய நேரம் நேயர்கள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சியாகவும், மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் அலையோடு விளையாடு நேரலை நிகழ்ச்சி இனி நம்மை சுற்றி நேரலை நிகழ்ச்சியாகவும், மாலை 6:20 முதல் 7 மணி வரை ஒளிபரப்பாகும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சி, இனி மாலை 6:20 முதல் 6:50 வரை மனோரஞ்சிதம் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியாகவும், 6:50 முதல் 7 மணி வரை நிகழ்ச்சி நிரல் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சிகள் வரும் 4/10/2026 ஞாயிற்றுக்கிழமை முதல் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் 3ஆம் பிறை படப்பாடலை. இந்த பாடலை பாடியிருக்கிறார் கே.ஜே. யேசுதாஸ், இசை இளையராஜா.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் நாயகன் படப்பாடலை. இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் ஜமுனா ராணி மற்றும் எம் எஸ் ராஜேஸ்வரி ஆகியோர். இசை இளையராஜா.

நேரம் 9:45 26 இது சங்கீத வானிலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் ஹலோ பிரதர் படப்பாடலை. இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா ஆகியோர். இசை ராஜ்கோட்டி.

0: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லுன்னு குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
1: நேயர்களின் அன்பான கவனத்திற்கு, நமது எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸில் காலை 8:02 ஒளிபரப்பாகும் நம்ம புதுவை நேரலை நிகழ்ச்சி இனி இனிய நேரம் நேயர்கள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சியாகவும், மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் அலையோடு விளையாடு நேரலை நிகழ்ச்சி இனி நம்மை சுற்றி நேரலை நிகழ்ச்சியாகவும், மாலை 6:20 முதல் 7 மணி வரை ஒளிபரப்பாகும் மனம் விரும்புதை தொலைபேசி வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சி, இனி மாலை 6:20 முதல் 6:50 வரை மனோரஞ்சிதம் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியாகவும், 6:50 முதல் 7 மணி வரை நிகழ்ச்சி நிரல் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சிகள் வரும் 4/10/2026 ஞாயிற்றுக்கிழமை முதல் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் ராஜ பார்வை படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, டிவி கோபாலகிருஷ்ணா பாடிய பாடல், இசை இளையராஜா.

0: நேயர்கள் இதுவரை சங்கீத வானிலை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இனி தொடர்வது 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் தினசரி முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு. டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சலாகும்.
1: ஏசியன் கேம்ஸ் 2026 ஐஜி நகோயா.

ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:20, 8:00.

0: विश्वास है और जो लोग जिस तरीके से हमें देखते हैं, ये एक बहुत बड़ा बदलाव है। और जिस तरीके से हमने मैन्युफैक्चरिंग में, स्पेस टेक्नोलॉजी में, और जो बाकी सेमीकंडक्टर अब जो मिशन बना रहे हैं, और बाकी फार्मास्यूटिकल्स में, जिस तरीके से हमने सारे स्ट्रेटजिक सेक्टर में अपने देश में एक नया इनोवेटिव कल्चर पैदा किया है, इसका सबसे बड़ा एग्जाम्पल है स्टार्टअप इकोसिस्टम। क्योंकि आज जो है इनोवेशन जो लाने में सबसे बड़ी भूमिका है वो है स्टार्टअप्स की। और जिस तरीके से पिछले 3-4 साल में करीब 114 से ज्यादा यूनिकॉर्न इस देश में आए हैं, जो कि 2-2, 3-3 साल में, ये हमारी उस ताकत को दर्शाता है कि जब इकोसिस्टम एक बनाया जाएगा तो कैसे इस देश का युवा पूरे दुनिया को दिखा सकता है कि भारत कुछ भी करने को तैयार है। ये एक नया भारत है, ये हमारी नई पहचान है।
1: बिल्कुल, यानी आज के जमाने में हमें हर रूप में आत्मनिर्भरता देखने को मिलती है। इसी के साथ साथ आप दोनों का बहुत बहुत धन्यवाद हमारे साथ आज की चर्चा में जुड़ने के लिए।
0: शुक्रिया, थैंक यू।
2: विशेष श्रृंखला जनसेवा से देश सेवा के 16वें संस्करण में आप सुन रहे थे परिचर्चा, मेक इन इंडिया से आत्मनिर्भर भारत तक। इसमें भाग ले रहे थे PhD चैम्बर ऑफ कॉमर्स एंड इंडस्ट्री के मुख्य कार्यकारी अधिकारी और महासचिव डॉक्टर रंजीत मेहता और आर्थिक विश्लेषक डॉक्टर शरद कोहली। कार्यक्रम का संचालन कर रही थी निहारिका भुवानिया। ये कार्यक्रम आकाशवाणी के समाचार सेवा प्रभाग द्वारा प्रस्तुत किया गया। इसे आप हमारे मोबाइल ऐप News on AIR और यूट्यूब चैनल News on AIR ऑफिशियल पर भी सुन सकते हैं। इस कार्यक्रम के संबंध में अपनी प्रतिक्रिया आप हमें ईमेल या व्हाट्सएप के माध्यम से भेज सकते हैं। ईमेल का पता है airnsdtalks@gmail.com और व्हाट्सएप नंबर है 9289094044।
3: நேயர்களே, கேட்ட இந்நிகழ்ச்சி இன்றிரவு 7:10 டெல்லி ஆகாஷ்வாணி ஒலிபரப்பியதன் ஒளிப்பதிவு.
4: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
5: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
4: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
6: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
5: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
7: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
8: வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
9: நல்லா இருக்கம்மா. அம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினே தெரியும், அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
8: ஆமா அண்ணே.
9: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது, எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
8: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒளிபரப்பு செய்யறாங்க. அதே போல இரவு 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒளிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
9: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
5: மனதில் நீங்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு தங்கி

0: சங்கீதவானிலே கேட்க தவறாதீர்.
1: சங்கீதவானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
2: நேயர்களின் அன்பான கவனத்திற்கு, நமது எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz காலை 8:02 ஒலிபரப்பாகும் நம்ம புதுவை நேரலை நிகழ்ச்சி இனிய நேரம் நேயர்கள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சியாகவும், மாலை 5 மணிக்கு ஒலிபரப்பாகும் அலையோடு விளையாடு நேரலை நிகழ்ச்சி இனி நம்மை சுற்றி நேரலை நிகழ்ச்சியாகவும், மாலை 6:20 முதல் 7 மணி வரை ஒலிபரப்பாகும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சி, இனி மாலை 6:20 முதல் 6:50 வரை மனோரஞ்சிதம் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியாகவும், 6:50 முதல் 7 மணி வரை நிகழ்ச்சி நிரல் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சிகள் வரும் 4/10/2026 ஞாயிற்றுக்கிழமை முதல் கேட்டு மகிழலாம்.
3: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லுன்னு குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
4: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
5: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க.

0: மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கானமழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலே கேட்க தவறாதீர்.
1: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
2: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:13. நேயர்களினை கேட்கலாம். நாளை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1215 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் FM ரெயின்போ 102.8 MHz அலைவரிசையிலும் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். சென்னை அஞ்சல் 6:15 தெய்வீகராகம், 6:35

0: உழவர்களுக்கான செய்திகள், புன்னை மரக்கன்று சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் உரையாடுவோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர், 6:55 சூழல் அறிவும் பசுமை வளாகங்களும் பசுமை நகரங்களும் வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள், 7:00 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை நினைவலைகள் அமைப்பு ஏவி எலிசபெத் அவர்கள், 7:25 நலமாய் வாழ மார்பக புற்றுநோயினால் அதிக ஆபத்து உள்ளவர்களுக்கான ஹை ரிஸ்க் ஸ்கிரீனிங் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள், 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 நகர்வுலா, 8:02, 8:30 தகவல் தளம், 9:00 அரங்கேசை, இதில் அமிர்தா முரளி அவர்களின் பாட்டு இடம்பெறும், ஆணையம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியன் அவர்களின் வயலின், அனுமதபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம், சென்னை அஞ்சல், காலை 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம், தலைப்பு யாதும் ஊரே அவரும் கேளீர், நெறிப்படுத்துகிறார் முருகானந்தம், 11:02 நேர்நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி, நண்பகல் 12:00 துலாக்குள் நேயர் கருத்து மடல்கள், 12:15 இசைப்பயிற்சி கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் பி எஸ் பாலஸ்ரீ அவர்கள், 12:30 பன்னிசை மாலை, இதில் ஆர் வேதவள்ளி அவர்கள் பாடியுள்ள ஆழ்வார் பாசுரங்கள் இடம்பெறும், 12:50 புதின பக்கங்கள், இதில் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு ஸ்ரீ ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள், 1:00 மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம், 2:15 என்ற மணியவை, 2:40 மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம், ஆசிரியர் ஜி சுரேஷ் அவர்கள், மாணவர் எம் பல்லவி அவர்கள், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சரல் நிகழ்ச்சியில் டாக்டர் என் ரமணி அவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை கேட்கலாம், 4:00 to 6:60 திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை இளையராஜா, கதை வசனம் பஞ்சு அருணாச்சலம், இயக்கம் எஸ் பி முத்துராமன், 5:00 இளைய பாரதம், 5:30 சின்னஞ்சிறு கிளிகள், புதுச்சேரி முருகபாக்கம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி, 6:20 மனோரஞ்சிதம், 7:00 பின்னர் 8:35 முதல் 8:58 திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்கள் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் சின்ன காவனம் இ தேவராஜன் அவர்களுடன் நேர்முகம், மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும், சென்னை அஞ்சல், 8:00 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 நிறைவு செய்ததையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 முதல் 10:00 வரை சங்கீத வானிலை, 10:00 முதல் 11:00 வரை அகில பாரதி இசை நிகழ்ச்சி, ரஃபீக் கான் அவர்களின் வயலின் இசை இடம்பெறும், படைப்பு ஆகாஷ்வாணி அகமதாபாத் டெல்லி அஞ்சல், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 நமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும், இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பகல் 2:00 பிற்பகல் 3:05, 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், காலை 6:45 மனித செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 பின்னர் 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும், மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும், காலை 8:00, 10:00, 11:00 பின்னர் 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 102.8 காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02, 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜி ஆனந்தகுமார் அவர்கள், 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 9:02 இணையவழி நேர்விருப்பம், 10:02 கேட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மேலோடி மேஜிக், நண்பகல் 12:02 பேசுங்க தோழா, 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள், 1:02 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ், 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3:00 கல்லூரி பூக்கள், 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, மாலை 5:00 முதல் 6:10 வரை அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜார்ஜ், 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 to 7:15 வரையிலும், பின்னர் 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம், 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 முதல் 10:00 வரையிலும், பின்னர் 10:20 முதல் 11:00 வரையிலும் தேன் சிந்து தேவானம், 10:00 முதல் 10:20 வரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். நேயர்கள் இதுவரை நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள், தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சலாகும்.
1: This is Akashvani, the news read by Saira Mujtaba. Prime Minister Narendra Modi today spoke with Captain Smit Machar over the phone, praising his bravery and presence of mind in foiling an alleged attempt to crash an Israel-bound Fly Dubai flight. The Prime Minister said Indians are not those who take lives, but those who are willing to risk their own lives to save others. He lauded Captain Machar.